நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz-இலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 26ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடி மாதம் முதல் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கனடா.

0: இதுவரை வலம் வந்தது கானடா ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: அன்புடைமை 8வது அதிகாரம் 6வது குறட்பா.

அறம் செய்வதற்கே அன்பு துணையாக உள்ளது என்று அறியாதவர் கூறுவர். ஆனால் தீமையை ஒழிப்பதற்கும் அதுவே துணையாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள். 6:15 ஆனந்தராகும், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதீனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, தொடர்ந்து கேள்வி நேரம், உழவர்களுக்கான அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர், இதில் காந்தியஞ்சலி. செய்தி செய்திகள், திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் பி மேகநாதன் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரணி ஜுவல்லர்ஸின் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் மாரியம்மன் திருக்கோவில் குறித்த சித்திரம் கேட்கலாம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சட்டத்தின் பார்வையில் பன்னாட்டு நீதி நாள் சிறப்பு நேரலை. திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு தேசிய சட்டப்பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் எஸ் எம் பாலகிருஷ்ணன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 10 திருச்சி சாரதாஸ், திருச்சி ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய உலாவில் திருவள்ளரை அருள்மிகு புண்டரைக்காட்ச பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் தட்சிணாயன வாசல் திறப்பு விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். பத்து இருபட பாடல்கள், வால்டர் வெற்றிவேல் வீண் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும்

ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில் இன்று திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும் ஃப்ரீடம் 2026 கலை விழாவில் பங்கேற்கும் மாணவர்களுடன் நேரலை நிகழ்ச்சி. 12:10 மாங்கேர் உலகத்தில் உணர் ஒரு உள்ளத்தின் ஒளிப்படம் பற்றி தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:50 பாப்கார்னர், 1 மணிக்கு மதுரகீதம், 1:25 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தமிழ்நாடு இயக்குநர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நீர்முகம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த நீர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஈத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் முறுக்கு வியாபாரி மணப்பாறை எஸ் நாகராஜன் அவர்களுடன் நீர்முகம், 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் வழங்குவோர் வசந்தன்கோ, 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள், 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாறு. 6:15 உணவை மருந்து வழங்குகிறார் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள், பண்பலையில் 7:00 முதல் அலைவரிசையில் 10:45 உற்சாகம் உச்சம், வகுப்பறை தாண்டிய பயணம், மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிருந்தா நடராஜன் அவர்களின் பங்கேற்பில் 7:25 உழவர் உலகத்தில் கரைக்குட்டி வளர்ப்பு, சேலம் மீச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி சங்கர் அவர்களுடன் நீர்முகம், 8:05 பிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து போட்டியின் நிலவரத்தை தொடர்ந்து இரவு இசை இனிமை, 9:15 இசைக்கும் இனியராகும், 10 மணிக்கு ஞாபகம் வருது, இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் திருமைஞானம், டி வி ராஜகோபால், டி எஸ் விஸ்வநாதன் ஆகியோரின் நாகஸ்வர இசை, 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், 12:10 சங்கீத சாரலில் வசுதா கேசவ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திமடல், 9:15 செய்திச்சுடர், 10 மணிக்கு அரங்கேசியில் குன்னக்குடியார் வைத்தியநாதன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை, வளையப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வலம் பெற காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயுதாடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மைபாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்களை அதிகரிக்கவும் அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் அவற்றை ஏற்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான

0: இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பண்பு.

0: As its floor strategy at a meeting of senior alliance ministers chaired by Defence Minister Rajnath Singh today. The meeting is likely to focus on the NDA's legislative agenda, coordination among alliance partners, and a unified strategy to counter the opposition during the session. Union Home Minister Amit Shah will be on a three-day visit to West Bengal beginning today. Sources said that during the visit, he will participate in programs focused on border security, governance, law and order, and development. Tomorrow, Mr. Shah will visit the Jumagash border outpost in Siliguri and interact with BSF personnel at the 18th Battalion border outpost. The National Testing Agency has declared results of NEET UG 2026 re-exam. Over 11 lakh candidates have qualified for admission to undergraduate medical, dental, Ayush and allied programs. Scorecards of all candidates are available on the official website neet.nta.nic.in. NTA said that the result has been declared in time so that the medical admission and counselling calendar for candidates stays on track. Prime Minister Narendra Modi held a conversation with the Amir of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani, and conveyed his condolences on the passing of the father Amir, Sheikh Hamad bin Khalifa Al Thani. In a social media post, Mr. Modi said that the father Amir of Qatar's enduring legacy will continue to guide the two countries as they further strengthen their strategic partnership. He also recalled father Amir's deep affection for India, his warmth towards the Indian community in Qatar, and his steadfast commitment to India-Qatar relations. Gujarat Anti-Terrorist Squad, ATS, arrested five persons in connection with its probe into a terror module of the Pakistan-based Jaish-e-Mohammed, JEM outfit. The arrested persons were identified as Bilal Abid Bhai Shera, Mohammed Ayub Kadiwala, Mohammed Palanpuri, alias Khali Ayub Sansara, Shafia Raiz Mukti, and Mohammed Hassan Kardia. They were apprehended from Khadiyal village in Sidhpur Taluka. In men's cricket, host England defeated India by 4 wickets in the second ODI of 3-match series at Sophia Gardens in Cardiff last night to level the series 1-1. After being invited to bat first, Shubham Gill, led men in blue, got bundled out for just 233 runs in 44 overs. Both the teams will now face each other in the series decided on Sunday at the iconic Lord's Cricket Ground. And that is the end of this news bulletin.
1: இப்பொழுது காலை 6:10.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வீடும் நாடும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர். வாழிய பாரத மணித்திருநாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றவாறு நம் கவிதை சூரியன் பாரதி நாட்டின் சிறப்புகளை நாட்டுப்பற்றும் தேசபக்தியும் மேலோங்க படைத்துள்ளான். இத்தகு நாட்டுக்கு அடிப்படை குடும்பங்களால் உருவாக்கப்படும் வீடுகளே. ஒரு வீட்டை சார்ந்த உறுப்பினர்கள் தங்களது வீட்டினை சொந்தமாக எண்ணி பராமரிப்பது போன்று ஒரு நாட்டை சார்ந்த மக்களும் தங்கள் தாய் திருநாட்டினை சொந்தமென்று கருதி அதனை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆற்றும் பணியை தங்கள் கடமையாக கருதி செய்தல் நல்லது. நாடும் வீடும் நல்ல நிலையில் இருந்தால் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் பெற்று முன்னேற்ற நிலை அடையுமானால் உலக அரங்கில் தனி புகழும் பெருமையும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வீட்டின் அடிப்படை குடும்பம். பல வீடுகள் சேர்ந்து உருவாக்குவதே நாடு. பல நாடுகளும் பலவித மக்களும் ஒருங்கிணைய பெற்றதுதான் உலகம். வீட்டில் வாழும் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஆதரவு காட்டி வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாகும். வாழ்வாதாரத்தை தொலைத்த பின்னர் சேதாரம் இல்லாத செம்மையான வாழ்வை தேடினால் எப்படி

0: எப்படி கிடைக்கும்? தேடினாலும் கண்டுகொள்ள முடியாது. நம் புத்தியும் சித்தமும் நேர்கோட்டில் பயணித்தால்தான் நாம் செய்யும் செயல்கள் நல்லனவாக அமையும். செயல்கள் நல்லவையாக இருக்கும்போது அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்களும் பல மடங்கு நன்மைகளையும் மன மகிழ்ச்சியையும் கிடைக்கச் செய்யும். இதனால் நாம் உயர நம் வீடு உயரும், வீடு உயர நாம் வாழும் நமது தாய்நாடும் உயரும், நாடு உயர உலகம் உயரும் என்பது தெளிவு. ஒரு தாயானவள் தான் பெற்ற மக்களிடையே பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் அவளுக்கு ஒன்றுதான். அவர்கள் தங்களுக்குள் வேற்றுமை பாராட்டாமல் சண்டை சச்சரவு ஏதுமின்றி ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லோரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்ற எண்ணத்தை மனத்தராசில் ஏற்றி அதற்கு நிகராக அன்பையும் விட்டு கொடுத்தலையும் ஒற்றுமையாக இருத்தலையும் சமர்ப்பணம் செய்து ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயுள்ளமும் விரும்பும். ஈன்று பிறந்தறுதல் தாயின் கடனே, சான்றோனாக்குதல் தந்தையின் கடனே என்பதை தாயும் தந்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் நலனிலும், அதாவது மனநலனிலும் உடல் நலனிலும் விழமார்ந்த அக்கறை செலுத்தி வளர்த்தார்களேயானால் அந்த வீடும் அந்த வீட்டைச் சேர்ந்த அத்தனை உறவுகளும் வான வீதியில் மின்னும் தாரகை கூட்டமென வளமோடு பிரகாசமாக வாழ்வார்கள். இதுபோலவே நாட்டு மக்கள் அனைவரும் நாடானது உலக அரங்கில் புகழ்பெற மற்றவர்கள் போற்றத்தகுந்த செயற்கரிய செயல்களை செய்வதில் மாறுபடாமல் நின்று செயலாக்க நிகழ்வுக்கு துணை புரிதல் வேண்டும்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் ஆடி மாதம் மிக மிக சிறப்பு பெற்றது. ஆடி மாதத்தை அம்பாள் மாதம் என்றும் சிறப்பித்து அழைக்கிறோம். அந்த அளவுக்கு வீடுகளிலும் ஆலயங்களிலும் விழாக்களும் விரத வழிபாடுகளும் கலை கட்டிவிடும். ஆடி மாதத்தில் வரும் ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி என பல விசேஷங்கள் மாதம் முழுவதும் சிறப்புகள் செய்யும். ஆடி மாதத்தில்தான் தட்சிணாயன புண்ணிய காலம் தொடங்குகிறது. இது சூரிய பகவான் வடதிசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யும் காலமாகும். இது ஆடி மாதம் தொடங்கி மார்கழி வரை 6 மாதங்களை கொண்டதாகும். ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, அதோடு இயற்கைக்கும் விவசாயிகளுக்கும் உகந்த மாதமாகும். மனித சமூகம் நல்லவைகளை பெற வேண்டும், தீயவைகள் நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்மை நல்வழிப்படுத்திக் கொள்ள சொந்த முயற்சியுடன் இறைசக்தியின் அருளும் அவசியம். அதனால்தான் நமது முன்னோர்கள் வழிபாடுகள், பண்டிகைகள், விழாக்கள் மூலமாக கலாச்சாரமாக நமது வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ கற்றுக் கொடுத்துள்ளனர். இனி இறை உணர்வோடு இனிமையாய் இசைந்து வருகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி குரலில்.

இறைவனம் இறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம். ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எஸ் சரளா குரலில்.

தெய்வீக கானங்களின் சங்கமமாய் இதமான கீதங்களை கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தல பேராலயத்தின் 146 ஆண்டு பங்கு பெருவிழாவில் இன்று மாலை மணி 6:15 கொடியேற்றும் சிறப்பு திருப்பலி, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் எனும் தலைப்பில் மறைமுறை ஆகியன இடம்பெறும். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் ஜெயஸ்ரீ லதாராஜு குரல்களில்.

இதுமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். உறையூர் கமலவள்ளி நாச்சியார் திருக்கோவிலில் இன்று ஜெய்ஷ்டாபிஷேகம். காலை 7 மணிக்கு திருக்கோவிலிலிருந்து வெள்ளிக்குடம் எடுத்தல், காலை 9:30 திருமஞ்சன குடம் இறக்குதல், மாலை 5 மணிக்கு மங்களஹாரதி ஆகியன இடம்பெறும். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் கே. வீரமணி குரலில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 6:35.
2: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் முதல் நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். சரிவிகித உணவு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் வேளாண்மை செம்மல் தஞ்சாவூர் கோ சித்தர் அவர்கள்.
0: ராஜி ரமேஷ் நங்கவரத்துல இருந்து கேட்டிருக்காங்க, வாழ்நாள் முழுக்க சத்தா இருக்க என்ன மாதிரியான காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கணும்னு.
3: விவசாயத்தையும் மருத்துவத்தையும் சொல்றப்ப, உள்ளூரில் விளைவது உனக்கானது, அயலூரில் விளைந்து வருவது உன் நோய்க்கானதுன்னு சொல்றது. அப்ப உள்ளூர் உணவை தான் நீங்க சாப்பிடணும். எந்த மண்ணில் எவன் பிறந்தானோ அந்த மண்ணில் விளைகின்றதே அவனுக்கான உணவு. அதுலயும் ஸ்டீரியோ டைப்பா போக கூடாது. இப்ப இட்லின்னு பார்த்தாலே இட்லிங்கிறாங்க. இட்லியில எவ்வளவு வெரைட்டி? இட்லியில வந்து சுரக்கா போட்டு உளுந்த எடுத்துட்டு இட்லி ஊத்தலாம், இல்ல இந்த இட்லி மாவை எடுத்து அதுல கறிகாய்களை அரைச்சி போட்டு வெஜிடபிள் இட்லி செய்யலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு செய்யலாம், கருவேப்பிலை அரைச்சி இந்த இட்லி மாவுல கலந்து கருவேப்பிலை இட்லி ஊத்தலாம். எவ்வளவு பேர் ஊத்துறோம்? ஊத்தல. உங்க வீட்டிலேயே வாழைக்கா இருந்து கொள்ளை தண்ணியில வந்து அப்படியே வந்துருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை தயவு செய்து ஒரு மாதம் நீங்க அதை பறிச்சு வச்சுக்கிட்டு மேல பழத்தை கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு காம்பையும் வாழையும் நறுக்கிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸா போட்டு தோலோட அதை சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு வரவே வராது.
4: பெரம்பலூர்ல இருந்து ஜெயந்தி பாண்டியன் பேசுறேங்க. இப்ப வந்து காலை உணவுக்காக தானியங்கள் எல்லாமே போட்டு சத்து மாவா அரைச்சி வச்சுட்டு அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டா நல்லது, எல்லாமே பேலன்ஸ் டயட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்?
3: நீங்க சொன்னதில் சாத்தியம் இல்லை. இது நமக்கு தேவையில்லை. காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, சமைத்த உணவுல நீங்க வர்றீங்க அப்படின்னு நினைக்கிறப்பயே சமைக்க வேண்டும் என்று சொன்ன

0: நாள் கறிகாய்களை அங்க எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு அவங்கள் உடல் எடைக்கு ஏற்ப ஒரு 250 கிராம்ல இருந்து 300-350 கிராம் சாப்பிட்டா போதுமானது. உங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்து சரிவிகித உணவு அது. அந்த காய் ஒரு காயா இல்லாம சமைக்கிறதா இருந்தா ஒரு மல்டி கலர்னு சொல்லக்கூடிய எல்லா நேரத்திலயும் காய் இருக்கு இல்லையா, உள்ளூர் காய்களாக இருக்க வேண்டும்.
1: தமிழ்செல்வி கல்யாணசுந்தரம், ஆங்கில மருத்துவம் உணவு சூடா இருக்கணும்னு சொல்லுது, இயற்கை மருத்துவம் பழைய சோறு நல்லதுன்னு சொல்லுது. பழைய சோறுல என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
0: ஒரு உணவு சமைக்கப்படுகிறது என்றால் அந்த உணவு செத்து விட்டதுன்னு அர்த்தம். அந்த செத்ததுல கொஞ்சம் உயிர் இருக்கா இல்லையாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆவியில அவிச்சிங்கன்னா கொஞ்சம் உயிர் இருக்கும், தண்ணியில அவிச்சிங்கன்னா பாதி முக்காவாசி போயிடுது, எண்ணெயில புரிச்சிங்கன்னா சகலமும் சம்பத்தும் அதுல போய் சேர்ந்துருச்சு. நமக்கு எது பிடிக்குது? எண்ணெயில வறுத்ததுதான் நிறைய சாப்பிடுவாங்க. அப்ப பழைய சோறு என்பது ஒரு பாரம்பரிய அரிசி. அது சிகப்பா, கருப்பா, வெள்ளையா, அவங்கவுங்க சௌரியத்துக்கு வாங்கிக்கலாம், நிறைய இருக்கு. அந்த மரபு அரிசியை வாங்கி மண்கலைய இன்னைக்கு விக்கிது, அதை வாங்கி அதை போட்டு தண்ணியை ஊத்தி ஒரு கஞ்சி மாதிரி வச்சு இறக்கி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த தண்ணீரை மட்டும் எரித்து குடித்தாலே உங்கள் உடலுக்குள் என்ன விதமான நோய், கூடுதலாகவே புரிந்து கொள்வதற்கு சொல்றேன், புற்றுநோய் உட்பட ஒரு மூளையில் ரத்த கட்டியே ஒன்னு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அதுதான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம், அது உட்பட அதை கரைப்பதற்கும் அங்கு நல்வினை புரிவதற்கும் நுண்ணுயிர்கள் தான் தேவை, ப்ரோபயோட்டிக்ஸ். அதை தரக்கூடிய ஒரு நெக்டர், அதாவது தேவாமிரதம்னு சொன்னா அது வந்து மறு உலை கஞ்சி, அந்த அடிசில் சாறு, அதை இருக்கணும். அந்த திரவத்தை ஒரு குளை காலையில சாப்பிடணும். அந்த நீங்க வந்து உப்பு எல்லாம் போட வேண்டியது இல்ல. மரபில் அடிப்படையாக இந்த உடலை கட்டமைப்பை பார்க்க நீராகாரம் அல்லது அடிசில் சாறை குடிக்க அடிச்சியாச்சு குடிக்கதான் வச்சாகணும். அதுக்கு காரணம் நான் குடிச்சாதான் என் பையன் குடிப்பாரு, அவர் குடிச்சாதான் அவர் பையன் குடிக்கும்.
2: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
3: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 17 தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்துல இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னலோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக வெப்பநிலை காரணமாக ஏற்படும் உடல் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு விவசாய பெருமக்கள் உச்சிவெயில் நேரங்கள் மற்றும் திறந்த வெளியில அதிக நேரம் விவசாய பணிகளை செய்வதை தவிர்க்கணும். அடுத்ததாக கால்நடை வளர்ப்போர், குறிப்பாக கோழி வளர்ப்போர் கவனத்துக்கு. கோழிகளுக்கு போதிய தண்ணீர் வசதிகளை ஏற்பாடு செய்யணும். கோழிகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தோட எலக்ட்ரோலைட் தாது உப்பு கலவையை சேர்த்து கொடுக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக கோழிகளுக்கு அதிக வெப்பநிலை மூலம் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகளை சந்தைப்படுத்தணும், அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொப்பரை ஏலம் நடந்துச்சு. முதல் தர கொப்பரை 1 கிலோ 145 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும். சந்தை விலை திருப்தியா இல்லைன்னா பொருளை கையிருப்பு வைத்து விற்பனை செய்வதற்கும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல வசதி இருக்கு. இந்த வாய்ப்பை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெண்பன்றி வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சியானது வருகின்ற 21 செவ்வாய்க்கிழமையன்று சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் வெண்பன்றி இனங்கள் மற்றும் தேர்வு, குடியிருப்பு மற்றும் பண்ணையமைப்பு, தீவன மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு மற்றும் சுத்தம், வளர்ப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் மேலாண்மை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய். பயிற்சியில் பங்கு பெறுவோருக்கு பயிற்சி கையேடு, சான்றிதழ், மதிய உணவு வழங்கப்படும். விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு 0427 என்ற முன் இணைப்போடு 24 10 408, மீண்டும் தொலைபேசி எண் 0427 என்ற முன் இணைப்போடு 24 10

1408 என்ற எண்ணை அணுகலாம். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளே, மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகலாம். வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆடிப்பட்ட மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பாக 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுகள் பெறுவதோடு வீரிய நாற்றுகளாக உருவெடுக்கும். தற்போது கத்தரி பயிரில் பழ அழுகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. நோய் தாக்குதலின் காரணமாக பழங்களில் நுனிப்பகுதியில் நீர் கோர்த்து பழுப்பு நேரத்திலும் பூஞ்சை வளர்ச்சியுடன் நீர் கசிவும் காணப்படும். தீவிர நோய் தாக்குதலின் போது காய்களின் காம்புகளை தவிர காய்கள் விழுந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 35 மில்லி கசுக்காமேசின் மற்றும் 10 மில்லி ஒட்டும்பசை கலந்து தெளிக்கலாம். தக்காளி பயிரில் தேமல் நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இந்நோயின் அறிகுறியாக தாவரத்தில் வெளிர் பச்சை புள்ளி அமைப்புடன் மேலும் இளம் இலைகள் வெயில் நாட்களில் வாடத் தொடங்கும். பாதிக்கப்பட்ட தாவரம் வளர்ச்சி குன்றி வெளிர் பச்சை நிறமாக காணப்படும். விதைகளை விதைப்பதற்கு ஒரு நாள் முன்பு 1 லிட்டர் தண்ணீருக்கு 90 கிராம் ட்ரைசோடியம் பாஸ்பேட் கரைசலில் ஊற வைப்பதன் மூலம் நோயை குறைக்கலாம். விதைகளை நன்கு அலசி நிழலில் உலர்த்த வேண்டும். பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடுவிற்கு பயன்படுத்தக்கூடாது. உருளைக்கிழங்கு, மிளகாய், குடைமிளகாய், கத்திரி போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை, மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்து

0: திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
1: குன்னூர் ரயில் நிலையம் 12 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 மணிக்கு துவங்கவுள்ள நிலையில் குன்னூரில் 2 மணி முதல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
3: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில் நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை உள்ள 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்.
1: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவிக அரசு தொடரக்கூடாது என்றும், தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு துல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஓராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார்.

0: வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. ஆர்எஸ்எஸ் அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார தும்மாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நாட்கள் நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த ஆய்வுக்கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் இ சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று சர்வதேச நீதி நாள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நீதியை நிலைநாட்டவும், நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொள்ளவும், நீதி முறைகளை தவறாமல் கடைபிடிக்கவும் இந்நாளில் உறுதியேற்கப்படுகிறது. ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த பொருளாதார நிபுணரும் மெய்யியலாளருமான ஆடம் ஸ்மித் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1723. ஒழுக்க உணர்வு கோட்பாடு, நாடுகளின் செல்வம் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய நாடுகளின் செல்வம் தற்கால பொருளாதாரம் பற்றிய முதலாவது நூலாகும். தமிழ்நாட்டு மக்களுக்காக கிராமத்து கீதங்களை திரையில் ஒலிக்கச் செய்த இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் பிறந்த நாள் இன்று. அரங்கத்திற்குள் படப்பிடிப்பு நடத்தியதை மாற்றி கிராமங்களுக்குள் தனது கேமராக்களை கொண்டு சென்ற பெருமை பெற்றவர். இயல்பான காட்சி அமைப்பு, கதாபாத்திர தேர்வு, அருமையாய் பாடல்களை காட்சிப்படுத்துதல் என அனைத்தும் ரசிகர் நெஞ்சங்களை ஈர்க்கும் இவரின் முதல் திரைப்படம் 16 வயதினிலே தமிழ் திரையுலகில் ஒரு மைல்கல். 1983 வெளிவந்த மண்வாசனை, 1985 உருவான முதல் மரியாதை மிகப்பெரும் வெற்றி பெற்றன. இவரின் இயக்கத்தில் வெளிவரும் திரைக்காவியங்களில் "என் இனிய தமிழ் மக்களே" என இருகரம் கூப்பி இவர் பேசும் காட்சி ரசிகர்களுக்கு புது உற்சாகம் தரும். 1995 இவரின் இயக்கத்தில் வெளிவந்த கருத்தம்மா பெண்கள் குடும்ப நலன் குறித்த சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றது. சிறந்த தமிழ் இயக்குனர் விருது, தேசிய விருது போன்ற விருதுகளை பெற்றவர். தன்னுடைய அற்புதமான திரைப்படைப்புகளால் தமிழ் சினிமாவை புதிய திசைக்கு செலுத்தி புரட்சி செய்தவர் இயக்குனர் இமயம் பாரதிராஜா என்றால் அது மிகையாகாது.

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் காலை 7 மணி. இனி கேட்கலாம்

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: என்னை வெலிங்டனுக்கு அழைத்துச் சென்றார் பேக்கர். அங்குதான் கூட்டம் நடைபெற்றது. என்னை தன்னோடு அழைத்துச் சென்றதால் பேக்கர் பல சமயங்களில் சங்கடங்களுக்கு உள்ளாக நேரிட்டது. ஞாயிற்றுக்கிழமை பயணத்தை தவிர்க்கும் பொருட்டு ஹோட்டலில் தங்கும் முடிவிற்கு வந்தார்கள். அங்கே என்னை அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். இதற்காக ஹோட்டல் மேனேஜரோடு பெரிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பேக்கர். எனினும் மேனேஜர் கருப்பரான என்னை உணவு உண்ணும் அறையில் அனுமதிக்க மறுத்துவிட்டார். வாடிக்கையாளர்களின் உரிமைகளை குறித்து பேக்கர் விவாதம் நடத்தியதுதான் மிச்சம். என் பொருட்டு நிறைய சங்கடங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டியிருந்தது அவருக்கு. ஆனால் எதையுமே அவர் வெளிப்படையாக காட்டிக்கொள்ளவில்லை. பாதிரியார் ஆண்ட்ரூ மரேயை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் பேக்கர். கூட்டத்தில் அவர்கள் இனிமையாக பாடிய பாடல்கள் எனக்கு மிக பிடித்தமானதாக இருந்தது. அங்கிருந்தவர்கள் பக்திபூர்வமாக காணப்பட்டார்கள். அத்தகைய சூழலில் நான் சந்தோஷப்படவே செய்தேன். அந்த கூட்டம் 3 நாட்களுக்கு நடைபெற்றது. அங்கு நான் மதம் மாறக்கூடிய அளவிற்கு எந்த அதிசயமும் நடந்துவிடவில்லை. என் மனம் மாறவே இல்லை. கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதனால் மட்டும்தான் அனைவரும் மோட்சம் அடைய முடியும் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. சில கிறிஸ்தவ நண்பர்களிடமும் எனது எண்ணத்தை பரிமாறிக்கொண்டேன். இத்தனைக்கு பிறகும் என்னிடம் ஏதும் மாற்றம் இல்லாததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி

0: அடைந்திருப்பார்கள் என்பது நிச்சயம். எனினும் நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவ மதமே தலை சிறந்த மதம், இயேசுவே எல்லோரிலும் சிறந்த கடவுள் என்பதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. இயேசுநாதரின் மரணம் அனைவரும் அறிந்ததே, அதில் அற்புதங்கள் ஏதும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. மற்ற சமயங்களில் கூறத் தவறிய நெறிகள் எதுவும் கிறிஸ்தவத்தில் கூறப்படவில்லை என்பதையும் கண்டேன். தியாகத்தை பொறுத்தவரையில் மற்ற சமயத்தினரை விட இந்துக்களே முதன்மையாக இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் அவ்வப்போது கிறிஸ்தவ நண்பர்களிடம் தெரிவித்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர்களின் விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை. நான் மதம் மாற வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் எண்ணியதைப் போலவே முஸ்லிம் நண்பர்களும் விரும்பினார்கள். தாதா அப்துல்லா இஸ்லாமிய நூல்களை படிக்கும்படி என்னை பணித்தார். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாமிய மத கோட்பாடுகளின் பெருமைகளை பற்றி என்னிடம் கூறிய வண்ணம் இருப்பார். மும்பையில் இருந்த ராய்சந்திரருக்கு கடிதம் எழுதிய போது எனது இக்கட்டான நிலையை பற்றி தெரிவித்திருந்தேன். என் மனம் ஆறுதல் பெறும் வகையில் பதில் எழுதியிருந்தார். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் நம் மத நூல்களை நன்கு கருத்தோடு படிக்க வேண்டும் என்றும் எழுதியிருந்தார். நாம் நடுநிலையாக காண்போமாயின் இந்து மதத்தில் இருப்பது போன்ற ஆழமான கருத்துகளும் அற்புத நிகழ்வுகளும் வேறு எந்த மதத்திலும் இல்லை என்பதை ராய்சந்திரர் எழுதியிருந்தார்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். 7:05 நேயர்கள் கேட்கலாம். நம்ம வருங்காலத்தை பத்தி எந்தவித கவலையும் இல்லாம வாழணும் அப்படின்னா நிகழ்காலத்துல காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உழைத்தாலே போதும், வரும் காலம் வசந்த காலமாக மாறும் அப்படின்ற எண்ணத்தோடு இணைவோம் காலை மலர் நிகழ்ச்சியோடு.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: 7:10 நேர்களின் எதிர்ப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் நிகழ்ச்சியோடு நேர்களே, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. அதாவது இன்னைக்கு காலையில 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் நடைபெறும். இதுல 10ஆம் வகுப்பிலிருந்து பட்டப்படிப்பு படித்தவங்க, ஐஐடி, ஐடிஐ, பொறியியல் உள்ளிட்ட தகுதி பெற்றவர்கள் பங்கு பெறலாம். 18 வயதிலிருந்து 40 வயது உடையோர் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முகாம் பற்றிய மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9499055901 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு இந்த வேலைவாய்ப்பு முகாம் பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு முகாம் இடம்பெறும் இடம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நறி வழிகாட்டு மையம், கண்டோன்மெண்ட், பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 158 கிலோமீட்டர் நீல நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சை பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ள

0: பட்டுள்ள 5470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர் வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4 வழி விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3ம் நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜகாரி உடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளின் 2 நாள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி, தர நிர்ணயத்தில் பல்வேறு நாடுகளின் மாறுபட்ட தேவைகளும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தர நிர்ணய அமைப்பு சர்வதேச அளவிலான அறிவு பகிர்வுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ஐசிஏஆர் 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டு

0: குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின் போது மாநிலத்தில் 1,600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 7:25.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்.
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேர்களை நாம கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர் நிகழ்ச்சி. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றிய தலைமை இடங்களிலும் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மானியத்துடன் கூடிய சுய தொழில் கடனுதவி திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு முற்பகல் அந்தநல்லூர்லையும் இன்னைக்கு பிற்பகல் திருவரம்பூர்லையும் இந்த கூட்டங்கள் நடக்கும். இந்த கூட்டங்கள் 14ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். இந்த கூட்டங்கள் பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0431 என்ற இணைப்பு எண்ணுடன் 24630331 என்ற எண்ணுக்கும் 24608233 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.

0: நேயர்களை நாம கேட்டு இருக்கும் காலை மலர் நிகழ்ச்சி அடுத்து தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகள்ல காய்கனிகளோட விலை நிலவரம் என்னன்னு. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கத்தரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், கொத்தவரங்காய் கிலோ ஒன்றுக்கு 46 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 44 ரூபாய், பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய், மொச்சைக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 26 ரூபாய், சௌ சௌ கிலோ ஒன்றுக்கு 36 ரூபாய், புடலங்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 66 ரூபாய், முள்ளங்கி கிலோ ஒன்றுக்கு 46 ரூபாய், கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், சேனைக்கிழங்கு 58 ரூபாய், உருணைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சை பட்டாணி கிலோ ஒன்றுக்கு 240 ரூபாய், காலிஃபிளவர் பூ ஒன்றுக்கு 45 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 4 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் 26 ரூபாய், பரங்கிக்காய் 24 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய், மாதுளை 300 ரூபாய், திராட்சை 100 ரூபாய் என்ற விலைகளில் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகள் விற்கப்படுகின்றன. நிமிடம் நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: இப்பெல்லாம் குழந்தைங்க அடம் பிடிச்சாலோ அழுதாலோ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதுங்க, அது என்னன்னா செல்போன் தாங்க. அந்த அளவுக்கு இப்ப இருக்க குழந்தைங்க செல்போனோட மூழ்கி இருக்காங்க, அதனால வர ஆபத்துக்களை அவங்க உணர்றதே கிடையாது. அதை எடுத்து சொல்ல வேண்டியது பெரியவங்களான நம்மளோட கடமைங்க. ஏன்னா குழந்தைங்களோட எதிர்காலம் பெரியவங்களோட கையில தாங்க இருக்கு. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர்ல, இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணை இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். மொபைல் போன் பயன்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் என்னென்ன, அதை தவிர்க்கறதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்?
2: இப்ப நம்ம பெரிய வீடியோ யாருமே பாக்குறது இல்ல, எல்லாமே 30 செகண்ட் ஷார்ட் டைம்ல டக் டக் டக் நடக்கிற ஷார்ட்ஸ் தான் பாக்குறோம். அதுவும் 30 செகண்ட்ல நம்ம 10 செகண்ட் மேல போர்டு அடிச்சாவே அதே தள்ளிட்டு போயிடும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இதே ஷார்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பேர் காமிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான ஒண்ணு. ஏன்னா அவங்களோட பிரெயின் வந்து ஓவர் ஸ்டிமுலேட் ஆகும், இந்த வந்து டக் டக் டக் டக்னு பார்க்கும் ஓவர் ஸ்டிமுலேட் ஆகும், அவங்க கண்களை பாதிக்கும், அவங்க மூளை வளர்ச்சியை பாதிக்கும். அதுவும் 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு மொபைல் காமிச்சிங்கன்னா அவங்களோட பேசும் திறனை பாதிக்கும். ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய சமூக பங்களிப்பு, அதாவது சோசியல் இன்ட்ராக்ஷன் சொல்லுவோம், அதை பாதிக்கும். அதனால 2 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் செல்போன் டிவி காமிக்க கூடாது. 2 வயசுலேருந்து 5 வயசுக்கு குழந்தைங்களுக்கு அரை மணி நேரம் செல்போன் டிவி காமிக்கலாம். ஆனால் என்ன கண்டென்ட் காமிக்க வந்து முக்கியம் இருக்குது. இப்போ எல்லா இதுலேயுமே வந்து அந்த குழந்தைங்க மோட் இருக்குது, சைல்டு மோடு. அந்த சைல்டு மோடு ஆன் பண்ணி வைக்கணும். நீங்கள் சைல்டு மோடு ஆன் பண்ணாமல் நம்ம பார்க்குற விஷயத்தை அவங்க காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மூளை வளர்ச்சியை பாதிக்க வாய்ப்பு இருக்குது, அவங்களோட பேசும் திறன் பாதிக்க வாய்ப்பு இருக்குது, தூக்கம் இல்லாமல் போகும், கண்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சைல்டு மோடு ஆன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் தான் அவங்களுக்கு போகும், தேவையில்லாத கண்டென்ட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கக்கூடாது. நிறைய குழந்தைங்க இப்போ வந்து நிறைய ப்ராப்ளத்தோடு வராங்க, சரியாக தூங்க முடியல. சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும் தன்மை இருக்கும். ஸோ மொபைல் ஃபோன் நிறைய பார்க்குறனாலே ஃபிட்ஸ் வந்துடுது குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கக்கூடிய விஷயங்கள்.

0: நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணணும் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன எல்லாரும் என்ன நினச்சிட்றாங்க, நம்ம செல்ஃபோன் போட்டு பார்த்தா அவன் அமைதியாக இருக்கான், நம்ம மற்ற விஷயங்களை பண்ணலான்னு பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக கூடாது. ஸோ செல்ஃபோன் வந்து 14 வயசு வரைக்கும் அவங்க தனியாக கையில் கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் காமிக்கணும், இந்த விஷயத்த பாரு இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாதுன்னு காமிச்சிட்டு நீங்களே வாங்கிக்கணும். அவன் என்ன பார்க்குறாங்கிறது உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியாமல் குழந்தைங்க செல்ஃபோனை எடுக்கவோ யூஸ் பண்ணவோ கூடாது. இதுதான் நம்ம எதிர்கால சமுதாயத்துக்கு நம்ம பெற்றோர்களாக செய்யக்கூடிய முக்கியமான கடமை.
1: ஒரு முறை மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளையே அடுத்த முறையும் உபயோகப்படுத்தலாமா டாக்டர்?
0: என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உண்டு, போன டைம் இருமல் சளி காய்ச்சல் வந்தேன் சார், நீங்க கொடுத்த மருந்தை கொடுத்தேன், அடுத்த டைம் வந்து அதே மாதிரி இருமல் சளி தான் வந்துச்சு, நீங்க கொடுத்த மருந்தை கொடுத்தேன் கேட்க மாட்டேங்குது, என்ன சார் பண்றது அப்படின்னு வருவாங்க. இது எல்லாத்துக்கும் நான் சொல்றது தான், எப்போதுமே என்னன்னா ஒவ்வொரு டைமும் குழந்தைங்களுக்கு வித்தியாசமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் சில மருந்துகள் மறுபடியும் மருத்துவர் பரிந்துரையோ இல்லாமல் கொடுக்கலாம், சில மருந்துகள் மருத்துவர்கிட்ட கேட்காம கொடுக்கக்கூடாது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா காய்ச்சலுக்கு காமனாக நம்ம கொடுக்குற மருந்து வந்து பாராசிட்டமால்ங்கிற மருந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு காய்ச்சல்னு வரீங்க, பாராசிட்டமால் மருந்து கொடுக்குறோம். அடுத்த டைம் காய்ச்சல்னு வந்துனா ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் பாராசிட்டமால் மருந்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து காய்ச்சல் குறைச்சவனுக்கு சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் மர வர வாய்ப்பு இருக்குது, சில குழந்தைங்க சோர்வடைய வாய்ப்பு இருக்குது, பாராசிட்டமால் மருந்து பண்ணிக்கலாம். ஆனால் அதை தவிர்த்து மற்ற மருந்துகள் பரிந்துரைப்போம், சில ஆன்டிபயாட்டிக்கல் மருந்துகள் பரிந்துரைப்போம், சில வேறு வகையான மருந்துகள் பரிந்துரைப்போம். அந்த மருந்துகள்லாம் டாக்டரோட பரிந்துரை இல்லாமல் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டிபயாட்டிக் மருந்துகள், ஏன்னா ஒவ்வொரு டைம் வேறு ஏதாவது ஒரு பாக்டீரியா கிருமிகள் சந்தேகப்பட்டிருப்போம், அந்த கிருமிக்கு மருந்து கொடுப்போம், அதனால் சளி காய்ச்சல் வந்திருக்கலாம், ஜுரம் வந்திருக்கலாம் குழந்தைக்கு. அடுத்த டைமும் அதே காய்ச்சல் வரணும்னு அவசியம் இல்லை, சில டைம் அது சாதாரண வைரஸ் காய்ச்சலாக கூட இருக்கலாம், அதுக்கு நம்ம ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுக்காது. அடிக்கடி ஒரே ஆன்டிபயாட்டிக் மருந்தை மருத்துக்கள் பரிந்துரை இல்லாமல் குழந்தைக்கு கொடுக்கும்போது என்னென்னா ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாக்டீரியா கிருமி வந்து நம்ம கொடுக்குற மருந்தை கேட்காது, அதே மருந்தை கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ சாதாரண மருந்தில் சரி கொடுக்கக்கூடிய பிரச்சனையை வந்து பெரிய பெரிய மருந்துகளோ இல்லை நரம்பூசிகளில் போட்டு தான் சரி பண்ண முடிய மாதிரி ஆயிரும். சில டைமில் அது வந்து அந்த கிருமி ரொம்ப வீரியமாகி உயிரிக்கே ஆபத்து உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் காய்ச்சல் தொந்தரவு அப்படின்னா முதல்ல பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் காய்ச்சல் மருந்து கொடுத்துக்கங்க. மற்ற மருந்துகள் எப்பொழுதுமே மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் மறுபடியும் கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் பி மேகநாதன் அவர்கள்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேர்களை நாம கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி காலை மலர் 7:45 ஆயிடுச்சு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நகரியம் கோட்டத்திற்குட்பட்ட துணைமின் நிலையத்துல நாளைக்கு காலையில 9:30 மாலை 4 வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறதால இந்த துணைமின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் பெறும் மத்திய பேருந்து நிலையம் வஉசி ரோடு, கலெக்டர் ஆபீஸ் ரோடு, ராஜா காலனி, குமளித்தோப்பு, கல்லங்காடு, பெரிய மிளகுபாறை, ஜங்ஷன் பகுதி, வில்லியம்ஸ் ரோடு, ராயல் ரோடு, கண்டித்தேரு, கண்டோன்மெண்ட், பறவைகள் சாலை, பாரதியார் சாலை, மேலப்புத்தூர், குட்ஷெட் ரோடு, புதுக்கோட்டை ரோடு ஆகிய பகுதிகளில் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது. அதுக்காக நேரில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நாளைக்கு காலையில் 9:30 இருந்து 4 வரைக்கும்.

நேர்லே காலை மலர்ல இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரங்கள். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,149 ரூபாய்க்கும், வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 239 ரூபாய் 90 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலையாக பெட்ரோல் லிட்டருக்கு 108 ரூபாய் 23 பைசாவும், டீசல் லிட்டருக்கு 99 ரூபாய் 56 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: 7:55 நிமிடத்திற்கு காலைமலர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம தெரிஞ்சுக்கலாம் வானிலை முன்னறிக்கையாக. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸின் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை.

சவால்கள் நிறைஞ்சு கிடக்கிற நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டுருக்கோம். ஆனால் கொஞ்சம் அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு நமக்காக எவ்வளவு நேரம் நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா ரொம்பவும் கம்மி தான். நம்ம கண்ணு பிடிச்ச படம், நம்ம கண்ணு பிடிச்ச இடம், நம்ம கண்ணு பிடிச்ச நபர், நம்ம கண்ணு பிடிச்ச பாட்டு அப்படின்னு மன நிறைவை தரக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறையவே நிறைஞ்சு கிடக்கு. அதில் ஒரு பகுதியாக உங்களுக்காகவே இப்போவே இதே ராகத்தில் உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை கேட்கறதுக்கு நிறையவே நேரம் இருக்கு. ரெடியா இருக்கீங்க அப்படின்னா 938-546-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை அனுப்பி வைங்க. அப்படி புது பாடல் கேட்டிருக்கிறாங்க லியோ படத்துல இருந்து. யார் எங்க இருந்து அப்படின்னா தாத்தையங்கார் பேட்டை பிருகனூர்ல இருந்து அசோக்குமார், மனோஜ்குமார், மணிமேகலை, ஷாலினி, பிரீத்தி, ஹேமாஸ்ரீ இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு.

திருச்சி வானொலி மத்தியலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதே ராகம் நிகழ்ச்சி கேட்டடைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பழனிவட்டம் கொழுமக்கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்கிற பாடல் காலா படத்திலிருந்து.

இதேரா அந்த நிகழ்ச்சிக்கு இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணத்திலிருந்து ரமேஷ், ஜெயந்தி, வாரியங்காவல், கதிரவன், மலைக்குடிப்பட்டி, சண்முகம் இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்கிற பாடல் பீஸ்ட் படத்திலிருந்து.

0: நேர்லே இன்னைக்கு காலையில் மணி 8:30க்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குநர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9 மணிக்கு இசை பிரியர்களுக்காக அரங்க இசை நிகழ்ச்சியில் திருமஞானம், டிவி ராஜகோபால், டி எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் வாசித்துள்ள நாகசுர இசையை கேட்டு ரசிக்க போறோம்.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா,

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:30.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குநர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம்.
2: நாடு முழுவதும் சார் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இப்போ துவங்கி இருக்குது. எவ்வளவு நாள் பொறுத்து இந்த பணி இப்போ துவக்கப்படுது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய போறோம்?
3: நம்ம இந்தியாவில் முதல் முறையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் த்ரோ அவுட் கண்ட்ரி கவர் ஆகுற மாதிரி சென்சஸ் பண்ணது 1881. 1881 வந்து த்ரோ அவுட் இந்தியா கவர் பண்ற மாதிரி சென்சஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸ்ல இப்ப 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரம் அடைந்த பின்பு நம்ம பார்த்தோம்னா இது வந்து 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருக்க போகுது. ஸோ இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அரசாணை வந்து ஜூன் மாதம் 2025 வந்து இதை வெளியிட்டாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து இது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசாணையிலும் இது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு 16 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. பட் கோவிட் தொற்றின் காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அப்ப நடைபெறவில்லை. இது வந்து நம்ம 15-16 கழிச்சு நம்ம இதை பண்றோம். நார்மலா வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். கோவிட்னால இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இப்ப நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குண்டான ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்பயுமே ரெண்டு ஃபேஸா நடக்கும். இதுல முதல் கட்டமா வந்து இந்த வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இரண்டாவது கட்டமா நடைபெறுவ அந்த எக்ஸசைஸுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டில் இப்ப 1 தேதியிலிருந்து 30 தேதி வரையிலான தொடர் 30 நாட்கள் அந்த ஒரு கால அவகாசத்துல நடக்கணும்ன்றதுதான் வந்து இப்போதைக்கு முடிவாயிருக்கு. 30 நாட்கள் திட்டம். அந்த 30 நாட்கள்ல தான் முதல் கட்டம் சென்சஸ் 2027 முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான களப்பணி நடைபெறுவது ஒரு மாத காலத்துல 1 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த சென்சஸ் 2027 என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கிற முதல் முழுமையான டிஜிட்டல் வழியில் இந்த சென்சஸ் நடக்க போகுது. இது வந்து 100% டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு மெயினான ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ். இது இல்லாம முதல் முறையா வந்து இந்த சென்சஸ்ல மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து சுய கணக்கெடுப்புன்னு ஒரு வசதி வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சுய கணக்கெடுப்புனா மக்கள் வந்து அவங்களை

0: பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செய்யற மாதிரி ஒரு வசதி வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 1 இருந்து ஆகஸ்ட் 30 களப்பணி நடைபெறுவதற்கு முந்தைய 15 நாட்கள் கால அவகாசத்தில் இது நடக்கவிருக்கு, சுய கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில்.
1: ரெண்டு வார்த்தை சொன்னீங்க சார், மூணு கூட சொன்னீங்க, முதல்ல ரெண்டுக்கு ஒரு விளக்கம் வேணும். வீட்டு பட்டியலிடல் ஒண்ணு சொன்னீங்க, அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்பு சொன்னீங்க, ரெண்டு அப்படின்னா என்ன சார்?
0: சென்சஸ் முதல் கட்டத்தை வந்து நம்ம ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். ஹவுஸ் லிஸ்டிங் வந்து வீட்டு பட்டியல், ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றதான் வீட்டு வசதி கணக்கெடுப்பு. இது ரெண்டும் சேர்ந்துதான் முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ் வந்து இது ரெண்டும் சேர்ந்துதான். இந்த ஃபேஸ்ல வந்து நம்ம மெயினா வீடுகளை பத்தின தகவல்களை சேகரிக்கிறோம். வீட்டுல என்ன மாதிரி வசதிகள் இருக்கு, வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, வீட்டுல வேற என்னென்னலாம் உங்ககிட்ட வந்து வசதிகள் இருக்கு அப்படின்ற தகவல்களை தான் வந்து நம்ம இந்த முதல் கட்டத்தில் வந்து சேகரிக்கிறோம். அதனால இந்த பெயர். எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்றோம், சென்சஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லா பில்டிங்ஸுக்கும் நம்ம நிலத்து மேல இருக்கிற எல்லா பில்டிங்ஸையுமே இதுல லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், எத்தனை கட்டடங்கள் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்றோம். அதனால அந்த வீட்டு பட்டியலிடல்ன்றது. அது இல்லாம நம்ம இந்த வீட்டுல என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்ற தகவலை நம்ம சேகரிக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு, வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படின்ற பெயர் வந்திருக்கு.
1: மூணாவது ஒண்ணு சொன்னீங்க சார், டிஜிட்டல்.
0: ஆமா,
1: இது உலகமே டிஜிட்டல் உலகம் தான். இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் வசதியை நாம வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பயன்படுத்தலன்னா தான் ஆச்சரியம். இருந்தாலும் அந்த டிஜிட்டல் கணக்கெடுப்பு பத்தி சொல்லணும்.
0: இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அது ஃபுல்லாவே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் 100% எப்பயுமே டிஜிட்டல் தொழில் முறையை பயன்படுத்தி நடக்கல. மேனுவலா வந்து அவங்க பேப்பர்ஸ் கேரி பண்ணுவாங்க. சென்சஸ்க்குனே ஸ்பெஷலா பெரிய சீட் இருக்கும், அதுல க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டைப் பண்ணிருப்பாங்க. அந்த சீட்ஸ் தான் கணக்கெடுப்பாளர்கள் எடுத்துட்டு போய் வீடு வீடா போய் அதுல வந்து தகவல்களை வந்து சேகரிப்பாங்க. இந்த சென்சஸ் 2027 பொறுத்த மட்டுக்கும் இதுல வந்து எப்படி பண்றாங்கன்னா, இதுல பேப்பரே இல்ல, இது வந்து 100% டிஜிட்டல் தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த சென்சஸ் நடக்க போகுது. கணக்கெடுப்பாளர்கள் வந்து மொபைல் எடுத்துட்டு போவாங்க. மொபைல்ல அந்த என்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட இருக்கோ அதுக்குண்டான செயலிகள்லாம் ஆல்ரெடி வந்து எல்லாம் டெவலப் ஆகி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வேற வேற மாநிலங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. முழுக்க முழுக்க கணக்கெடுப்பாளர்களுடைய அலைபேசி மொபைல்ல இந்த மொபைல் செயலிகள் மூலமாவே இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கிறாங்க. நேரடியா மக்கள்கிட்ட இருந்து சேகரிக்கிற தகவல்கள் அங்கிருந்து அவங்களோட இதுல இருந்து சர்வர்ல போய் நேரடியா சேவ் ஆயிரும். இது ஒரு பகுதி. இது இல்லாம அந்த சுய கணக்கெடுப்பு, நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர், இந்த சென்சஸ்க்கு வந்து சிறப்பம்சம் சுய கணக்கெடுப்பு அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அந்த சுய கணக்கெடுப்பு கூட வந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணிருக்காங்க, செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி SE.census.gov.in அப்படின்னு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த போர்ட்டலினுடைய அட்ரஸ், இது இணையதளத்தினுடைய அட்ரஸ் நான் வந்து மக்களோட பயன்பாட்டுக்காக நான் இன்னொரு முறை சொல்றேன், SE செல்ஃப் எனுமரேஷன், அதுக்கு வர்ற SE.census.gov.in இதுதான் இந்த போர்ட்டல், SE.census.gov.in. மக்கள் வந்து இந்த போர்ட்டல அவங்களோட மொபைல் நம்பர் மூலமா இதை அக்சஸ் பண்ணலாம். மொபைல் நம்பர் போட்டா உள்ள போகும், அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் அது மொழியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லும். 16 மொழியில இருக்கு, அவங்களுக்கு என்ன மொழி வேணுமோ, இங்கிலீஷ் தமிழ் என்ன மொழி வேணுமோ அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினா வந்து அவங்களோட வீடுக்கு உண்டான அந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் அதுல ஓபன் ஆகும். அவங்க அவங்களோட வீட்டை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி பின் பண்ணணும். அது பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் அதுல வரும். அந்த 33 கேள்விகளுக்கு இந்த வீட்டுக்கு அவங்க பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டா பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் வரும், ஒரு கோடு மாதிரி வரும், அது அவங்க மொபைலுக்கு மெசேஜாவும் வந்துடும். அவங்க மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் போடுறாங்களோ அந்த மொபைல் நம்பர் மெசேஜாவும் வந்துடும். அதை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எப்ப அப்ரூவல் ஆகும்னா இவங்க சேவ் பண்ணி வச்சிடணும். இதுக்குண்டான டைம் பீரியட் வந்து July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டும்தான் இந்த போர்ட்டல் வந்து ஓபன் ஆகும், அதுக்கு அது க்ளோஸ் ஆயிரும். August 1 August 30 நடுவுல கணக்கெடுப்பாளர்கள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இவங்க என்ன சொல்லணும், நாங்க சுய கணக்கெடுப்பு வசதியின் மூலமா நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த கோடை வந்து அவங்க கிட்ட காட்டணும். அவங்க காட்டினாங்கன்னா அந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு ஆல்ரெடி நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், இவங்க எல்லாம் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணிருக்காங்கன்னு. அதை வச்சு அவங்க ஒரு டைம் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க, எல்லா டீடைல்ஸும் சரியா கொடுத்துருக்காங்களான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டா அந்த டேட்டா அப்படியே சேவ் ஆயிரும். மறுபடியும் அந்த வீட்டுல வந்து 33 கேள்விகளை வந்து கேட்க வேண்டிய அவசியம் வராது, கேட்க மாட்டாங்க.
1: மக்கள் படித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால இந்த செல்ஃப் எனுமரேஷன்ல நிச்சயமா அவங்களே அதை பயன்படுத்தி ரெடி பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய அலுவலர்களுக்கு இன்னும் உதவிகரமா இருக்கும், வேகமா அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதனால செல்ஃப் எனுமரேஷனுக்கான அந்த போர்ட்டல் வந்து அந்த 15 நாள் மட்டும்தான்
0: ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை
1: திறந்திருக்கும்.
0: இதனால இந்த மாதிரி செயலிகள், போர்ட்டல், ஈவன் ஒரு டேஷ்போர்டு டெவலப் பண்ணிருக்காங்க. ஓவரால்

0: சென்சஸ் மானிட்டர் பண்றதுக்கு சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லி ஒரு பெரிய சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுல எல்லா ஏ டு இசட் எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்றது, அந்த ட்ரைனிங் மாடியூல் நம்ம பண்றது, ட்ரைனிங் பேச்சஸ் கிரியேட் பண்றது, அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பண்றது, இது எல்லாமே வந்து அந்த போர்ட்டல் மூலியமா தான் பண்றோம். அது இல்லாம இந்த ஒரு இதுல வந்து நம்ம ஜிஐஎஸ் மேப்ஸ் வந்து வரைபடங்களை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஏரியாவெல்லாம் நம்ம டிமார்க்கேஷன் பண்றோம். அதனால துல்லியமான தகவல்கள், துல்லியமான அந்த ஏரியாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பண்றதுக்கு இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ட்ரைனிங் கொடுக்கறது, ஈவன் மெயினா நம்ம சென்சஸ்ல வந்து அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்ன்றது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். வில்லேஜ் ரிஜிஸ்டர், டவுன் ரிஜிஸ்டர், சார்ஜ் ரிஜிஸ்டர், இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்ல எல்லாம் இது எல்லாமே மேனுவலா தான் தயார் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த போர்ட்டல் மூலியமாவே தான் இது எல்லாமே தயார் பண்ற மாதிரி வசதிகள் வந்து பண்ணிருக்கோம். அதனாலதான் இதை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்றோம்.
1: ஒரு பயம் உண்டாகாதா, பய உணர்ச்சி ஏற்படாதா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லிட முடியாது சார். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும், படித்தவர்கள் மெத்த படித்தவர்களும் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நீங்க போய் டிஜிட்டல் நாங்க கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு பய உணர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி களப்பணியில இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி நாம சால்வ் பண்ணுவோம்?
0: மெயினா சென்சஸ்ல வந்து கணக்கெடுப்பாளர்கள் வந்து அரசு ஊழியர்களா தான் இருக்கிறாங்க. அதுல மெயினா டீச்சர்ஸ், வேற வேற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இவங்க தான் வந்து கணக்கெடுப்பாளர்களா சூப்பர்வைசர்களா நம்ம பயன்படுத்துறோம். இவங்க எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் சென்சஸா இருக்கிறதுனாலதான் முன்னாடி எல்லாம் ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும், இல்ல ரெண்டு நாள் ட்ரைனிங் இருக்கும். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு மூன்று நாட்கள் ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அதுல ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே ஒரு நாள் இருக்கு. எல்லாம் அந்த ஆப்ஸ், போர்ட்டல், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆகணுன்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இதெல்லாம் டெவலப் பண்ணிருக்கிறோம். இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றாங்க, ஓரளவுக்கு மொபைல் யூஸ் பண்றாங்க. அதனால அந்த மொபைல் யூஸ் பண்றதுல இதுவும் வந்து வேற ஒரு ஆப் மாதிரி தான், நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், செயலிகள். இதுவும் வந்து ஒரு செயலி மாதிரி தான் இருக்கு. இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம பேப்பர்ல என்ன கேள்வி இருக்கோ அதே கேள்வி வந்து அதுல வரப்போது, அவ்வளவுதான். அவங்களோட நேமு பாஸ்வேர்டு போட்டு உள்ள போறாங்க, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த செயலியை அதை ஓபன் பண்ண உடனே அதே தான் வரும், அந்த பேப்பர் மாதிரியே தான், ஆனா மொபைல்ல வரும். இந்த வீடுனா அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணும், நம்பர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே எதுவும் எழுத வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாமே கோடு வேர்டா தான் இருக்கும். எஸ் னா ஒன், நோ னா டூ, இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க அதை கரெக்டா டிக் பண்ணிட்டு இல்லாட்டி வந்து அந்த டூன்ற இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க போயிடலாம். அந்த செயலி வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது, இவங்க வீடுகளுக்கு போறப்ப அவங்க ப்ராப்பரா அந்த ஐடென்டிட்டி கார்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போறாங்க. இப்ப இந்த போர்ட்டலை பத்தியும் நான் சொன்னேன், அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை பத்தியும் சொல்லியிருக்கிறேன். அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் மக்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாம இருந்தா, அது வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல, அவங்க வீட்டுல அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சவங்க, ஆபரேட் பண்ண தெரிஞ்சவங்க, அவங்க மூலியமாவும் அதை வந்து பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நார்மலா நம்ம ஒரு இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்றோமோ, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போறோமோ, அதே மாதிரி தான் நம்ம மொபைல் நம்பரை யூஸ் பண்ண போறோம், லாகின் பண்ண போறோம், ஓடிபி வரும், அதை வச்சுட்டு நம்ம அதை ஓபன் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துடும், அதுலயே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே அதுல வர டவுட்ஸ், இந்த ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கும் அதுலயே இருக்கு. அந்த போர்ட்டல்லே வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து அதெல்லாம் இருக்கு.
1: ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய விவரங்களும் தேவைப்படுமா சார்?
0: இந்த முதல் கட்டத்துல வந்து நம்ம மெயினா குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பத்தின விவரங்களை வந்து நம்ம சேகரிக்கிறது இல்ல. குடும்ப தலைவரின் பெயர் கேட்கிறோம், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்கிறோம். இதுதான் அந்த பர்சனல் ரிலேட்டடான டீடைல்ஸ். அந்த குடும்ப தலைவரோட அவர் மேலா ஃபீமேலா அதோட நின்றும். மிச்சது எல்லாமே அந்த வீட்டை பத்தின டீடைல்ஸ் தான் வரும். அந்த வீட்டுல வந்து எத்தனை அறைகள் இருக்கு, அங்க என்ன பெசிலிட்டிஸ் இருக்கு, அங்க கழிப்பறை டாய்லெட் பெசிலிட்டி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, அவங்களோட ஃபுளோரிங் இருக்குன்னா தரை வந்து பிரதானமா எந்த பொருள் தரையை போட்டிருக்காங்க, டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, சிமெண்ட்ல பண்ணிருக்காங்களா, மதில் சுவர் இருக்குன்னா சுவர்ல வந்து பிரதானமான பொருள் என்ன, ரூஃப்ல வந்து பிரதானமான பொருள் என்ன, அவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்குன்னா அது வந்து உள்ளேயே இருக்கா இல்ல வெளியில இருக்கா, ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் இருக்குன்னா உள்ள இருக்கா இல்ல வெளியில இருக்கா இல்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பண்ணணுமா, இது இல்லாம அவங்க வீட்டுல கிச்சன் இருக்கா, கேஸ் கனெக்ஷன் பயன்படுத்துறாங்களா, டிவி இருக்கா, மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, சைக்கிள், டூ வீலர், போர் வீலர், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் இதுல நம்ம வந்து கேட்கிறோம். அந்த நபர்களை பத்தின முழுமையான தகவல்கள் வந்து இரண்டாம் கட்டத்தில் சேகரிக்கிறோம். அது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் கட்டம் நடைபெறும். அந்த பாப்புலேஷன் எனுமரேஷன் ஃபேஸ்ல அந்த குடும்ப நபர்களை பத்தின எல்லா டீடைல்ஸுமே நம்ம செகண்ட் ஃபேஸ்ல கலெக்ட் பண்ணுவோம். அதுல வந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் பெயர் என்ன, அவங்களோட வயது என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்க வேலைக்கு போறாங்களா இல்லையா, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஃபேஸ்ல வந்து கவர் ஆகும்.
1: இதெல்லாம் ரகசியம் பாதுகாக்கப்படுமா சார்?
0: ஆமா, சென்சஸ் ஆக்ட்லயே வந்து இதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ன தகவல்கள் நம்ம சேகரிக்க

வைக்கிறோமோ அது வந்து 100% செக்யூர், வேற எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. அது ஆக்ட்லயே இன்பில்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கும், அந்த டிஜிட்டல் ஆக்ட் இதெல்லாம் சொல்றோம்ல, அதுபடி என்னென்னலாம் அதுல பேசிக்கான சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் செக்யூரிட்டிக்கு என்னெல்லாம் மெசர்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து யாருமே அதை சேவ் பண்ணவும் முடியாது. நேரடியாக அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க மொபைலில் இவங்க ரெக்கார்ட் பண்ணோடனே நேரடியாக அது சர்வருக்கு தான் போகும். அதை யாரும்

0: ஒர்க்காக தான் இது பயன்படுத்த போறோம் நம்ம. இப்ப ஓவராலா தமிழ்நாட்டுல இவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, இத்தனை வீட்டுல கழிப்பறை வசதி இருக்கு, இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த போறோமே ஒழிய இவங்க பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா அவங்களோட தகவல்கள் வந்து இன்னார் வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் வந்து எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. ரொம்ப ஸ்பெசிபிக்கான டீடைல்ஸ் பப்ளிஷும் பண்ண மாட்டாங்க. சோ கவர்மெண்ட் டேட்டா பப்ளிஷ் பண்றப்ப கூட இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ் டேபிளேஷன் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இந்த மாவட்டங்கள் வாரியா இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, இவ்வளவு தமிழ்நாட்டில் மொத்தம் இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, இந்தியாவில் இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, இத்தனை மொபைல் இருக்கு, இப்படிதான் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்பெசிபிக்கான எந்த ஒரு பர்சனல் டீடைல்ஸும் எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான எல்லா சேஃப் கார்ட்ஸும் இருக்கு.
1: இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் நீங்க கணக்கெடுக்க போறீங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் அந்த நபர் உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம்.
0: சோ நம்ம இந்த சென்சஸ் ஆக்ட் படி என்ன இருக்குன்னா, மக்கள் வந்து சரியான தகவல்களை கொடுக்கறது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு இருக்கு. அது அவங்களோட பொறுப்பு, கடமை, பொறுப்பு அப்படின்னு இருக்கு. தே ஆர் பவுண்ட் டு கிவ் தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்கணும். பட் அதே சமயம் அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்கறாங்களா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் நம்ம எதுவும் கலெக்ட் பண்றது இல்லை. இப்ப நீங்க மொபைல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மொபைல் இருக்குன்னா அந்த மொபைல காட்டுங்க, இல்லாட்டி என் வீட்டுல வந்து நான்கு அறைகள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா நான் நாலரை வந்து பாக்குறேன், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றது இல்லை. சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்கறது, அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். பர்பஸ்ஃபுல்லா அவங்க வந்து தப்பான தகவல்களை கொடுக்கறாங்க, இல்ல சரியான தகவல்களை வழங்கல, இல்ல ஒத்துழைக்காம இருந்தாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆக்ட்ல வந்து ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா நாங்க நம்மளோட கணக்கெடுப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்து நாங்க ட்ரைனிங்ல சொல்லியிருக்கோம்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்பை நீங்க வாங்கிட்டு சரியான தகவல்களை நீங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னா தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தேவைப்படுது. இது வந்து பேஸ் ஃப்ரேம் ஒர்க்கா தான் இருக்கிறதுனால இதையே பேஸா வச்சு எந்த ஒரு ப்ரோக்ராமும் நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம அதோட ஆத்தென்டிசிட்டி இதெல்லாம் செக் பண்றது இல்லை.
1: கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு போறாங்க, ஆவணங்கள்ல பாக்குறாங்க அல்லது கேக்குறாங்க, நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு ஆவணம் இருக்கு சார், ஆதார் ஒன்னு வச்சிருக்கோம், அப்புறம் எல்லாருமே இப்ப பேன் வச்சிருக்காங்க, அப்புறம் பெரும்பாலான இடங்கள்ல கேட்கக்கூடிய இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க, அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இதற்கு பயன்படுமா?
0: இல்ல, இந்த முதல் கட்டத்துல இந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்ல. முதல் கட்டத்துல வந்து உங்களுடைய மொபைல் எண் அப்படின்னு லாஸ்டா ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அது வந்து ஆப்ஷனல். 33 கேள்விகள்ல அந்த கேள்வி மட்டும்தான் ஆப்ஷனல், மிச்ச எல்லாத்துக்கும் வந்து அவங்க கட்டாயம் பதில் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் விருப்பம்னா நீங்க வந்து தெரிவிக்கலாம், அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறாங்க. விருப்பம் இல்லைங்க, எனக்கு நான் ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னா அதுவும் தேவையில்லை. இரண்டாம் கட்டத்துல இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இரண்டாம் கட்டத்துல என்னென்ன கேள்விகள்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்ற இன்னும் அரசாணையும் வெளியிடப்படலை, அதுல வந்து நம்மளுக்கு தெரிய வரும். வேற ஏதாவது ஆதார் டீடைல்ஸ், இந்த மாதிரி பேன் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் கேட்கலாம் இல்ல கேட்காமலும் இருக்கலாம். அதுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப முதல் கட்டத்துல 33 கேள்விகள்ன்றது இந்தியா முழுக்க இதே 33 கேள்விகள் தான் கேட்கறாங்க. இதே 33 கேள்வி தான் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கெசட்லயும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, எல்லா ஸ்டேட்லயும் அவங்கவுங்க கெசட்லயும் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த கொஸ்டினை விட்டுட்டு நம்ம வேற கேள்விகளை கேட்க முடியாது. அதே மாதிரி இரண்டாம் கட்டத்துக்கான கேள்விகள் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க, மேபி செப்டம்பர் மாதத்துல அது வெளியிடப்படும்.
1: ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வந்து உள்ளூர்ல இருப்பார் சார், இன்னொருத்தர் வந்து வெளியூர்ல இருப்பார், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல.
0: நம்ம நார்மலா வந்து எல்லாருக்குமே பேஸ் வந்து என்னவா பண்றோம்னா, அவங்க நார்மலா வசிக்கும் இடம், வழக்கமாக வசிக்கும் இடத்துலதான் அவங்களை வந்து நம்ம கணக்கெடுக்கணும். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பேஸ். அவங்க அதிகமான டைம் இங்கேயே இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து வேற ஊர்ல இருக்கிறாரு, அவர் மேக்சிமம் அங்கே தான் இருக்காரு, அப்பப்ப ஊருக்கு வந்துட்டு போறாருன்னா அவர் அங்கதான் கணக்கெடுப்பாங்க. வழக்கமான வசிப்பிடத்துல அவங்க பண்ணணும். நான் ரெண்டு நாள் வந்து விருந்தாளியா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா அவங்களை வந்து அங்க நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். நீங்க உங்க வீட்டுக்கு அங்க வர்றப்ப நீங்க கணக்கெடுத்துக்கங்க, நீங்க உங்க இதை கொடுத்துக்கங்கன்னு நம்ம சொல்லுவோம்.
1: இது உள்ளூர்ல உள்நாட்டுல இருக்கிறவங்க, வெளிநாடா இருந்தா சார்?
0: வெளிநாட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு வந்து இங்கதான் இந்தியாவிலதான் இருக்கிறாங்க, அப்பதைக்கு இந்த 30 பீரியட்ல வந்து அவங்க ஒரு 10 வந்து ஒரு வெளிநாடு ட்ரிப் போறாங்கன்னா அவங்க இங்க வந்துருவாங்க. ஆனா அவங்க மேக்சிமம் வெளிநாட்டிலே தான் இருக்கிறாங்க, என்ஆர்ஐ மாதிரி இருக்கிறாங்க, அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி டயத்துல அவங்களை நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட வழக்கமான வசிப்பிடம் வந்து வெளிநாடாயிருது, இந்தியா இல்ல.
1: இந்த மாதிரி கணக்கெடுக்கிறதுலாம் சார் எந்த வகையில வந்து அரசாங்கத்துக்கும் சரி ஒரு தனி மனிதனுக்கும் சரி உதவிகரமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்ப இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலியமா நம்ம சேகரிக்கக்கூடிய தகவல்கள் வந்து கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள், குடிநீர் வசதி, வேற தொழில் ரிலேட்டடான வசதி, அடிப்படை தேவைகளுக்குண்டான வசதி, இதுக்குண்டான திட்டமிடலுக்கு வந்து இது பயன்படும். இப்ப நம்ம ஒரு 30 முன்னாடி நம்ம யோசிச்சிருந்தோம்னா, இப்ப நம்ம எல்லா வீட்லயும் பாக்குறோம் கேஸ் கனெக்ஷன், நிறைய வீடுகள்ல இப்ப கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. 30 முன்னாடி வந்து இவ்வளவு பேர்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இல்ல, அப்ப நிறைய பேர் விறகடுப்புல தான் சமைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அதை வந்து நம்ம இப்ப கேஸ் கனெக்ஷன் எல்லாரும் கொடுக்கணும்னா நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்ல இம்போர்ட் பண்ணணும், அதுக்குண்டான தேவைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்தியாவில வந்து மொத்தம் எத்தனை வீட்டுல வந்து கேஸ்

0: கனெக்ஷன் இருக்குன்னு நமக்கு ஒரு ரஃபா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேத்த பிளான் பண்ணலாம். அடுத்த 10 வருஷத்துல 10 கோடி கனெக்ஷனா இருக்கதை நான் 20 கோடிக்கு பண்றேன், 30 கோடி பண்றேன் அப்படின்னு பண்ணா நம்ம ப்ரொடக்ஷனையும் பார்க்கணும். இந்த மாதிரி திட்டமிடலுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகும்.
1: எந்த அளவுக்கு மக்கள் இதற்கு ஒத்துழைப்பார்கள் நீங்க நினைக்கிறீங்க?
0: நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தான் திகழ்ந்துகிட்டே வருது. அதனால மக்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்குண்டான விழிப்புணர்வும் வந்து நம்ம எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் மூலியமாகவும் எல்லா தாசில்தார்கள் மூலியமாகவும் அங்க மாவட்டங்கள்ல தாலுக்கு லெவல்ல இவன் நகர்ப்புற இதுல இருக்கிற நகராட்சிகள் எல்லாத்திலயுமே நம்ம விழிப்புணர்வு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் நிறைய பண்றோம். அதனால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
1: இது சம்பந்தமா தொடர்பு கொள்ளலாமா யாரையாச்சும்? அதுக்குன்னு நீங்க அலுவலர்கள் அங்கங்க வச்சிருப்பீங்க அல்லது பொதுவா?
0: இல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த பணியில வந்து 160,000 பேர் ஈடுபடுறாங்க.
1: 160,000
0: பேர் ஈடுபடுறாங்க. ஒரு கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு பகுதி கொடுப்போம். ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து நார்மலா ஒரு 250 வீடுகள்ல இந்த 33 கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான பதில்களை வந்து அவர் சேகரிக்கணும். 250 வீடுகள் இல்லைனா ஒரு 800-900 மக்கள் தொகை அளவு, அதுதான் வந்து ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் நம்ம சொல்றோம். அந்த ஏரியால இருக்கிற வீடுகள்ல வந்து அவங்க வந்து அந்த தகவல்களை சேகரிக்கணும். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவை கவர் பண்ணுவாங்க.
1: இந்த துறையினுடைய ஒரு இயக்குனரா, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சென்சஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய இயக்குனரா, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வா நீங்க சொல்லலாம் இந்த சென்சஸ் பணிகள்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள்ல மக்கள் பங்கேற்கணும், அது உங்களுடைய கடமை பொறுப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வரவேற்று உங்களுடைய கருத்தை பொது கருத்தா சொல்லலாமே.
0: நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் August 1 to August 30 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பிற்கான வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தாமாக முன்வந்து இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்தால் அது இயக்குநரகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயம் கணக்கெடுப்பாளர்கள் தங்களது வீட்டிற்கு வருகை தரும்போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான தகவல்களை கொடுத்தால் நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் திட்டமிடலுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்லும்படியான தகவல் சார்?
0: தேதிகளை வந்து மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுய கணக்கெடுப்பிற்கான தேதி July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டுமே இந்த கால அவகாசம் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் களப்பணி, முதல் கட்டத்திற்கான களப்பணி நடைபெறுற தேதிகள் August 1 முதல் August 30 வரை உள்ள 30 நாட்கள் மட்டுமே, இந்த 45 நாட்கள் மட்டுமே இது நடைபெற உள்ளது. ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த தேதிகளை வந்து மக்கள் நினைவில் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: சனி ஞாயிறு வீக் டேஸ் எல்லா நாளும் இது நடைபெறும் சார்.
0: ஆமா, அந்த கணக்கெடுப்பாளர் அவங்களுக்கு வகிச்ச பணியை வந்து அவங்க முடிக்கணும். அந்த 30 நாளைக்குள்ள அவங்க முடிச்சுக்கலாம். அவங்க எப்ப வேணாலும் போய்க்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையும் போலாம், ஒர்க்கிங் டேஸ்லயும் போலாம், ஆப்டர் ஒர்க்கிங் அவர்ஸ் போலாம், ஈவினிங். இப்ப நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈவினிங் போலாம், 6 மணி 7 மணி அந்த மாதிரி டைத்து கூட போய்க்கலாம். இந்த டைம் இந்த டே அப்படின்ற எதுவும் கிடையாது. இந்த 30 நாளைக்குள்ள 290 வீட்டுல நீங்க இந்த 33 கேள்விகளுக்கு உண்டான பதில்களை சேகரிக்கணும். அதுதான் நம்ம சொல்றோம்.
1: அதனால நிச்சயமா பயப்படக்கூடாது.
0: ஆமா,
1: சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய அந்த கார்டோட தான் வருவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புல இருந்து வந்திருக்கிறோம் சொன்னா நிச்சயமா எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தரணும். இது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கிட்டு பொதுமக்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான பணி இந்த மக்கள் கணக்கெடுப்பு பணி. இயக்குநர் சொன்னது போல ஒத்துழைப்பு கொடுக்கும்படி வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேர்முகம். பங்கேற்றவர் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குநர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்கள். உடன் உரையாடியவர் வி சரவணன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருமெஞ்ஞானம் டிஎஸ் விஸ்வநாதன் மற்றும் டிவி ராஜகோபால் அவர்களின் நாகஸ்வர இசையினை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக மனசுலோனி என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, வரமுராகம், ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம். ஜூதா முராரே என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆரம்பி ராகம், ரூபகத்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம். எந்த நேர்ச்சினா என துவங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் பாடல். சாவேரி ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருமைஞானம் டி எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி வி ராஜகோபால் அவர்களின் நாகஸ்வர இசைனை. இனி கேட்கலாம் பஜரே ரே மானசே என துவங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியார் இயற்றியது. ஆபேரி ராகம் ஆதித்தாளம்

அரங்கிசை நிகழ்ச்சியில் நிறைவாக கோவிந்தா என துவங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா ஜனசம்மோதினி ராகம் ஆதித்தாளம்.

நேர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. நிகழ்ச்சியில் இன்று திருமை ஞானம் TS விஸ்வநாதன் மற்றும் TV ராஜகோபால் அவர்கள் இசைத்த நாகஸ்வர இசையினை கேட்டு ரசித்தீர்கள்.

நேர்களே, இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை கேட்டு மகிழலாம். வளையப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் தவு. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள். இரண்டு:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் முறுக்கு வியாபாரம் குறித்து மணப்பாறை எஸ் நாகராஜன் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம்.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் போடு ஆட்டம் போடு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்கிறது மாரி திரைப்படத்திலிருந்து.

பாட்டம் போடு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். தாராள பிரபு திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டுட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். சுல்தான் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இதுவரை கேட்டது போடு ஆட்டம் போடு.
1: பிஎம் ஜெய் அப் கரிபோ.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்களாக வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக ஒலிக்கிறது எஸ் ஜானகியின் குரலில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள்.
1: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வகுப்பறை தாண்டிய பயணம். சர்வதேச இளையோர் திறன் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. பொதுவா மாணவர்களின் மேம்பாடு அப்படின்னா உடனே நம்மள பலருக்கும் ஞாபகம் வர்றது ரேங்க் கார்டும் அவங்க எடுக்கிற மதிப்பெண்ணும் மட்டும்தான். ஆனா ஒரு மாணவனை படிப்பு மட்டுமே உயர்த்திடாது. படிப்பு அவனுக்கு வேலைக்கான வாசலை திறக்கலாம். ஆனா அந்த வாசலுக்குள்ள நுழைந்து அவன் சாதிக்க தேவையானது அவனுடைய திறன்கள் தான். இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு மாணவனுக்கு தன்னோட மனசுல உள்ளத சரியா வெளிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில். எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அதை மத்தவங்களுக்கு புரிய மொழி ஆளுமையும் பேசும் திறனும் மிக முக்கியம். மொழிய தெளிவா கையாள்றதுதான் ஒரு மாணவனுக்கு தனி மதிப்பை தரும். திறமைகளும் படிப்பும் இருந்தாலும் ஒழுக்கங்கிற அடித்தளம் இல்லைனா எல்லாமே வீணாகிடும். ஒழுக்கங்கிறது யாரோ ஒரு நபர் கண்காணிக்கும் போது மட்டும் சரியா இருக்கிறது கிடையாது. யாரும் பார்க்காத போதும் கூட சரியா நடப்பதுதான் ஒழுக்கம். பெரியவங்களை மதிச்சு நடக்கிறது, சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் தான் ஒரு மாணவனை சமுதாயத்துல உயர்ந்த இடத்துல வைக்கும். இன்றைய சமுதாயம் மாணவர்கள் எதிர்பார்க்கிறது வெறும் மதிப்பெண்களை மட்டும் இல்ல, சிறந்த குணநலன்களையும் தனி திறன்களையும் தான் எதிர்பார்க்குது. சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சல், பிறருக்கு உதவும் குணம், நாட்டின் சட்டங்களை மதிக்கும் பண்பு, ஒரு சிறந்த குடிமகனா இருக்கிறது, இதத்தான் இந்த சமுதாயம் இன்றைய தலைமுறையிடம் எதிர்பார்க்குது. இப்படி மாணவர் மேம்பாட்டின் பல பரிமாணங்களை போன வாரம் இதே சர்வதேச இளையோர் திறன் தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாணவர் மேம்பாட்டை பத்திய இன்னும் பல தகவல்களை நம்ம தொடர்ந்து பகிர்ந்துக்க வராங்க மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிருந்தா நடராஜன் அவர்கள். வாங்க கேட்கலாம்.
5: வணக்கம். மாணவர்களின் மேம்பாட இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம சொல்ல போனா வலுப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அவங்களை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கறது பெரிய ஒரு மேஜிக்கல் விஷயமா இருக்கீங்க. கான்பிடன்ஸே இல்ல அவனுக்கு, வந்து அங்க போறதுக்கான நம்பிக்கையே இல்ல, எனக்கு இது யோசனையா இருக்கு. இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு நடுவுல, நிறைய பதில்களுக்கு நடுவுல தான் ஒரு மாணவன் வளர்றான். என்னால முடியும், நான் போறேன், நான் இதை எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற சிந்தனையை அவனுக்குள்ள விதைக்கணும் அப்படின்னா யாருனாலையுமே செய்ய முடியாது. இது ஒரு ஆசிரியர் செய்வாரு, இது ஒரு அப்பா செய்வாங்க, அம்மா செய்வாங்க, அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மாணவன் தன் முனைப்பாக தானே இயங்கி பல செயல்களில் சிறு சிறு பங்காக அவன் தன்னை உட்படுத்தி கொண்டால் ஒழிய அவனால் தன்னை கண்டுபிடிக்க முடியாது, தன் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள முடியாது. இதுதான் சைக்காலஜி சொல்ற ஒரு விஷயம். இந்த இடத்துல இன்னொரு ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உடன் இருப்பவர்கள், ஒரு மாணவனை சுத்தி இருப்பவர்கள், அவன் ரொம்ப தெளிவா அந்த சிந்தனையை உள்ள வச்சுக்கணும். தன்னை திரும்ப திரும்ப தன் பாதை நடக்கவோ இல்லை செயல்பாடுகளோடு இருக்கவோ உதவக்கூடிய ஆசிரியர்களோட அவன் திரும்ப திரும்ப தொடர்புல வச்சுக்கணும். நல்ல நட்புகள் இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா இருக்கிற ஒரு விஷயம் மாணவர்களுக்கு. நட்பு வட்டம், அது ஒரு ரொம்ப பெரிய எனர்ஜி ட்ரிங்க். காலையில எழுந்தா இரவு வரை அவன் எவ்வளவு தூரம் பெற்றோர்களோடு இருக்கிறானோ, எவ்வளவு தூரம் ஆசிரியர்களோடு இருக்கிறானோ, அவ்வளவு தூரம் அவன் நட்புகளோடும் இருக்கிறான். அந்த நட்பு வட்டம் ஒத்த சிந்தனையுடைய நட்பு வட்டமா இருக்கான்னு அவன் செக் பண்ணணும். அவனுடைய தேவைகளை அவனேதான் வந்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க உதவக்கூடிய நட்பு வட்டமாக அது இருக்கணும். இன்னொரு விஷயம், எந்த செயல் எடுத்தாலும் கடனேன் செய்யறது, கடமைக்காக செய்யறது, இதெல்லாம் அவனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. இன்னொன்னு இருக்கு, இன்னைக்கு மாணவர்கள் எப்படி இருக்காங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ண, ஒரு ஆசிரியரா நான் தினம் தினம் பல நூறு மாணவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும். ஏதாவது ஒரு தேவைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு அழகா போய் அதை கத்துக்கிட்டு வருவாங்க, அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க. இவங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு லிஸ்டே இருக்கு. ஒரு மாணவன் தனக்கு தேவைன்னு முடிவு முடிவு செய்கிறானா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அவன் தன் தேவைகளை முடிவு செய்ய வேண்டும். அந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்தால் ஒழிய அதை அவங்க ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஹெட் அப்படிங்கிற இடத்துல வந்து தோனி நின்ன உடனேவே அவர் தன்னுடைய தேவை அப்படிங்கறதையோ இல்ல இலக்குங்கிறதையோ 2011 உடைய

உலகக்கோப்பையை வச்சதுனால மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்களை அவர் கொண்டு போறாரு. இது ஒரு செயின் லிங்க் மாதிரி. அந்த நீட் எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ற பையன், நீட் எக்ஸாம் பத்தி எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே சொல்றதே கிடையாது. அவன் அவன் பாட்டுக்கு படிக்கிறான், நல்ல ஸ்கோர் எடுக்கிறான், நீட் எக்ஸாம்ல மெரிட்ல வாங்கிட்டு எந்த காலேஜ் என்ன ஏது எப்படி போகணும் அப்படிங்கிற சிந்தனையோட அவனுடைய குடும்பத்தையே இயங்க வைக்கிறான் அதை நோக்கி. இதுதான் இன்றைய மாணவர்களின் நிலை. ஒரு மாணவனுடைய தேவையை அவன் முடிவு செய்கிறானா? செய்து விட்டான் என்றால் அதுவே அவனுடைய மேம்பாடு. அடுத்ததா இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது, தொடர்பு திறன். இந்த தொடர்பு திறன் இன்னைக்கு ஒரு பெரிய பஸ்வேர்டாவே இருக்கு. எல்லாருமே சொல்றேன், நான் வந்து அதிகமா இந்த கைபேசியை பயன்படுத்துறதுக்கு ஒரு மாணவன் சொல்ற காரணமே அதுதான். இன்னைக்கு ஒவ்வொரு மீடியாலயுமே, ஒவ்வொரு வாட்ஸ்அப் இல்ல இன்ஸ்டாகிராம் இப்படி எதை அவங்க வந்து பேசினாலுமே நெட்வொர்க்கிங்காக வச்சிருக்கோம், நெட்வொர்க்கிங்காக வச்சிருக்கோம், இதுதான் அவங்க பேசுறாங்களே. நல்லது, நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியமானதுதான். ஆனா அந்த நெட்வொர்க், அந்த தொடர்பு திறன், அந்த குழு பணி திறன் அப்படிங்கிறது உனக்கான தொடர்பு தானா? அதுதான் கேள்வி. நீ கண்ணில் பார்த்தது, நீ என்ன விஷயத்த எல்லாம் உணரையோ எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிறியா? இல்ல, ஏற்கனவே சொன்னது போல அந்த தேவையை முடிவு செய்து விட்டு அதற்கான தொடர்புகளை மட்டும் நீ வலுப்படுத்திக் கொள்கிறாயா? இது ஒரு அடுத்த கட்டமான நிலை. இந்த நிலையில அவங்க சரியான தொடர்புகளை எடுத்து சரியான ஒரு சிந்தனையோட அவங்க நகர்ந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தன்னை அவங்களால வலுப்படுத்திக் கொள்ள முடிகிறது. அப்படி இல்லாம இந்த இடத்துல வரி போகும் மாணவர்களும் அதிகம். அந்த நெட்வொர்க்ல எல்லாமே சரியா நடந்து கூட சேர்ற சேர்க்கைகள், அங்க வந்து அந்த தொடர்பு திறனால வர்ற பிரச்சனைகள்னால தன்னையே இழந்துக்கிற மாணவர்கள் மிக அதிகம் சமுதாயத்துல. இந்த இடத்துல அவன் ரொம்ப கவனமாக மிக கூர்மையான சிந்தனையோட அவன் செயல்படக்கூடிய கட்டாயத்துல இருக்கான். அடுத்ததா சமூக பொறுப்பு உணர்வு. இது ரொம்ப பெரிய விஷயங்க. இந்த சமூக பொறுப்புணர்வு அப்படிங்கறத இன்னைக்கு பெரிய ஒரு விவாதத்திற்கு உட்பட்ட விஷயமா தான் வச்சிருக்காங்க. பசங்க பொறுப்பு இல்லாம இருக்காங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்காங்க, இப்படிதான் வந்து பேசுறாங்க. அப்படி எல்லாம் சொல்லிடவே முடியாது. ஒரே ஒரு விஷயம்தான், இது வீட்டில இருந்து வர வேண்டிய விஷயம். ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த மாணவன் வளரும் தருணத்தில் அவன் காதுகளில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சமூக பொறுப்போட இருக்கிறாங்களா இல்லையாங்கிறதான் கேள்வி. அவனுடைய சமூகம் பொறுப்போட இருக்கும் பொழுது நிச்சயமாக அவனும் சமூக பொறுப்போடு இருக்கிறான். அவனுடைய சமூகம் என்ன? அவனுடைய குடும்பம், அவனுடைய பள்ளி, அவனுடைய ஆசிரியர்கள், அவனுடைய நட்பு வட்டம், அவன் போற வழி வர வழி, அந்த சூழல்னு சொல்ற என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்ற இடம், இத்தனையும் சமூக பொறுப்போடு இருக்கிறதா அப்படிங்கறது தான் கேள்வி. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம்தான் அந்த மாணவனுக்கு நம்ம அவன் வலுப்பெற சொல்லக்கூடிய அட்வைஸா வச்சுக்கலாம். எங்காவது ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல நீ உன்னை வைத்துப்பார், நீ அந்த இடத்துல உன்னை வச்சுப்பாரு, நீ அவங்க நிலைமையில இருந்தா எப்படி இருப்ப, என்ன செய்ய முடியும் உன்னால, இந்த சிந்தனையை அவனுக்குள் புகுத்த வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கும் அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் இல்லை கல்லூரி ஆசிரியர்களுக்கும் உண்டு. இத வந்து அவன் கண்ணு முன்னாடி நடக்கணும். முக்கியமா மாணவர்கள் சொல்லி அறிவதை விட யாரேனும் செய்வதை பார்த்து அறிதல் தான். அதனாலதானே அவங்களுக்கு இந்த NSS ஆக்டிவிட்டி, எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு வர்றாங்க உள்ள. அதனாலதானே வந்து அவங்களுக்கு இந்த தேசிய படையில் சேர்றது, இந்த மாதிரியான சர்டிபிகேட் ஓரியன்டான விஷயங்களையும் உள்ள கொண்டு வர்றாங்க. இப்படி எதுலையாவது கலந்து கொள்ள வைத்து அந்த பையனை இல்ல அந்த பெண் குழந்தையை சமூக பொறுப்புணர்வோடு வளர்த்த வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிற பெரியவங்களுமே இருக்காங்க. அடுத்ததா தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முறை திறன்களை வளர்த்த. முன்னெல்லாம் குடும்ப தொழில் அப்படின்னு சிலது இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கடந்து போய் நம்ம நிறைய மாற்றங்களை கடந்து வந்திருக்கோம். திரும்பவும் இப்போ தற்சார்பு வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்தை கையில் எடுத்து என்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப் அப்படி நிறைய இந்த வார்த்தைகளை அதிகமா அவங்க காதுகள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய கல்வி கூடங்கள் அமைஞ்சிருக்கு. இப்ப இதுக்கு நிறைய போட்டிகள் நடத்துறாங்க. அவங்களோட சிந்தனையை தூண்டுறதுக்கு வந்து இந்த மாதிரியான சிந்தனைகளை, இந்த என்டர்பிரினர்ஷிப் சிந்தனைகளை, தற்சார்பு வாழ்க்கைக்கான சிந்தனைகளை அவங்களை நிறைய வந்து தூண்டுறதுக்கான வார்த்தைகள் அவங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுதான். 2011-12 இருந்தே இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பார்த்தா நிறைய உதாரணங்கள், மிகப்பெரிய அளவில் இருக்கிற கல்வி கூடங்கள், நடுத்தர லெவலில் இருக்கிற கல்வி கூடங்கள், எல்லா இடத்துலயுமே அதை எடுத்து நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு நடந்த போட்டிகள்ல அவங்க பயன்படுத்தின ஐடியாக்கள் அதையே அடுத்தது அவங்க தொழில் முனைவா எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்து நிறைய சக்சஸும் இருக்கு, நிறைய ஃபெயிலியர் இருக்கு. நீங்க புரட்டி பாருங்க, அதுல உங்களுக்கு அதிகப்படியான எடுத்துக்காட்டுகள் உண்டு. இத வந்து இன்னும் அழகா சொல்லணும்னா நம்ம மாணவர்களுக்கு இந்த கேப் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அந்த கேப் ஃபில்லிங் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல ஒரு தொழில் திறனை அவன் வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கல்வி சார்ந்த தொழில் திறன், ஏதாவது டெக்னிக்கல் நாலேஜ் இவனுக்கு இருக்கணும், அந்த மாதிரினா இன்னைக்கு
அதுக்கு பஞ்சமே இல்லைங்க. அவ்வளவு சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு, அவ்வளவு ஆன்லைன் கோர்சஸ் இருக்கு, நேரடியாக போய் படிக்கிற கல்வி கூடங்களும் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபீஸ் அதிகமா இருக்குமா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவனுடைய தேடல் சரியாக இருந்தால் அவன் சரியான

0: இடத்துல ரொம்ப மினிமல் ஃபீஸ்ல அவனால படிச்சுட்டு வெளியே வர முடியும். இதுவுமே அவன் தேடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். சமீபத்துல எங்கள் கல்லூரியிலேயே ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து பேசினார். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் நிறைய கருத்துக்களை சொன்னப்பவும் எனக்கு வந்து ரொம்ப மனசுல பதிஞ்ச கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அம்மா சிறு வயதுல இருந்தே எந்தெந்த கிளாஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்துலயும் போட்டுருவாங்களாம். அவர் பேக்கரி கிளாஸ் போயிருக்காராம், டிராயிங் கிளாஸ், பெயிண்டிங் கிளாஸ், அவர் சொன்ன அந்த கிளாஸ் லிஸ்டே அவ்வளவு இருந்தது. இது வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்தே, மூன்றாம் வகுப்பு குழந்தையாக அந்த ஐஏஎஸ் ஆபீசர் இருந்தப்பவே அவ்வளவு கிளாஸஸ் வந்து போட்டிருந்தாங்களாம். இதுல எல்லாம் அவர் எக்ஸ்பர்ட் ஆனாரா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை, ஆனா அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள், அவருடைய அந்த ஒவ்வொரு வகுப்பிலும் அவர் சந்தித்த ஆசிரியர்கள், சக மாணவர்கள், அவங்க அம்மாவுடைய அந்த அப்ரோச், இதெல்லாமே அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி தான் அந்த ஒரு ஐஏஎஸ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு அது கொண்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சுயசரிதியை சொல்லும் போது அந்த கருத்தை பதிவு செய்யறாரு. அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு நம்ம பெற்றோர்களை சொல்றோம், எதுக்கு இத்தனை கிளாஸஸ் போட்டுட்டு இருக்காங்க, குழந்தைக்கு ரெஸ்டே இல்ல, ஏன் வந்து இவ்வளவு வந்து இவங்க ஆசைப்படுறாங்க, ஆன்லைன் கிளாஸஸ்ல எதுக்கு போடுறாங்க, லீவுனா லீவா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காலம், விடுமுறையை விடுமுறையாக கழித்தது ஒரு காலம். இன்னைக்கு விடுமுறையை திறன்களை நோக்கிய பாதையாக மாத்திக்கிறது ஒரு காலம். எந்த காலத்துல எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்மளை வசப்படுத்திக்கிறது, நம்மளை நிலைப்படுத்திக்கிறது தான் சிறந்த புத்திசாலித்தனம். இப்போ நம்மளோட வகுப்புல அந்த ஒரு பையன் இல்ல ஒரு மாணவன் இருக்கிறான் அப்படின்னா, அவனோட வகுப்புல இருக்கிற ஒரு குழந்தை ரொம்ப நல்ல திறன்களை வந்து தன்னை வளர்த்திக்கிட்டு நிக்கும் போது, இந்த குழந்தை எந்த திறனுமே வளர்த்தாம தனியா எதுவுமே தன்னை டெவலப் பண்ணிக்காம நிக்கும் போது, தேவையில்லாத அந்த கான்பிடன்ஸ் லெவல் குறையறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர்றது, இதெல்லாமே நடக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காகவாவது அந்த காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த ஒரு விஷயத்துக்காக சரிசமமாக அவர்கள் தங்களை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதுக்காகவாவது சில திறன்களை வந்து அந்த குழந்தையை வளர்த்துக்க வேண்டிய இடத்துல கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. முடிவா சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே 24 மணி நேரம் இருக்குங்க. அந்த 24 மணி நேரங்கள்ல எத்தனை மணி நேரங்களை இல்லை எத்தனை மணித்துளிகளை இவங்க அவங்கவுங்களோட மேம்பாட்டுக்காக வலுப்படுதலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறது தான் கேள்வி. அதை சரியா கொண்டு வரவங்க பயன்படுத்திக்கிறவங்க நிச்சயமா மிகப்பெரிய ஒரு இடத்துல தன்னை நிலைப்படுத்திக் கொள்றாங்க. அவ்வளவுதான். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.
1: மாணவர் மேம்பாடு குறித்த இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மறுபடியும் ஒரு சூப்பரான தலைப்போட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ரக்ஷனா சரவணன். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் வகுப்பறை தாண்டிய பயணம்.

0: கிடைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மதியலை 936 கிலோஹெர்ட்ஸுடன். இனி தொடர்வது இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை முத்து சிதறல் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
3: புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள். பங்கேற்பவர் முனைவர் சே. ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள்.

0: உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: பண்டை காலம் தொட்டு நமது பாரத நாடு பெண்களை சக்தியாக தெய்வமாக போற்றி வருகிறது. நமது தமிழ் மரபும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை பெண்களை கண்கள் என சீர்தூக்கி மெச்சுகிறது. வீரம், போரின் சிறப்பு போன்றவற்றை விதந்தோம்பும் புறநானூற்றில் பெண்பார் புலவர்களின் பாடல்கள் சிந்தனையை தூண்டி நம்மை கருத்தூக்கம் பெற வைக்க வல்லமை பெற்றவை. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே. ஜெபஜோதி புஷ்பம் அவர்களுடன் உரையாட உள்ளோம். 25 ஆண்டுகள் கல்வி பணி மேற்கொண்டுள்ள முனைவர் அவர்கள் மாணவ ஆலோசகர், கட்டுரையாளர், பேச்சாளர் என்று பன்முகத்திறன் கொண்டவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: சங்க இலக்கிய முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே கிமு 500 முதல் கிபி 200 ஆம் ஆண்டு வரை அந்த காலகட்டத்தை தான் நம்ம சங்க இலக்கிய காலம்னு சொல்றோம். இது ஒரு செவ் இலக்கிய காலம். இந்த இலக்கியத்தை பாத்தீங்கன்னா அகம் புறம் என்ற வாழ்க்கை இருக்குது. அகம்னா நமக்கு தெரியும், இல்லற வாழ்க்கை. புறம் என்றால் வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, அதெல்லாம் வந்து அதை பற்றி சொல்லுது. இந்த சங்க இலக்கியத்தை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். 1 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. இந்த 8 தொகை நூல்களை பாத்தீங்கன்னா 8 நூல்கள் இருக்குது. 5 அகநூல்கள், 2 புறநூல், 1 அகம்புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8 தொகை நற்றிணை, குறுந்தொகை, 500, 110, பரிபாடல், கலித்தொகை, 100, 400 அப்படின்னு சொல்லி ஒரு 8 நூல்கள் இருக்குது. இதே 10 பாட்டு நூல்களை ரெண்டா பிரிச்சிடறோம். அது ஒன்று ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படைனா ஆற்றுப்படுத்துதல், இல்லைன்னா வழிப்படுத்துதல். இப்போ மன்னர்கள்ட்ட வந்து பரிசு பெற்று வருவாங்க புலவர் பெருமக்கள். அப்ப தாங்கள் எந்த மன்னன்ட்ட பரிசு வாங்கணும், வரக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி வழிப்படுத்துதல். நான் இந்த மன்னன் பரிசு வாங்கினேன், உதாரணமாக நான் கரிகால் சோழனை பார்த்து பரிசு வாங்கினேன், நீங்களும் அங்க போங்க, உங்களுக்கு கண்டிப்பா பரிசெல்லாம் கொடுத்து உங்களுக்கு வறுமையெல்லாம் போக்குவான்னு சொல்லி மன்னருடைய சிறப்பையும் சொல்லி போகக்கூடிய இடத்தையும் என்ன செய்வாங்க, அவங்க வந்து வழிகாட்டி விடுறாங்க. ஆகவேதான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றோம். ஆற்றுப்படைனா வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். மீதி உள்ள ஒரு 5 நூல்கள் மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை இப்படின்னு சொல்லி ஒரு 5 நூல்கள் இருக்குது. அப்ப சங்க இலக்கியத்துல 8 தொகை 10 பாட்டு இந்த ரெண்டுமே மிக மிக முக்கியமான நூல்கள். 10 பாட்டு நூல்கள்ல அதிகபட்சமாக நம்ம புற செய்திகளும் இருக்குது, அக செய்தியும் இருக்குது. நற்றினை குறுந்தைகள் பாத்தீங்கன்னா அக செய்திகள் அதிகமா இருக்கும். இந்த புறநானூர் தான் மிக முக்கியமான நூல். ஏன் அப்படி சொல்றோம்னா இது ஒரு வரலாற்று களஞ்சியம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவண பெட்டகம் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா சங்க இலக்கியத்தை பற்றியும் தமிழக இலக்கிய வரலாறு பற்றியும் எழுதுறதுக்கு மிக முக்கியமான நூலாக இருந்தது இந்த புறநானூர் தான். இதுல 400 பாடல்கள் இருக்கு. ஆனா யார் தொகுத்தா, யார் தொகுப்பித்தார் அப்படின்னு தெரியல. தொகுத்தவர் அப்படின்னு சொன்னா இந்த நூல்களை எல்லாம் தேடி எடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம தொகுத்தவர் அப்படின்னு சொல்றோம். தொகுப்பித்தவர் யாருன்னு சொன்னா பேட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பண உதவியோ மற்ற உதவிகள் எல்லாம் கொடுத்தவங்க தான் நம்ம தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதை பற்றி செய்திகள் நமக்கு எதுவுமே புறநானூற்றில் கிடைக்கல. இதனுடைய அடிவரை அப்படின்னு பார்த்தோம்னா 4 முதல் 40 அடிவரை இருக்குது. இதோடைய மிக முக்கியமான சாரம்சம் அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியத்தை பற்றி, நம்முடைய தமிழக மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, அவருடைய வீரம், உடைய பழக்க வழக்கங்கள், இறை வழிபாடு, சாப்பாடு, அவங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி எல்லாம் இருந்துச்சு, அரசியல் எப்படி எல்லாம் செய்தாங்க, வாணிபம் எப்படி, நம்முடைய பொருளாதாரங்கள் என்ன, என்னென்ன மாதிரி அவங்களோட கூட்டு குடும்ப வாழ்க்கையா, வாழ்க்கை முறை அமைப்புன்னு சொல்லி அகம் அதிகமான செய்திகளும் இருக்குது, புறம் அதிகமான செய்திகள் இருக்குது. ஆகவேதான் டாக்டர் ஜீவ் போப்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கும் போது அவருக்கு மிக பிடித்தமான புத்தகம் 1 புறநானூறு, இன்னொன்று 1 திருவாசகம். இந்த 2 நூல்கள் தான். இந்த புறநானூற்றை என்ன பண்ணார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வச்சு தன்னுடைய நாட்டுக்கு இதனுடைய தமிழக மக்களுடைய பண்பாடு வேணும் அப்படிங்கறதுக்காக மொழிபெயர்த்தார். இப்ப நம்மளுடைய மேநாடுகள்ல பார்த்தோம்னா நம்முடைய பண்பாடு, நம்முடைய சாப்பாடு எல்லாமே ரொம்ப பிடிக்குது. நாம தான் கொஞ்சம் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனா அவங்களுக்கு நம்முடைய பண்பாடுகள்லாம் மிக மிக முக்கியமா அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம சான்றோன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்குது, 189வது பாடல், கடலுள் மாய்ந்த இளம்பருவழுதி அப்படின்னு ஒரு மன்னன் வந்து அதை பாடியிருப்பார். முன்னெல்லாம் மன்னர்கள்லாம் போர்க்கெல்லாம் செல்வாங்க. அப்போ இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்குவதற்கு என்ன காரணம், உண்டா லம்ம இவ்வுலகம் அப்படின்னு ஒரு பாடல் வரி. இந்த உலகம் இன்று வரைக்கும் சுழன்று வருது, அழிவுலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இங்க உள்ள மக்கள் வந்து மிக நல்ல பண்புடையவர்கள், அஞ்சாதவர்கள், சோம்பல் இல்லாதவர்கள். புகழ் என்றால் உயிரை கூட கொடுப்பாங்க, பழி என்றால் இந்த உலகத்தையே பரிசா கொடுத்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தனக்காக வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மக்களாலதான் இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்க கூடியதுன்னு சொல்லி சான்றோருக்கான ஒரு வரைவில் நடக்கத்தை கூட இந்த புறநானூறு நமக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாம நம்முடைய புலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசனை வந்து பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும்

0: மட்டும் அவர்களை என்ன செய்யல, அவங்களை போற்றி பாடல. அவங்களுடைய சில சமயங்கள் அவங்க செய்யற தவறு கூட எடுத்துரைக்க கூட அவங்க தயங்கல. அப்ப அந்த அளவுக்கு என்ன சார், நேருக்கு நேர் மனோர கூட பேசக்கூடிய அந்த இது கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கல்வியை பற்றி, கல்வியினுடைய சிறப்பு, ஒரு மனிதன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தால் கூட அவன் படித்தால் அவன் மேன் மக்களுக்கு சமமா கருதப்படுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப மன்னனுக்கு சண்டை ஏதாவது வந்துச்சாலும் தூதாக செல்வார்கள். இப்ப அவையார பாத்தீங்கன்னா அதியமானுக்காக தொண்டைமான் தூதா செல்வார். எப்ப நீங்க வராதப்பா, என்னுடைய அதியமான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் மிக பயங்கரமான பராக்கிரமசாலி, நீ வந்தா மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே நினைச்சாரு அது தூது சென்று அந்த போரை தவிர்க்கிறது மாதிரி. அப்புறம் அறிவுடைய நம்பி அப்படிங்கறதான ஒரு மன்னனுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட வரி வாங்கணும், இஷ்டத்துக்கு என்ன கூடாது வரி வாங்க கூடாது, அப்படி வரி வாங்கினா அதுக்கு ஒரு ஓமைய சொல்றாரு. இப்ப ஒரு வயல் நிலம் இருக்குது, அங்க நெல் பயிர் நன்றாக வளைஞ்சிருக்குது. ஒரு யானையை கொண்டு விட்டு அது என்ன செய்யும், பாதி சாப்பிடும் பாதி காலம் மிதித்து அது வந்து என்ன செய்யும், அழிஞ்சு போயிடும். அப்போ யானையை வந்து உள்ள விட்டா அது கரெக்டா என்ன செய்யணும், சாப்பாட கவலம் போல அதுக்கு கொடுத்தா நிறைய நாட்கள் சாப்பிடலாம். அது நம்ம கொடுக்காம அப்படியே உள்ள விட்டுட்டோம்னா அது என்ன பாதி சாப்பிடும் பாதி வேஸ்ட் ஆயிரும். இது மாதிரிதான் மக்கள்கிட்ட பார்த்து மக்களுக்கு எப்படி அவங்களுக்கு வரி கொடுக்க முடியும்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம வரி வாங்கினா மக்கள் என்ன செய்வாங்க, மகிழ்ச்சியா வாழ்வார்கள், நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை வராது. இப்படி பல செய்திகளை இந்த புறநானூர் வந்து மக்களுக்காக நம்ம சொல்லி இன்றைக்கு நம்முடைய பண்பாடு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு மிக முக்கியமான நூலாக இந்த புறநானூர் இருக்குது அப்படின்னு சொல்றேன்.
1: சங்க இலக்கியத்துல புறநானூற்றின் முக்கியத்துவத்தை பத்தி அருமையடிச்சு சொன்னீங்க. இதே புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள பெண்பார் புலவர்களின் பெயர்கள்லாம் என்னென்ன?
0: 16 புலவர்கள், பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க. அதுல அவ்வையார் தான் மிக மிக முக்கியமான நபர். நமக்கு ஆத்திச்சூடி, மூதுரை, கொண்டைவேந்தன் நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் காவர் பெண்டு, வெண்ணி குயத்தியார், நப்பசிலையார், கோப்பெரும் பெண்டு, நன்முல்லையார், நக்கண்ணையார், இளவேணியார், கபிலருடைய பெண் மக்கள் இரண்டு பேர், பாரிமகளிர், பூங்கண் உத்தரையார், அப்புறம் தாயங்கண்ணியார், ஒக்கூர் மாசாத்தியார் மிக முக்கியமான புலவர் இவரும் கூட, காக்கைப்பாடினியார், நச்சல்லையார், பொன்முடியார், அணிலாடு முன்றிலார் அப்படி சொல்லி ஒரு 16 பெண்பார் புலவர்கள் இருக்கிறாரு. இவங்க எதை சம்பந்தப்படுத்தி பாடல்கள் எல்லாம் பாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய வீரம். அது பெண் மக்களுடைய வீரமாக இருக்கலாம், ஆண்களுடைய வீரமாகவும் இருக்கலாம், ஆனா அதிகமா பெண் மக்களுடைய வீரத்தை பற்றி மிக முக்கியப்படுத்தி பேசுறாங்க. கல்வி, ஒரு மனிதனுக்கு கல்வி மிக மிக அவசியம் அப்படிங்கிற செய்திகள் இவருடைய பாடல்கள் வெளிப்படுது. ஈகை, கண்டிப்பாக ஒரு மன்னனாக இருக்கிறவன் கண்டிப்பா செல்வத்தின் பயனை ஈதல், ஈதல் தான் கொடுப்பதுதான் உனக்கு செல்வம், அந்த கருத்தை சொல்லக்கூடிய கருத்துகள் இருக்குது. சமூக அறம், மக்கள் எப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்தார்கள், விருந்தோம்பக்கூடிய பண்பு, கூட்டு வாழ்க்கை முறை, சமூக அறத்தை அதிகமா மையப்படுத்தி அவங்க பேசுறாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கணும்னா இந்த சமுதாயத்தை சீர்படுத்தணும், அதற்காகவே இந்த நூல்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாடல்கள்லாம். அது இல்லாம பழைய காலத்துடைய பெண் மக்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க, பெண் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நினைப்போம், ஆனா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த குடும்ப அமைப்பு நன்றாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் என்ன சில கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை அப்படின்னா அவருடைய கருத்துக்களுடைய பாடல்கள் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் பரிச்சயமான ஔவையார்ல இருந்து ஆரம்பிப்போம். ஔவையார் அவருடைய பாடல்கள் வழியா என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்றாங்க?
0: ஔவையார் வந்து ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அங்குள்ள ஆண் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதை வந்து ஒரு பாடல சொல்றாரு. என்ன பாடல்னா 187 பாடல் புறநானூற்றில், ஒரு 4 வரி பாடல், மிக அற்புதமான பாடல். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி வாழிய நிலனே நல்லே வாழிய நிலனே அப்படி சொல்வார். இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஆண் மக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு பக்கத்துல பார்த்தாலும் கூட அந்த காலத்துல வந்து விவசாயம் அதிகமான முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஒரு இடத்த பண்படுத்தோம்னா அது ஆண் மக்களால தான் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆகவே ஒரு மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் இந்த இடத்துல ஆடவர்கள் சொல்லலாம், மக்கள் கூட நம்ம சொல்லிக்கலாம், ஆனா மிக முக்கியப்படுத்துறது ஆடவர்கள். குடும்ப அமைப்பாக இருந்தா கூட ஆண்கள் நன்றாக இருந்தால் மனைவி மக்கள்லாம் சிறப்பா இருப்பாங்க. ஆண்கள் சிறப்பாக இல்லன்னா ஏதாவது தப்பு தவறு செஞ்சா குடும்ப அமைப்பே கட்டு குறைஞ்சிரும். ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா அங்குள்ள ஆடவர்கள் நன்றாக இருந்தா நல்லா இருக்கும். காடாக இருக்கலாம், மேட்டு நிலமாக இருக்கலாம், பள்ளமா நிலமாக இருக்கலாம், மிக உயர்ந்த நிலமாக இருக்கலாம். நில அமைப்பு என்பது நம்முடைய சமுதாய நம்முடைய தமிழ் பண்பாடுல ஐவகை நிலங்களை சொல்லிருக்காரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால், இந்த மாதிரி நிலத்திற்குரிய அமைப்பு மக்களால் தான் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. நிலத்தை பார்த்து மக்களுடைய நற்பண்புகள் வளரல, மக்களால் தான் அந்த நிலமே நன்றாக இருக்குது. அப்ப இந்த நில அமைப்புகள் எல்லாம் சரிப்படுத்தோம்னா அது ஆண்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஆடவர்கள் நன்றாக இருந்தால் அந்த நாடு என்ன சிறப்பா இருக்கும். ஆடவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் நாடு என்ன செய்ய முடியாது, சிறப்பா இருக்க முடியாது. அதுதான் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே, ஆடவர்கள் நன்றா இருந்தால் அந்த இடம் என்ன செய்யும், செழிப்பா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கருத்தை இந்த இடத்துல

0: மையப்படுத்துறாரு.
1: இது வந்து நாடு வளமாக இருக்கிறதுக்கு ஔவையார் சொல்ற கருத்தை எடுத்துக்கலாமா?
0: ஆமா.
1: அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது ஔவையார் சொல்லிருக்காங்களா?
0: பெண்களுக்கு அப்படிங்கும்போது பெண்களுடைய வீரத்தை தான் அதிகமா என்ன செய்யறாங்க அந்த இடத்துல வந்து சொல்றாங்க.
1: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஔவையார் பாடல்ல பெண்களுக்குன்னு சொல்லனா, இப்போ போர் எல்லாம் நடக்கும் இல்லையா, இந்த போரை வந்து தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும், பெண்கள் வந்து ஆண்களுக்கு சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்யணும், அந்த ஆண்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இவர் வந்து அதியமானுடைய வீரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதியமான் வீரத்தை பற்றி பேசி அதியமானோட படை வீரர்களும் சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும்போது நிறைய ஆண் மக்களும் போறான். போகும்போது ஒரு பையன் என்ன பண்றான், வெற்றி பெற்று திரும்பி வெளியே வர்றான். வரக்கூடிய சமயத்துல தாய் பாக்குறான், என் மகன் எப்படி வெற்றி பெற்று வரானே, மிக சிறப்பா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா ஔவையார் அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனக்குறைவு அவளுக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப அந்த பெண்மெண்ட்ட கேக்குறாரு, உன்னுடைய மனக்குறை தான் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல எத்தனையோ வாலிபர்கள் போனாங்க, வெள்ளாடுகள் மாதிரி நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க, அவர்கள் மத்தியில என் பையனும் போனான், வரிசையா வெள்ளாடுகள் மாதிரி போர் வீரர்கள் நிக்கிறாங்க. போகக்கூடிய சமயத்துல என் பையன் என்ன பண்றான், அவங்கள தாண்டி முன்னால போய் சண்டை போட்டான், சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். வந்தது மிக நல்ல காரியம்தான். இருப்பினும் அந்த போர்க்களத்துல படை வீரர்கள் செத்து போயிட்டாங்களே, அத மாதிரி என் பையனும் செத்து போய் கால் இல்லாத கட்டிலில் கிடத்தி வெண்மையான உடை போர்ப்பித்திலவே அப்படின்னு வருத்தப்படுறேங்கிறான். அவன் இந்த போர்க்களத்தை என்ன வீர மரணம் அடைஞ்சிருக்கணும், அப்ப என்ன பாடை இல்லாத கட்டில என்ன அந்த பாடை கட்டில் வைப்பாங்க இல்லையா கால் இல்ல, அந்த கட்டில என் பையனை கடத்தி அவனுக்கு மேல என்ன வெண்மையான ஆடைய போட்டு ஈம சடங்கு நான் செய்யலையே அப்படிங்கிற எனக்கு அந்த வருத்தம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஔவையார் நினைக்கிறாரு, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வீரம் இருக்குதே, அத சொன்னாலும் கூட மற்ற பெண்களுக்கும் நாட்டுக்காக என்ன செய்யணும், கண்டிப்பாக ஆண் மக்கள் போருக்காக போக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை கூட மறைமுகமா சொல்லி இந்த பெண்மணி ஒரு எடுத்துக்காட்டா சொல்றான். எப்படி பாருங்க, அவன் வெற்றியோட வாரான், ஆனா அவளுக்கு அது சந்தோஷம் இல்ல, வீர மரணம் அடைந்து வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும். இப்ப கூட நம்முடைய போர்க்களத்துல நம்முடைய சண்டை நடந்துச்சுன்னா என்ன செய்வோம், எல்லைப்படையில அந்த வீரர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களை வந்து ஹானர் பண்றதுக்கு அந்த வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு கொண்டு என்ன செய்வாங்க, கொடுக்கும்போது சில மனைவிமார்கள் கூட மிக மகிழ்ச்சியோட அதை ஏற்றுக்கொள்ற மாதிரி நான் பாத்திருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி வீர மரணம் என் பையன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாட்டை மற்ற மக்கள் தாக்க வரும்போது நம் நாட்டு இளைஞர்கள் என்ன செய்யணும், தாய்மார்கள் அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு கருத்தை கூட ஔவையார் சொல்றார்.
1: சொன்னீங்க ஆண்களுக்கும் ஒரு இலக்கணம் சொல்றாங்க, அதே மாதிரி வீர தாய்க்கும் ஒரு இலக்கணம் வந்து சொல்றாங்க. ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்ப ஔவையாருக்கு அடுத்தது பொன்முடியார் அப்படின்ற பெயர் எல்லாருக்கும் பரிச்சயமானது. அவங்க என்ன சொல்றாங்க புறநானூற்று பாடல்கள்ல?
1: பொன்முடியார் பாடல்ல வந்து சமுதாய கடமைகளை ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்குமே அவரவர் நிலைக்கேற்றதான ஒரு கடமை இருக்குது. இந்த பாடல்ல அவரே ஒரு தாய் மாதிரி இந்த பாட்டை பேசுறார். என்ன பாட்டு அப்படின்னா, ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தையின் கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தனுக்கு கடனே, ஒளிர்வாள் அரும் சமம் முறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் சமுதாயம் இருக்கும். அந்த கடமையை நம்ம சரிவர செஞ்சிட்டா அந்த சமுதாயம் சீர்பட முடியும். இப்ப நல்ல பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிற கடமையா இருக்கு தாய்க்கு. அது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்பொழுது கூட நம்ம நினைச்சிரும், பெற்றெடுப்பது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை சான்றவனாக்குவது கூட தாயினுடைய கடமையாகவும் இப்ப இருக்குது. ஆனா அந்த கால பெண்கள் நல்ல பிள்ளைங்களை என்ன செய்யணும், பெற்று கொடுக்கணும், அது உன்னுடைய கடன் அப்படின்னு சொல்றார். அந்த பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து எல்லோருக்கும் முன்பதாக நம்முடைய பையன் நல்ல பையன் அப்படிங்கறது ஒரு தந்தையினுடைய கடமை. ஆனா தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போருக்கு தேவையான அந்த கருவிகளை உருவாக்கி கொடுப்பது யாரு, கொல்லனதுடைய கடன் தான். அதை கரெக்டா செஞ்சு கொடுக்கணும். நன்னடை நல்கள் நல்ல நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது அந்த அரசனுடைய கடமை. அப்படி சொன்னா கூட போர் செய்து வெற்றி பெற்று வரும்போது அவர்களுக்கு பொண்ணோ பொருளோ அதிகமா கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்துவது. இப்பொழுது கூட நமக்கு யாராவது விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நம்முடைய அரசாங்கம் கொடுக்குது இல்லையா, அது மாதிரி கொடுப்பது நன்னடை நல்கள் அந்த வேந்தனுக்கு கடன். அந்த பையனுக்கு என்ன கடமை, ஒளிர்வாள் அரும் சமம் பயங்கரமான போர்ல அவன் பங்கு பெற்று வெற்றி பெற்று திரும்பி வரணும், இதுதான் அவனுடைய கடன் அப்படிங்கிற செய்திய அந்த பொன்முடியார் சொல்லிட்டு சமுதாயத்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது, அதை நம்ம சரிவர செய்யணும் அப்படிங்கிற கருத்தை இக்காலத்து மக்களுக்கும் உணர்த்துகிற விதமா அது அமையுது.
0: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி பெருங்கோப்பெண்டு, அவங்களும் ஒரு பெண் பார்ப்புள்ளவர் தான். பொன்முடியாருக்கு அப்புறம் அவங்களும் நிறைய பேருக்கு தெரியும்.

0: அப்படி இருக்க பட்சத்துல அவங்க என்ன சொல்றாங்க?
1: சமுதாயத்துல நடக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. பெண்களுக்கு அளிக்கப்பட்ட கொடுமைகள், பூதப்பாண்டியன் அவனுடைய அந்த மன்னன் வந்து இறந்துட்டார், அவருடைய மனைவிதான் இந்த கோப்பெரும் பெண்டு. கணவன் இறந்து விட்டால் பெண்கள் இணைச்சுவாங்க, கணவன் இறந்த அப்புறம் நமக்கு உயிர் வாழ்வதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயில இணைச்சுவாங்க, விழுந்துருவாங்க. அதே மாதிரி இவங்க நினைக்கிறாங்க, கணவன் இறந்த அப்புறம் இந்த கைமை நோன்பை நோற்பதை விட என் கணவனோட சாவதான மேலு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க இந்த கோப்பெரும் பெண்டு. அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த சிதையில இருந்து விழ போறாங்க. அப்போ சான்றோர் பெருமக்கள்லாம் தடுக்கிறாங்க, மன்னனுடைய மனைவியாச்ச எப்படி விட முடியும் அப்படி அவங்க தடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, பல் சான்றீரே பல் சான்றீரே, செல்கை என சொல்லாது ஒளிக என விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே. நான் என் கணவனோட நினைச்சு என போக போறேன்னு சொல்றேனே, நீங்க வந்து என்ன பண்றீங்க, என்ன போகாதேன்னு சொல்றீங்களே, போகத்தான சொல்லணும். என் கணவன் இறந்த அப்புறம் நாங்க இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன நன்மை, உங்களுக்கு வேணா அது ஈமா படுக்கையா இருக்கலாம், எனக்கு வந்து தாமரை பொய்கை மாதிரி அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் இறந்த அப்புறம் ஒரு பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து சாதாரண பாய்கள்ல மற்றெல்லாம் படுக்க முடியாது, இப்ப இருக்கிற மாதிரி மொசைக் தரையோ மார்பிள் தரையோ அப்படிலாம் கிடையாது, பறவை கற்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலதான் அவங்க படுக்கணும், தனியாதான் படுக்கணும், நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது, நெய் சோறு கிடைக்காது, சோறு பொங்கின அப்புறம் அந்த பானையில அடியில அப்படியே கரைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க, அடி சோறுன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் அவங்க எடுத்து சாப்பிடணும். வேலைக்கீரைன்னு சொல்லுவோம், அது உப்பு இல்லாம போட்டு சமைச்சு சாப்பிட்டு பொட்டு இல்லாம பூ இல்லாம இப்படி எல்லாம் வாழணுமே, அந்த இது எனக்கு வேண்டாம், என் கணவனோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1827 வந்து ராஜா ராம் மோகன் ராய் வில்லியம் கேரி எல்லாம் சேர்ந்து இந்த சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வரணும்னு பார்த்து பண்ணாங்க. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மீண்டும் நடக்குது. தானா ஒரு பெண் கணவன் செத்த அப்புறம் சாகிறது அது வேற, அவங்களை வந்து என்ன அப்படி ரொம்ப நிர்பந்தப்படுத்தி உள்ள போடுறதா நம்ம வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1861 விக்டோரியா மகாராணி வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது இந்திய நாட்டுலதான் அதிகம், மற்ற இடங்கள்லாம் அப்படி கிடையாது இல்லையா, அவங்க வந்து ஒரு சட்டம் கொடுத்து ஃபுல்லா இந்தியா முழுமைக்கு பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ அங்காங்கே இல்லாம இருக்குது, இருப்பினும் ஒரு சில இடங்கள்ல திருப்பி இருக்குது. அதுக்கப்புறம் 1987 வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன பண்றாங்க, கண்டிப்பா என்ன சதி ஒழிப்பு சட்டம் நம்ம வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சதி பிரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1987 அது இயற்றப்பட்டு அதுக்கப்புறம் அடியோடு அது ஒளிந்தது. இப்பொழுது நம்ம சமுதாயத்துல பார்த்தா அதிகமா இல்ல, பெண்களுக்கு கல்வி எல்லாமே இருக்கிறதுனால கணவன் இல்லாவிட்டாலும் பிழைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இருப்பினும் சில இடங்கள்ல தள்ளக்கூடிய நிர்பந்தம் இல்ல, தானாக என்ன பண்ணிக்கிறாங்க, கணவன் இறந்த அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க. அப்ப இந்த போப்பரும் பெண்டை என்ன பண்றாங்க, இந்த பாடல் பல்சாண்டிரே பல்சாண்டிரே அந்த பாடல் மூலமாக கணவன் இழந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்குது, ஆகவே என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் வாழக்கூடாது, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்ய பாடலா எழுதி தன்னுடைய அனுபவத்தையே இந்த பாட்டுல வந்து எழுதியிருக்காங்க. இதன் மூலம் சமுதாயத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்துதான் ராஜா ராம் மோகன் ராய், வில்லியம் கேரி, விக்டோரியா மகாராணி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம இந்திய தேசத்தில் இந்த சதி ஃபுல்லா போறது மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட்டு இன்னைக்கு நாடு சிறப்பா இருக்குது.
0: நீங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு பெண் பார் குழுவரும் ஒவ்வொரு சமுதாய கருத்து தான் இதுல வந்து சொல்லிட்டு போயிருக்கு.
1: எல்லா பாடல்களுமே அதிக சமுதாய கருத்துக்கள் எல்லாம் இருக்குது.
0: அதே மாதிரி நப்பசலையார் அப்படின்ற அந்த பெண் பார் புலவர் என்ன சொல்லிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: புகழினும் சிறந்த சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கிள்ளி வளவனை பற்றி சொல்றார். கிள்ளி வளவனுடைய முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சிபி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்போம், சிபி சக்கரவர்த்தி தன் ஒரு புறாவினுடைய வேடன் பிடிச்சான்னு சொல்லிட்டு அதனுடைய உயிரை வந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்தான். இப்படிப்பட்ட பரம்பரை, நல்ல வீர பரம்பரை, ஈகையை நன்றாக கொடுக்கறான், மக்களுக்கு நிறைய பவுன பொருள்லாம் கொடுக்கறான், அப்படிப்பட்ட மிகப்பெரியதான நல்ல பரம்பரையில தான் அந்த கிள்ளிவளவன் வந்திருக்கிற. அப்போ போரிலையோ கொடை கொடுப்பதிலையோ வெற்றி வாகி சூட்டுவதிலும் மிக சிறந்ததான மன்னர்கள் தான். இருப்பினும் அவன் வந்து என்ன பண்றான், வஞ்சி நகரம் சேர மன்னனுடைய வஞ்சி நகரத்தை வந்து போர் செய்து அந்த வஞ்சி நகரத்தை பிடித்துக் கொண்டான் கிள்ளிவளவன். இதத்தான் சொல்றாரு, உனக்கு எல்லாமே உன்னுடைய முன்னோர்கள் எல்லாமே ஈகையிலேயும் சரி வெற்றியிலும் சரி மிகுந்த ஒரு போர் கொடுப்பதிலும் சரி மிக சிறந்தவர்கள், ஆனா நீ சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை பிடிச்சிட்டியப்பா, இதுதான்ப்பா புகழின் சிறப்பு அப்படின்னு சொல்ற. ஏன் சொல்றாங்கன்னா, உன்னுடைய வெற்றியும் புகழும் ஈகை கொடை இதெல்லாமே நீங்க பரம்பரை பரம்பரையா இங்க முன்னோர்கள் வந்து நீங்க சிறப்பாதான் இருந்திருக்கீங்க, அதுல வந்து சிறப்பு தான். கிள்ளிவளவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய முன்னோர்கள் இருக்கிறவன் நீ இருப்ப, ஆனாலும் சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை நீ வந்து வெற்றி கொண்டுட்டாயே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி எனக்கு, அது எப்படி நான் வந்து பாராட்டுவது, சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்றார். சேரநாடு என்பது இப்போ உள்ள கரூர் நகரம் இருக்குது இல்லையா, அதை சம்பந்தப்பட்டதான ஊர் தான். இங்க நீர்வளம் நிலவளம் எல்லாம் மிக சிறப்பா அதிகமா இருக்குது, நல்ல வாசனை மிக்க

0: மலர்கள் பழங்கள் நிறைந்த நாடு. மிக சிறப்பா சொல்ல போனா இந்த சேரன் செங்குட்டுவன் இமயமலை வரை சென்று எல்லா இடமும் வெற்றி கொண்டு இமயத்தில் வில்லை பொறித்தவன். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து பத்தினி கோட்டை அமைந்த இடம் அந்த இடத்துல என்ன பண்ணிட்ட, வெற்றி கண்டுட்டியே, சேரன் வெற்றி கண்டுட்டியே, இது மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழின் சிறப்பு. அப்ப சேர நாட்டை வெற்றி கொள்ள முடியாது, அதை கூட வெற்றி கொண்டு நீ வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உன்னை பாராட்டுவதுன்னு தெரியல அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல அந்த கண்ணகிக்கு பத்தினி கோட்டை அமைந்த அந்த இடத்த வந்து மிக சிறப்பா வந்து நப்பசிலையார் வந்து இதுல கூறுகிறார்.
1: இப்போ நப்பசிலையார் கிள்ளிவளவனை பாராட்டினது பத்தி சொன்னீங்க, அடுத்து இளவையினியார் அந்த பெண் பார்ப்பளவர் என்ன சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இதுல வந்து ஒரு இல்லற கருத்து இருக்கு சார். ஏரைக்கோன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கான். இவன் வந்து பொதுவா மன்னர்களுடைய வாழ்ந்த அந்த மலைநாட்டை வந்து சொல்வாங்க. இப்ப மலைப்பகுதிகளை பார்த்தோம்னா இப்ப நம்ம பறவைகளை பார்ப்போம், விலங்குகளை பார்ப்போம். இப்ப பொதுவா முன்னால் உள்ள காலத்துல எல்லாம் ஆண்கள் என்னச்சுவாங்க, தலைவியை விட்டுட்டு தலைவன் என்னச்சுவன் வேலைக்கு போவான். போற சமயத்துல திரும்பி வருவதற்கு காலதாமதமாகும். அப்ப ஆங்காங்கே பார்க்கக்கூடிய இந்த பறவைகள் செயல்பாடுகள், விலங்குகள் செயல்பாடுகள் எல்லாம் என் மன்னன் பார்ப்பான். பார்த்துட்டு என்ன கண்டிப்பா நினைச்சு நினைச்சுவான், வீட்டுக்கு சீக்கிரமா வருவான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அப்போ உள்ள பெண்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப கூட நம்ம நினைச்சுவோம், ஆண்கள் போனா எப்பண்டா வருவாங்க நினைச்சு பாத்துக்கொண்டே இருப்போம். ஒரு இல்லற கருத்து. அப்ப இந்த இடத்த என்ன பண்றாங்க, ஒரு ஆண்மான் பெண்மான்களை சேர்ந்து இறமைஞ்சிட்டு இருக்குது, தனித்தனியா போயிட்டு கடைசியில பார்த்தா அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துச்சு. அப்ப நம்ம கண்டிப்பா நினைச்சோம், வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி பெண்மான தேடுது, காணல. ஆண்மான் நினைச்சது சத்தம் போடுது, பெண்மான் எங்க இருக்குதுன்னு சத்தம் போடுது. சத்தம் போடுற சத்தத்தை ஒரு புலி வந்து கேக்குது. அப்போ புலிகளும் சேர்ந்து வாழுது, மான்களும் சேர்ந்து வாழுது. அந்தந்த இடங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆண் புலியும் பெண் புலியும் சேர்ந்து வாழுது, ஆண்மானும் பெண்மானும் சேர்ந்து வருது. இந்த பக்கத்துல வரக்கூடியதான என்னுடைய தலைவன் சீக்கிரம் என்னச்சுவான், வீட்டுக்கு வருவான் இதெல்லாம் பார்க்கும் போதுன்னு சொல்லி வீட்டுல உள்ள தலைவி தலைவன் என்ன சார் எதிர்நோக்கி காத்திருக்கிறா. இப்போ நம்முடைய இல்லற வாழ்க்கை என்பது போறவன் போகட்டும் எப்ப வருவான் ஆனா பார்க்க கூடாது அப்படிங்கல்ல. நம்முடைய தமிழ் சமூகமே கணவனை மனைவி தேடணும், மனைவி என்ன கணவன் தேடணும், அந்த இல்லற அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் வழியா சொல்லி நம்முடைய சமுதாய அமைப்பு இப்படிதான் இருந்துச்சு. ஆண் இல்லாவிட்டால் பெண் இல்லை, பெண் இல்லாவிட்டால் ஆண் இல்லை. இப்ப நம்ம வெளிநாட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரமே வேற, 15 வயசு தாண்டிட்டுனா தனித்தனி வாழ்க்கை முறை. நம்முடைய சமுதாயம் அப்படி இல்லை என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்லி நம்முடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை பற்றி இந்த புலவனார் சொல்றார்.
1: அருமையா சொன்னீங்க மேடம். இளவையினியார் சங்ககால இல்லற பாங்கினை எவ்வாறு சொல்றார் அப்படின்னு சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நிறைய பெண்பார் புலவர்கள் பத்தி பேசிட்டோம். இன்னும் சில புலவர்கள்
1: நக்கண்ணையார், குக்கூர் மாசாத்தியார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க,
0: அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐயம் அப்படின்னு சொல்லலாம், சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல்லுக்கு இணையா வேறு சொற்கள் இருக்குதா?
1: நிறைய சொற்கள் இருக்குது,
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம பெண்பார் புலவர்கள் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனாலதான் கேட்கறேன்.
1: சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல் அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு கூட பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன பேர்லாம் வச்சிருக்காங்க பொதுவா பார்த்தோம்னா, பேதை, அணங்கு, அணங்குன்னா பெண் தெய்வங்கள். கோவலன் கண்ணகியினுடைய அந்த காரியத்துல கோவலனை கொன்றுட்டாங்க இல்லையா பாண்டிய மன்னன், அப்ப இந்த கண்ணகி மிக கோபத்தோட போறாங்க, அந்த வாயில் காப்பாளன் பார்த்தே பயப்படுறான். இந்த அச்சுறுத்தக்கூடிய பெண் தெய்வங்கள் பிடாரி, கொற்றவை, பத்திரகாளி, இப்படிப்பட்ட தெய்வங்கள் மாதிரி ஒரு பெண் வந்திருக்காளே, மிக கோபத்தோட போறான். அப்ப பெண் எப்படி நடக்கிறாளோ, எப்படி செயல்படுகிறாளோ அதை வச்சு என்ன பண்றாங்க, பெண்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. அணங்கு, காரிகி, பேதை, பாவை, அப்புறம் அணியிலை, மென் சாயலார், விரலி, வஞ்சி, பெண்டு, மகள், மடவரல், நங்கை, தையல் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள். அது மட்டும் இல்லாம இந்த பெண்களுடைய பருவத்தை பிரிச்சு வைக்கிறாங்க, எத்தனை வயசுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பருவத்தை நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர் இளம்பன். அந்த வயசுக்கு ஏற்றபடி பேதை பருவமா 5-8 வயசு வர அது கொண்டுமே தெரியாது, பெதும்பையா 9-10 நல்லது கட்டது தெரியாத ஒரு பருவங்கள். அதுக்கப்புறம் மங்கை 11-14 வயசு வர அந்த பெண்கள் பூ பெய்திய அந்த பருவங்கள். மடந்தை 15-18 வயசு வர மடந்தை பருவம். இதுலதான் நம்ம பெண் மக்களை ரொம்ப கவனமா கவனிக்கணும். மடந்தை அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எது எப்படி எப்படி பாக்கணும், யாற்று எப்படி பேசணும், எதுவுமே தெரியாது. இந்த பருவத்துல தாயார் வந்து கண்டிப்பா பெண் பிள்ளைகளை மிக கவனத்தோட கவனிக்கணும். மடந்தை பருவனே நம்முடைய இலக்கியங்களை சுட்டி வச்சிருக்கிறே, 15-18 வயசு வரை இதுலதான் அதிகமா பெண்கள் வந்து மோசமான பழக்க வழக்கங்களா ஈடுபடுவது. ஆகவேதான் மடந்தை பருவம். இப்ப 15-18 வயது வரை பெண் மக்களை ஒரு தாயானவள் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து நடத்த வேண்டிய பருவம். அதுக்கப்புறம் 19-24 வயது வர அறிவை பருவம்னு சொல்லுவோம். எப்படி எப்படி என்ன பண்ண என்ன செய்யணும், கொஞ்சம் அறிவு வந்து நினைச்சுவாங்க, சரி ஓகே பண்ணலாம், இதை செய்யலாம், இதை படிக்கலாம்னு கொஞ்சம். 19-க்கு அப்புறம் தான் அம்மா அப்பா சொல்ல கேட்டு நினைச்சுவாங்க, கொஞ்சம் அறிந்து கொள்ளுகிற அந்த வயசு. 25-29 வயசு வர தெரிவை பருவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த வயசுலதான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா கூட நல்லா இருக்கும், ஏன்னா குடும்ப அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க, மாமாமியார் எப்படி இருக்காங்க, அந்த பருவமே தெரிவை பருவம். அப்ப 25 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கொடுத்தா நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் வருவதற்கு கூட ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 25 வயசுக்கு அப்புறம் தான் தெரிவை பருவம் அப்படின்னு இந்த பருவமே இருக்குது. நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், எப்படி கணவனோட பேசணும், எப்படி மாமாமியார் கூட பேசணும், இல்லற அமைப்பே அப்பந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்புறம் 30 வயசுக்கு மேல பேர் இளம்பன் அப்படி, அப்ப அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பக்குவம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுடைய பருவத்தை சொல்லியிருக்காங்க. பெண்கள் பருவத்தை மட்டும் கூட இலக்கியங்கள் சொல்லல, ஆண்களுக்கும் கூட பருவத்தை சொல்லியிருக்காங்க. பாலன், மீளி, மரவோன், விடலை, காளை, முதுமகன், அதுக்கு ஒரு வயசு வச்சிருக்காங்க. இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இத்தனை வயசு வரை இத்தனை வயசு வரை இந்தந்த பருவங்கள் சொல்லி சங்க இலக்கியம் மிக அருமையா நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்குது. இதை வச்சு நம்ம பிள்ளைகளை நல்லபடி நினைச்சலாம், சமுதாயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்தா நாடு ரொம்ப சிறப்பா இருக்கும்.
0: அருமையா சொன்னீங்க, பெண் என்ற சொல்லுக்கு எத்தனை சொற்கள் இருக்கு, சங்க இலக்கியத்துல இருக்கிற சொற்கள் எல்லாம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, அருமையா இருந்துச்சு. அது மாதிரி நக்கண்ணையார் என்ற பெண்பார் புலவர் அவருடைய பாடல நிறைய உளவியல் சிந்தனைகளை வந்து எடுத்துரைச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நக்கண்ணையார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர் அவரே என்ன பண்ணி பாடலோட தன்னுடைய கவலையே சொல்றார், மற்ற பாடல்கள் சொல்ற தன்னுடைய அனுபவத்தையே சொல்றார். நற்கிள்ளி அப்படிங்கிற ஒரு மன்னன், மல்லன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். ஆமூர் அப்படிங்கிற இடத்துல போர் நடைபெறுது. மல்லனுக்கு ஆமூர், நற்கிள்ளிக்கு அந்த ஊர் கிடையாது. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போர் நடக்குது. இந்த போரை வந்து என்ன செய்யறாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து பெண்மணிகளை திருமணம் பண்ணி கொடுக்கும் போது கூட எப்படி ஆண்கள் வீரமா இருக்கிறான் அதை பார்த்தா நினைச்சுவாங்க, திருமணமே பண்ணி கொடுப்பாங்க. வீரம் உள்ளவனுக்குத்தான் பெண்களை திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய இலக்கிய செய்திகள் நமக்கு அது தெரியும். அப்ப மல்லனுக்கும் நற்கள்ளிக்கும் ஆமூர்ல போர் நடைபெறுது, பாத்துட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, நக்கண்ணையாரும் பாத்துட்டே இருக்காரு. அப்ப நற்கள்ளி வந்து பயங்கரமா நினைச்சான், போர்ல ரொம்ப வீரத்தோடு ஆற்றலோடு போர் செய்யறான். அவன் போர் செய்யற விதத்தை பார்த்து நக்கண்ணையாருக்கு ஒருதலை காதல் மாதிரி வந்துச்சு. இதை நம்ம கைக்கலைன்னு சொல்லுவோம் இலக்கியத்துல. கைக்குலைனா ஒருத்தர் மட்டும் காதல் பண்றது, பெருந்தனேனா ஒவ்வாத காதல், பெரியவங்க சின்னவங்க, சின்னவங்க பெரியவங்களை திருமணம் பண்ற மாதிரி. அப்ப கைக்கிளையாக என்ன சிறந்த அம்மாவுக்கு நினைச்சு அக்கண்ணியாருக்கு நற்கிள்ளி மேல ஒரு காதல் வந்துச்சு. காதல் வந்தா பொதுவா பெண்களுக்கு காதல் வந்தா முன்னாடி உள்ள காலத்துல, இப்ப வந்து அதெல்லாம் மாறிப்போச்சு சமுதாயத்துல. அப்ப அவங்க அப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு மனசுக்குள்ள என்ன பண்றாங்க, கவலையோட இருக்காங்க. அம்மாட்டையும் சொல்ல முடியாது, ஊர் மக்களுக்கும் தெரியக்கூடாது. அம்மாட்ட சொல்ல அச்சம், ஊர் மக்களை பார்த்தா வெட்கம், ரெண்டுமே என்ன அப்படி இருக்குது. கையில் உள்ள கை வளையல்கள் அப்படியே கலண்டு போகுது, சாப்பிடாம மெரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற பயம். ஒரு கட்டத்துல தன்னுடைய வெட்கத்தையும் விட்டுட்டு அப்படியே நற்கிள்ளிய போய் கட்டி பிடித்து விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ ஊர் மக்கள் பார்த்தா என்ன ஆகும், சரி வெட்கம். அப்ப அது வெட்கத்திற்கும் அச்சத்திற்கும் இடையில என்ன பண்றாங்க, இவங்க ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. அம்மாக்கு பயம், ஊர் மக்களை பார்த்து வெட்கம். ஒரு பக்கம் நற்கிள்ளிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, ஒரு சாரார் வந்து மல்லனுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனா யார ஆதரிப்பதுன்னு அவங்களுக்கே தெரியல. மல்லன் வந்து ஆமூர் நாட்டை சார்ந்தவர், அப்போ உள்ள மக்கள் நம் நாட்டு மன்னன் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா, இல்ல நற்கிள்ளி ரொம்ப நல்ல போர் செய்யறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே என்ன செய்யல, யாருக்கு பண்ணு அப்படி தத்தளிக்கிறாங்க. அப்போ இந்த நக்கண்ணையார் எப்படி அச்சத்திலும் ஞானத்திலும் தத்தளிச்சு இருக்கிறாங்களோ அது மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. ஆகவே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சியா இருக்கக்கூடாது, இரு கட்சியாகவே இருக்கட்டும். நாங்க எப்படி ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறோமோ இது மாதிரியே இந்த மக்களும் கலங்கட்டும் அப்படிங்கிற ஒரு செய்திய நக்கண்ணையார் இடத்துல சொல்றேன்.
0: நான் சந்தோஷமா இல்லனா யாரும் இருக்கக்கூடாதுன்ற
1: நான் கவலைப்படுறேன். சோ நான் எப்படி தத்தளிக்கிறோனோ அதே மாதிரி அவனை ஆதரிப்பதா இவனை ஆதரிப்பதான்னு சொல்லி மக்களும் சங்கடப்படட்டு, என்ன மாதிரி அவங்களும் நடுக்குறுக அப்படிங்கிற வார்த்தைய அந்த இடத்துல
0: சொல்றேன். ஈதல், அடுத்தவருக்கு கொடுத்தல் அப்படின்ற அந்த ஒரு பொருள் வர ஈதல் பற்றி புறநானூர் என்னென்ன சொல்லுது?
1: இதுல வந்து நம்ம வந்து அவையார் வந்து அதிகமான பற்றி சொல்றாங்க. செல்வத்தும் பயனே ஈதல். இப்போ உள்ளது மாதிரி செல்வம் நமக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு கொடுப்பதுதான் அதனுடைய பயனே. உனக்கு மட்டும் இருந்தா என்ன, நீ மட்டும் வைத்துக் கொள்ளாத, கண்டிப்பா என்ன சொன்னது கொடுக்கணும், அதுக்குதான் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. இப்ப எல்லா மதங்களுமே அதைத்தான் சொல்லுது, நான் நிறைய பணத்தை வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் இல்ல, நீ என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப செல்வம் ஒருத்தனுக்கு வந்துட்டாலே அதனுடைய பயன் அவனுக்கு எப்ப கிடைக்கும்னா, உன்னுடைய செல்வத்தை இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்கறியா, உனக்கு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்குது, உனக்கு உதவி செய்ய முடியும் மற்றவங்களுக்கு, அப்படின்னு இதை கண்டிப்பா செஞ்சிடணும் அப்படின்னு தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இதுல வந்து அவையார் வந்து அதியமான பற்றி சொல்றார். அதியமான் வந்து பொதுவா அதிகமான பரிசு அளிக்கக்கூடியவன் தான். ஆனா சில சமயங்கள் என்னாச்சு, கொஞ்சம் காலம் தாழ்த்திட்டான், பரிசு கொடுக்க லேட் ஆகுது. அவையார் நினைக்கிறாரு, கண்டிப்பாக என்னச்சுவான், செல்வத்தும் பயனே ஈதல் தானே, அவன் கொடுத்துதானே ஆகணும், கொடுக்கதான் செய்வான். அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. இப்போ யானை வந்து கவலமா நம்ம சாப்பாடு கொடுத்துருப்போம், அது வச்சிருக்கோம், அது கண்டிப்பா என்ன செஞ்சிடும், சாப்பிட்டுரும், வெளியெல்லாம் போடாது. அது மாதிரி என் மன்னன் அதிகமா நினைச்சுவான், தனக்கு வச்சிருக்கிற பொருளை அவன் மட்டும் வைக்க மாட்டான், கண்டிப்பா கொடுத்துருவான், கொடுப்பதுதான் அந்த செல்வத்தினுடைய பயனே, ஆகவே எனக்கு தருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்கறாரு. கொடுத்துட்டு பெற்றுக்கொண்டு வரும்போது ஒரு விரலி பெண்மணி, விரலினா நடனம் ஆடிக்கொண்டே பெண்கள்லாம் போவாங்கல்ல, பாணன் பாடினி புலவர் மாதிரி அவங்க பாட்டு பாடிட்டே போவாங்க. இதை நம்ம ஆற்றுப்படைந்தவங்க கூட பொருளாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறிய ஆளை மீட்டுட்டு போவாங்க, பெரிய ஆளை மீட்டுட்டு போவாங்கன்னு நம்ம இலக்கியங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி என்ன பண்றாங்க, விரலி பெண்மணி நடனம் ஆடிக்கொண்டே வரா, பாட்டு மட்டும் பாடல நடனம் ஆடிட்டே வரா. ஆனா ஒரு ஏழை பெண்மணி, அவங்கள அவையார் பாக்குறாங்க. பார்த்தோன்னு சொல்றாங்க, ஏமா நீ வந்து என்ன செய்ற, இந்த பக்கமா நீ நினைச்ச பசியோட வறுமையில போற, அதியமான் இருக்காரு, நீ அங்க போ, உனக்கு என்ன வேணாலும் நினைச்சுவாரு, அவர் வந்து பரிசை கொடுப்பாரு. நீ அவருடைய சிறப்பை வந்து என்ன செய்ய, பாடல் மூலமாகவோ ஆடியோ பாடியோ சென்றா கூட உன்னை பார்த்துட்டு அவர் கண்டிப்பா பரிசு கொடுக்காம விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதியமானுடைய அந்த செல்வ வளத்தையும் சொல்லிட்டு அவனுடைய ஈகை பண்பையும் சொல்லிட்டு, நீ வந்து என்ன செய்ய, கஷ்டப்பட்டு உன்னுடைய வயிற்று பிழைப்பாக பாடல் பாடிக்கொண்டு வருகிறாய், உன்னுடைய பசி என்ன செய்வாரு போக்குவார், எனக்கு அவர் கொடுத்தார், நம்முடைய பழைய மன்னனுடைய பண்புகளே தனக்கு மட்டும் வைப்பதல்ல கொடுப்பதுதான் அவங்களுடைய சிறப்பான செயல், ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம், அந்த அதிகமான பார்த்து பரிசு பெற்று வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரலி பெண்ணை ஆற்றுப்படுத்திட்டு அவையார் போயிட்டு இருக்கிறாங்க.
0: ஈதல் பற்றி அருமையா சொன்னீங்க. அது மாதிரி வடக்கிருத்தல், சங்க காலத்துல ஒரு மன்னன் போரில் தோற்றுவிட்டால் அந்த அவமானத்திற்காக அதை தாங்க முடியாமல் தன் உயிரை வடக்கு நோக்கி உட்கார்ந்திருந்து எவ்வித உணவும் எடுத்துக்கொள்ளாமல் உயிரை கொடுப்பதுதான் வடக்கிருத்தல். இது நம்மளுக்கு தெரியும். இத்தகைய வடக்கிருந்து உயிர் நீத்த சேரலாதனின் புகழை வெண்ணிக்குயத்தியார் என்ற பெண்பார் புலவர் கரிகால் சோழனிடம் புகழ்ந்துரைக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த கரிகால் சோழனுடைய முக்கியமான போரே வெண்ணி பரந்தலை. அந்த போர்ல வந்து வெற்றி பெற்றதான் மிக சிறப்பு. ஏன்னா வந்து மன்னனை வந்து வெற்றி கொண்டிருக்கிறார். 11 குறுநில மன்னர்களையும் கரிகால் சோழன் வெற்றி பெற்றார். கரிகால் சோழன் சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவன். அந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. கரிகால் சோழனை வந்து என்ன பண்றாங்க, இந்த வாகை பூச்சூடி ஔவையார் வந்து என்ன பண்றாங்க, அவரை வாழ்த்துறார். வாழ்த்திட்டு, நீ ரொம்ப போர் செய்தா, வெண்ணி பரந்தலையில உன்னுடைய போராற்றல் மிக முக்கியம், மிக ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, கரிகால் சோழனை வாழ்த்தியாச்சு. இந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ற, நேருக்கு நேர் போர் செய்யறார். புறமுதுகுடல்ல சேரனுடைய மார்பில் என்ன பண்ணுது, கரிகால் சோழன் விட்ட அம்பானது மார்பில பட்டு முதுகுக்கு வந்துச்சு. முதுகுல வந்த உடனே புறமுதுகுட்டு ஓடல, அந்த அம்பு வந்து நேருக்கு நேர் பாஞ்சு என்ன பண்ணிட்டு நெஞ்ச தொலைச்சிட்டு பின்பக்கம் போயிடுச்சு. உடனே பாக்கார், இந்த விழுப்புண் வந்து பின்னால பட்ட புண்ணு, நம்ம உயிர் வாழவே

கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மன்னன் என்ன பண்றான், வடக்கிருந்து தன்னோட உயிரை மாய்க்க வேண்டும் சொல்லி உயிரை மாய்ச்சாச்சு. சங்க இலக்கியத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த வடக்கிருத்தல் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் இப்படி நட்பு கூட கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசுராந்தையருக்கும் பார்க்கவே இல்ல, அவங்க பார்க்காமலே காதல், காணாமலே காதல்ங்கிற மாதிரி. அப்ப கோப்பெருஞ்சோழன் என்ன பண்றாரு, வடக்கிருந்துக்கு இருக்கும்போது பிசுராந்தையருக்கு ஒரு இடத்த வச்சிருப்பா, என்ன தேடி வருவாரு அப்படின்னு சொல்வாங்க.

0: இந்த ஔவையார் சொல்றார், எப்பா நீ எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்ட, வெற்றி கட்டுதான் வந்த, ஆனா உன்னை விட அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டார். டைரக்டா பேசுறாங்க, பயப்படவே இல்ல. ஒரு மன்னன் வந்து நம்ம ஈஸியா பேசற முடியுமா? ஆனா அந்த தைரியம் கூட புலவர்களுக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. உன்னை காட்டிலும் அவன் நல்லவன் நல்லன்னு சொல்லிட்டு சேர செங்கோட்டனுடைய அந்த வடக்கிருத்தலை பற்றி அவருடைய உயிர் நீத்ததான அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. உன்னை காட்டிலும், நீ வெற்றி பெற்றதை காட்டிலும் அவன் உயிர் நீத்தது, அது மிக சிறப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றார்.
1: ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: வேறு சில செய்திகள் ஏதாவது இருக்குதா?
1: ஆம், இருக்குது. அதுல வந்து செச்சை மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது. அந்த செச்சை மலர் அப்படிங்கிறது வெட்சிப்பூ அப்படின்னு அதுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வெட்சிப்பூன்னு சொல்லலாம். இந்த செச்சை மலர் எப்படி இருக்கும்னா, நம்ம இப்ப என்ன சொல்றோம், இட்லி பூன்னு சொல்றோம். சில வீடுகள்ல அழகுக்காக வளர்ப்பாங்க, அது வாசனையெல்லாம் கொடுக்காது, ஆனா அதுல நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதனுடைய காம்புகள் அப்படி ஊசி மாதிரி இருக்கும், செக்க சிவந்த நிறத்துல அந்த பூ இருக்கும். மன்னர்கள் போருக்கு போகும்போது அந்த வெட்சிப்பூவை சூடிட்டு போவாங்க. செச்சை மலருக்கு இன்னொரு பெயர் வெட்சிப்பூ. இது ஒரு காட்டுப்பூ தான், ஆனா வீட்டுல என்ன செய்வோம், அதை பார்த்த ரொம்ப அழகா இருக்கும். சிக்க சிவந்த சிறப்புல இட்லி பூன்னு சொல்லுவோம், அது அப்படி அழகா பூத்து கிடக்கும். இந்த பூவுக்கு இன்னும் அதிகமான மற்ற பெயர்கள் கூட இருக்குது, தெற்றி மலர், அதுக்கப்புறம் செங்காந்தல் மலர், இப்படிப்பட்ட பல பெயர்கள் கூட அதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது மிக முக்கியமா வந்து முருகனை வழிபடக்கூடிய மக்கள் இந்த பூவை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், வழிபடுவாங்க. அப்போ ஆன்மீகத்துக்கும் இதை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூ வந்து மருத்துவ குணம் அதிகமா அந்த பூல இருக்குது. மருத்துவ குணம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தா, ரொம்ப சளி ரொம்ப பிடிச்சி ரத்தம் எல்லாம் அப்படி வரும் இல்லையா, சளியில வரும் இல்ல, அப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல கூட இந்த இலைய வந்து நம்ம வந்து அரைச்சி கொஞ்சம் சாறு எடுத்து குடிச்சிட்டா கண்டிப்பா நம்ம சளியெல்லாம் நமக்கு அது போயிருமா. அதுக்கு மட்டும் இல்லாம அந்த தோல் நோய், ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வந்துச்சுனா கூட, கொப்பளங்கள்லாம் வந்திருக்கும்ல, அதிகமா புண்ணெல்லாம் இருக்கும்ல, அந்த புண்ணுக்கு கூட இந்த வெட்சிப்பூ அந்த இலைய வந்து நல்லா என்ன செய்வாங்க, பறிச்சு கழுகிட்டு அரைச்சி மேல அப்படியே அது நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த தோல் அரிப்பெல்லாம் போயிருமா, அப்புறம் ஆறாத புண்கள் கூட போயிரும். மிக முக்கியமா வந்து பெண்களுக்கு வந்து கற்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுனா கூட அதற்கும் கூட இந்த வெட்சி மலரும் அந்த வெட்சியினுடைய இலையும் அதை வந்து நம்ம பறித்து அதுக்கு நம்ம எப்படி அதை வந்து கஷாயம் போட்டு குடிச்சா கூட பெண்களுடைய அந்த கற்பை பிரச்சனை கூட அது நம்ம போகுமா. ஆகவே இது மிக முக்கியமான மலர். இலக்கியத்துல செச்சை மலர்னு சொல்றோம். நம்ம பழக்கத்துல வந்து நம்ம அது என்ன சொல்றோம்னா, இட்லி பூன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வெட்சி பூன்னு சொல்றோம், குல்லை, செச்சை, தெற்றிப்பூ, சேதாரம் அப்படின்னு சொல்லி இந்த மலருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. ஆனா தமிழ் இலக்கியத்துல போருக்கு செல்லும் போது இந்த வெட்சிப்பூ, அது அந்த செச்சை மலர், அதை தலையில் அணிந்து கொண்டுதான் போருக்கே சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், இட்லி பூன்னு அதை பற்றி நம்ம அதை சொல்றோம். அப்ப இந்த மலர் வந்து ஆன்மீக மலராகவும் இருக்குது, மருத்துவ குணமிக்கதான மலர்களாகவும் இந்த செய்திகள் இலக்கியத்துல இருக்கதா நான் சொல்றேன்.
0: அருமையா சொன்னீங்க மேடம். நிகழ்ச்சியோட நிறைவா, ஒக்கூர் மாசாத்தியார் அந்த பெண் பார்ப்பளோர் என்ன சொல்றாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த ஒக்கூர் மாசாத்தியார் வந்து மரக்குடி பெண்களுடைய வீரம், மூதின் முல்லை அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம அந்த காலத்துல போருக்கு பிள்ளைகளை அனுப்பணும்னு சொன்னாலே நிறைய தாய்மார்கள் பயப்படுவாங்க இல்லையா. இப்ப ராணுவத்துல அதிகமா இப்ப எல்லாரும் போறாங்க, ஆனா ஒரு காலத்துல கண்டிப்பா கட்டாயமா ராணுவத்துக்கு போகணும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து போர் நடைபெறுது. நடைபெற்ற போர்ல தன்னுடைய கணவனை இழந்தாச்சு, தந்தை இழந்தாச்சு, ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. போர் முரசு கேக்குது. போர் முரசு கேட்டோம்னா பாக்குறா, ஆண் மக்கள் தானே சண்டைக்கு போனோம், கணவன் இழந்தாச்சு, தன்னுடைய அப்பாவும் இழந்தாச்சு, யாருமே சண்டைக்கு போக இல்ல, அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, தனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், குழந்தை, பால் மறவாத குழந்தை, ஆனா ஆண் பையன், அவன் தெருவில் விளையாடிட்டு இருக்கான். ஓடி போய் என்ன பண்றா, அந்த பையனை பிடிச்சு கொண்டு வாரா. கொண்டு வந்து எண்ணெயை தேய்ச்சி தலையில குடுமி போட்டு அதுக்கப்புறம் வெண்மையான ஆடைய உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்க போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறிய பிள்ளைய அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நம்ம நாட்டு பற்றி கூட அதிகமா சொல்லலாம். என் நாடு என்ன செய்யணும், வெற்றி பெறணும், அப்ப என் வீட்டுல ஆண் பிள்ளை இல்ல, என் சின்ன பையனை கூட என்ன செய்வேன், அது ஆண் மகன், ஆகவே என்ன பண்றேன், போருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு விளையாடுகிறதான அந்த பால் மறவாத அந்த குழந்தைய தலைக்கு நல்ல குடிமை எல்லாம் போட்டு வெந்நீரை ஆடை உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்கன்னு சொல்லி போருக்கு அனுப்புனா இல்ல. இந்த செயல் வந்து ஒக்கூர் மாசாத்தியருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஆகவே ஒரு வரி சொல்றாங்க, கெடுக சிந்தை கடுது இவள் துணிவை. ச, இவளுக்கு என்ன இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு, இவ துணிச்சல், கொடுமையான துணிச்சல், இப்படி ஒரு பெண்மணிக்கு என்ன செய்யக்கூடாது, துணிச்சல் வரவே கூடாது, அதான் கெடுக சிந்தை, இப்படியா ஒரு சிந்தையில இருப்பா, கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, ஒரு மகள் அல்லது இல்லோன் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே, இவளுக்கு ஒரு பையன் தானே இருக்கான், அப்புறம் யாருமே இல்லையே, அப்படி இருந்தும் கூட இவ வந்து என்ன பண்றா, போர் முகத்தை பார்த்து போருக்கு போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையனை கூட அனுப்பிச்சாளே, இவ எண்ணம் தான் என்ன, துணிவு, பயங்கரமான துணிவு, இந்த துணிவை இருக்க கூடாது அப்படின்னு என்ன செய்றாங்க அந்த பாடல, கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, ஒரு மகன் அல்லது இல்லோன் சிறுமுகன் நோக்கி செல்க என விடுமே, எப்படி அனுப்பிச்சாளேன்னு சொல்லி அந்த ஒக்கூர் மாசாத்தியர் என்ன பண்றாரு, இவளுடைய வீரத்தை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறார். அப்படிதான் அந்த பாடல்ல சொல்ல முடியும்.
0: அருமையா சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்புல கூடுமான வரை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அதுல நிறைய பெண் பார்ப்புள்ளவர்கள் பற்றியும் அந்த பாடல்களை பத்தியும் நம்ம கேட்டோம். இதை கேட்கிற நேயர்களும் அந்த பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்து அதை வந்து

0: அடிப்பாங்கன்னு நம்புவோம். அதுதான் நம்மளுடைய எண்ணமும். முனைவர் ஜெபஜோதி புஷ்பம் அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது அவகாசம் எடுத்து சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த அருமையான நிகழ்ச்சியில் எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து சிறப்பித்துக் கொடுத்ததற்கு மிக்க நன்றி.
1: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குநர் அவர்களுக்கும் ஆகாஷவாணிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள், பங்கேற்றவர் முனைவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நேற்று இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி மதிய அலை 936 கிலோஹெர்ட்ஸுடன்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: குறளமுதம்
3: காலமறிதல் 49 அதிகாரம் 10 குறட்பா.
4: கோ

காலத்தை எதிர்பார்க்க வேண்டிய பருவத்தில் கொக்கை போல இருந்து காலம் வாய்த்த போதில் கொக்கு மீனை குத்தினார் போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?

0: என்னப்பா சுவாரஸ்யமா படிச்சுக்கிட்டு இருக்கிற?
1: அதுவா, ஒரு வனமனிதன் பத்தி பார்த்தேன்.
0: வனமனிதனா?
1: ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம உத்வேகம் கொடுக்கக்கூடிய செய்தியாவும் இருந்துச்சு.
0: சினிமா கதை எதுவும் கனவுல கண்டியா?
1: சினிமா கதையெல்லாம் இல்ல, நிஜ கதையதான் படிச்சிட்டு இருக்கேன்.
0: நிஜ கதையில வனமனிதனா?
1: இன்னைக்கு இருக்க சூழல்ல மலைகளை குடைந்து சாலை அமைக்கலாம், ஆறுகளை திருப்பி பாய வைக்கலாம், ஆனா ஒரு மனிதன் ஒற்றை ஆளாக ஒரு காட்டையே உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா தனி மரம் தோப்பாகாது. ஆனா இங்க ஒரு மனிதர் தனித்தனி மரமா நட்டு ஒரு வனத்தையே உருவாக்கி இருக்காங்க. அசாமின் வனமனிதன் ஜாதவ் பயங். 1979 அசாமின் பிரம்மபுத்திரா ஆற்றுப்படுகையில வெள்ளத்தினால அடித்து வரப்பட்ட நூற்றுக்கணக்கான பாம்புகள் நிழல் இல்லாம சுட்டெரிக்கும் வெயிலில் இறந்து கிடந்ததை பார்த்துட்டு அந்த துயரம் அவரை ரொம்பவே மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். அவரு நிறைய பேர்கிட்ட போய் முறையிட்டப்போ, இங்கெல்லாம் மரம் வளராது, இது வெறும் மணல் பரப்பு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்களாம். ஆனா அவரே களத்துல இறங்கிட்டாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? தினமும் ஒரு குழி தோண்டி ஒரு மரக்கண்டை நட்டிருக்காரு. 30 ஆண்டுகளுக்கு மேலா ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் அந்த மணல் பரப்ப காடாவே மாத்திட்டாராம். இன்னைக்கு அது 1360 ஏக்கர் பரப்பளவுல இருக்கக்கூடிய ஒரு புகழ் பெற்ற வனப்பகுதியாவே அதை மாத்திட்டாரு. தனி மனிதனா நின்னு ஜாதவ் உருவாக்குன இந்த காட்டுல வளமான மூங்கில்களும் பெங்கால் புலிகள், ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் மற்றும் யானைகள் சரணாலயம், நூற்றுக்கணக்கான பறவை இனங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு சாதாரண மனுஷனா இருந்து ஒரு சின்ன மரக்கன்றுல தொடங்கிய இந்த முயற்சி ஒரு பிரம்மாண்ட சூழல் மண்டலத்தையே உருவாக்கி இருக்குது. இவருக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதும் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. ஜாதவ் பயங் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம இயற்கையை நேசிச்சா இயற்கை நம்மள வாழ வைக்கும் அப்படின்னு, இன்று நீங்களும் ஒரு மரக்கன்று நடுங்கள், அந்த மரம் உங்கள் பெயரில் வளரட்டும்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12:10. நேர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில். இன்று வசுதா கேசவ் பாட்டு.

Yeah.

ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹரே ஹ

I'm gonna go.

நேர்கள் இதுவரை கேட்டது மோகன ராமா என துவங்கிய தியாகராஜர் கீர்த்தனை மோகனா ராகம் ஆதித்தாளம். நேர்களே, சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுயசார்பு இந்தியா மற்றும் நீடித்த வளர்ச்சியை எட்டியுள்ளதை இந்நாள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட பொறியியல் வல்லுநர்கள் பணி

0: பணியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக பங்களித்த அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹைட்ரஜன் ரயில் தூய எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். உலக தரத்திலான ரயில்வே கட்டமைப்பையும் தரமான போக்குவரத்தையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் இயக்குநர் திரு எரிக் சொலேம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தூய்மை எரிசக்திக்கு அடையாளமாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார். இன்றிரவு சிலிகுரி செல்லும் அவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமையகத்திற்கு செல்கிறார். நாளை காலை எல்லை பாதுகாப்பு படையின் 18வது படைப்பிரிவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றவுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே திரு அமித்ஷா ஆலோசிக்கவுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1998 இதே நாளில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்றவற்றிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரோம் அரசியல் சாசனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் நினைவாக சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீதி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் கொண்ட சமுதாயத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், நேர்மையான சமூக கட்டமைப்பும் மனித மாண்புகளும் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்றும், அனைவருக்கும் பொதுவான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மண்டலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற நாட்டு கொடியுடன் வர்த்தக பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் கப்பல்களின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இந்திய மாலுமி உயிரிழந்த சம்பவத்தையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தருமாறு கப்பல் உரிமையாளர்களை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, ருமேனியா, வடக்கு மெசடோனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். வரும் திங்கட்கிழமையன்று மால்டோவா அதிபர் மஜா சந்துவை சந்தித்து குடியரசுத் தலைவர் பேசவுள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத்தலைவரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் பேசவுள்ளார். இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சென்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அந்த செல்ஃப் இன்யூமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பொதுமக்கள் வந்து அவங்களோட ஹவுஸ் டீடைல்ஸ் வந்து அவங்களே வெப்சைட்ல ஏற்றி அவங்க முடிச்சு கொள்ளலாம்.

0: நியூமரேட்டர்ஸ் வரும்போது அந்த செல்ஃப் என்யூமரேஷன் ஐடி மட்டும் அவங்களுக்கு சொன்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் ஸ்மூதா முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலர் ஹவுஸ் கீப்பிங் ஆபரேஷன்ஸ் மோர் தேன் 2,800 என்யூமரேட்டர்ஸ் இருக்காங்க.
1: உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியுள்ள நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, தேவி சுபத்ரா, சுதர்ஷன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள ரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோவிந்தபூர் என்ற இடத்தில் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்டபோது ரயில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷி முகமது

0: இருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 5 பேரை குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் பத்தான் மாவட்டத்தில் உள்ள காதியால் கிராமத்திலிருந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபரின் தலைமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கான அமெரிக்க வாக்காளர்களின் தகவல்களை சீனா சட்டவிரோதமாக சேகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என திரு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்தெந்த தகவல்கள் சீனாவிடம் சென்றுள்ளது என்பதை உறுதி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குடியரசுக் கட்சி கடந்த 2020 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக சேகரித்ததாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 47 யாத்ரீகர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானிலிருந்து சென்ற படுக்கை வசதிகளுடன் கொண்ட இந்த பேருந்தில் யாத்ரீகர்கள் பயணித்ததாகவும் நள்ளிரவில் தீப்பற்றியது கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள கரூல் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் படையினர், ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவரை எதிர்த்து விளையாடவிருந்த ஜப்பானின் நவோமி ஒக்குகாரா காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து பி.வி. சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் யுக்ரைனின் டெனிஸ் மால்ஷனோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் அல்வேரோ அர்ஜென்டினாவின் கன்சலோ இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி. ஆகாஷ்வாணி திருச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 பாப் கார்னர்.

0: கடித வழி விருப்பகானங்களை கேட்டு இசைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் பாரத விலாஸ் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன், என் எஸ் வாசுதேவ், பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் பலர் குரல்களில் அமைந்த இந்த பாடலை காந்தி சவுக் ரோபர் பஞ்சாபிலிருந்து ஹர்தேவ் மீகா, பல்விந்தர் பிர்க், ஜெய்தேக் பிர்க், மீகா பிர்க் இவர்களுக்காக கேட்டோம்.
1: பி எம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கேட்க தூண்டும் காவிய கானங்களை கேட்டு இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி தலைவன் திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி, டிஎம் சவுந்தரராஜன் குரல்களில் அமைந்த பாடலை கேட்கலாம். திருமணமேடு, அம்சவள்ளி, குமார், பிருந்தா, ரித்தீஷ், உத்தமர் கோவில், தனம், பழனி, கோகிலா, தமிழரசி, வினோத், மணிவாசகம், ஸ்ரீவித்யா, இவர்களது மனதை கவர்ந்த மதுரை கீதம் இது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மடல்களை தாங்கி வந்த மதுரை கீதம் பேச கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா குரலில் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, அன்புமணி, தனிஷ்ராஜ்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டு இசைந்திருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு பாடலை விரும்பி கேட்க நமது திருச்சிராப்பள்ளி வானொலி வாய்ப்பளிக்கிறது. இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 எனும் இந்த முகவரிக்கு மதுரை கீதம் பகுதிக்கு உங்கள் விருப்ப பாடலை எழுதி அனுப்பலாம். இனி வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில் அமைந்தது. பிராப்தம் திரைப்படத்தில் இடம்பெற்றது.

0: 1:24 இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இனி பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன், பி. சுஷீலா குரல்களில் அமைந்த பாடல் மதுர கீதமாக இதோ.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்ததா.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி வரும் மதுரை கீதம் வானம்பாடி திரைப்படத்தில் இடம்பெற்றது. டி எம் சௌந்தரராஜன், பி சுஷிலா குரல்களில் அமைந்தது.

0: உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. இனிமே அவங்க கேள்வி கேட்கலாம் இல்ல?
1: சொல்லு.
2: தாதி தூது தீது தத்தும் தத்தை சொல்லாதே, தூதி தூது ஒத்திட்டது தூது செல்லாது.
3: என்னது?
2: தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராதே. இன்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்திட்டதோது.
1: என்ன கேள்வி அது? என்ன உளறாங்க?
0: அவங்க ஒண்ணும் உளறல, நீதான் திணற.
1: திணறதாவது
0: பின்ன வேணும்னா நீ தோல்விய ஒப்புக்க. அவங்களே அர்த்தம் சொல்றாங்க.
1: முதல்ல அர்த்தத்தை சொல்ல சொல்லுங்க, அப்புறம் பேசிக்கலாம்.
0: சரி சொல்லுங்க.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: திருச்சிராப்பள்ளி
2: வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி வரும் மதுர கீதம் பி லீலா மற்றும் குழுவினர் பாடியது வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெற்றது.

இசைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது மதுரை கீதம். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் பி சுஷீலா எம் எஸ் விஸ்வநாதன் குரல்களில் அமைந்த பாடல் இதோ. குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இடம்பெற்றது.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள். நிகழ்ச்சி 2:15 திரு சிவானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz. இனி திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகளுக்கு செவி சாய்க்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்திய வரலாற்றில் ஜிந்த் நகரம் சிறப்பிடத்தை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியின் மாதிரி அடையாளமாக ஜிந்த் நகரம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 3 முதல் 4 நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில் சேவை இயங்குவதாக கூறிய பிரதமர், 3200 குதிரை சக்தி திறனுடன் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெடுந்தொலைவு சேவை ரயிலாக இது திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம் தேசத்தின் தீர்மானம் இதன் மூலம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவையின்றி முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயிலாக இந்த நவீன ரயில் திகழ்கிறது என்றார் அவர். கடந்த 11 ஆண்டுகளாக திரு

நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட விரிவான ரயில்வே துறை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. இதனிடையே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது இருதரப்பு

0: ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடவுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், பாஷ்யம், செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பு என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சங்கு வளையல்கள், தங்கத்திலான மணி, இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உணவகங்களுடன் இணைந்த குடிப்பகங்களை உள்ளடக்கிய ரெஸ்டோபார் அமைப்பதற்கான உரிமம் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டம் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இத்திட்டம் தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் துறையை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில், பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை se.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். சுயவிவர பதிவேற்றத்தில் தவறான தகவல் அளித்திருந்தாலும் வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
2: 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த வீடுகள் கணக்கெடுப்பை எளிமையாக்கும் வகையில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களது வீடு விவரங்களை செல்ஃப் எலுமினேஷன் மூலமாக சுயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு 17/7/2026 முதல் 31/7/2026 வரை 15 நாட்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி, மதுரை, அரியலூர், தர்மபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனர். பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளை காப்பாற்ற தாவேக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்ட இணை செயலாளர் திரு பரந்தாமன், இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி தீவிரப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாகை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் கிராமப்புற பெண்களுக்கு எதிராக நடைபெறும்

0: குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் முதுநிலை உரிமையியல் நீதிபதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள் செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் முக்கிய பணியாகிய மத்திய அரசின் நிதி எந்தெந்த துறைக்கு சென்றுள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிதி செலவினங்கள், வெளிப்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத முதல் பிறப்பையொட்டி பாரம்பரியமிக்க தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது.
3: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதி போட்டியிலிருந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹரா விலகியதை அடுத்து சிந்து நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபை சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று துவக்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: moderate to heavy rainfall during the day. A report.
1: The weather department also predicted thunderstorms and lightning today over Gangetic, West Bengal, Jammu and Kashmir, Ladakh, Muzaffarabad, Jharkhand, Madhya Pradesh, Maharashtra, Rayalaseema and Telangana. Similar weather conditions are also expected at places over parts of northeast India, Andaman and Nicobar Islands, Bihar and Tamil Nadu, Puducherry and Karaikal. Meanwhile, heat wave conditions are likely to persist today over Tamil Nadu, Puducherry and Karaikal. The Met department said that Andhra Pradesh, Haryana, Chandigarh, Delhi, Punjab, Tamil Nadu, Puducherry and Karaikal are expected to experience a hot and humid day today. With Priya, this is Anuja Kumar for Akashwani News, Delhi.
0: In badminton, two-time Olympic medalist PV Sindhu has advanced to the semi-finals of the Japan Open 2026. Sindhu progressed after Japan's former world champion Nozomi Okuhara withdrew from their women's singles quarterfinal, giving the Indian shuttler a walkover. World number 10 Sindhu will now face China's world number 4 Chen Yufei in the semi-finals tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi flags off India's first hydrogen train in Jind, Haryana, also lays foundation stone and dedicates various development projects worth over 14,000 crore rupees. DGMA directs ship owners to avoid deploying Indian seafarers undertaking voyages through Strait of Hormuz. European Union expresses serious concern over human rights situation in Pakistan, asks Islamabad to comply with international commitments to access trade benefits. IMD forecasts heavy rainfall over parts of Arunachal Pradesh, Assam, Meghalaya and Odisha today. And in badminton, Indian ace shuttler PV Sindhu enters semi-finals of Japan Open in Tokyo. With that, we end the midday news.
2: தகவல் தாங்கி வரும் நம்பகமான தூதுவன், இது திருச்சி வானொலி. நேரம் பிற்பகல் 2:15.
3: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள். வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடியானது மானாவாரி மற்றும் பாசன நிலங்கள்ல அதிக லாபம் தரக்கூடியது. இதற்கு நல்ல வடிகால் வசதியுள்ள செம்மண் நிலங்கள் மிகவும் உகந்தது. வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடிக்கு நிலத்தை எப்படி தயார் செய்யணும், ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை தேவைப்படும், விதை நேர்த்திய எப்படி செய்யணும், உர மேலாண்மை பயிர் பாதுகாப்பு எத்தனை நாள்ல அறுவடை செய்யணும், இப்படி பல சந்தேகங்கள் ஆமணக்கு சாகுபடியில நமக்கும் வரும். இதையெல்லாம் நிவர்த்தி செய்யும் விதமா இன்றைய நேர்முகத்துல பங்கெடுத்து விளக்கம் கொடுக்க இருக்காங்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள்.
4: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக இப்போ இருக்கிற காலசூழலுக்கு ஏற்ற மாதிரியான பயிர்களை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய சவால்கள் நமக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு இருக்குது. என்ன பயிர் போடலாம் அப்படிங்கிறதுல நிறைய தயக்கங்கள் இருக்குது. அதுவும் இந்த வருஷம் நம்ம அந்த எல்நிலம் மாதிரியான காலசூழல் நிலவும் போது அது மாதிரியான ஒரு வித்தியாசமான காலசூழல் எப்படி இருக்க போகுது, எப்படி மழைப்பொழிவு இருக்கும், அதனால என்னென்ன பாதிப்புகள் பயிர்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுல நிறைய தெளிவின்மை வந்து விவசாயிகள்ட்ட இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது மானாவாரி பகுதிகளாக இருக்கட்டும், இல்லை தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிற பகுதிகளில் வந்து இந்த ஆமணக்கு சாகுபடி அப்படிங்கிறது ஓரளவு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்குது. பெரிய அளவுக்கு நோயோ பூச்சியோ அந்த மாதிரி தொந்தரவு இல்லாத ஒரு பயிராக இருக்குது, செலவு அதிகமாக வைக்காத ஒரு பயிராக இருக்குது. ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் வீரிய ஊட்டு ரகங்கள் என்னென்ன இருக்குது, அந்த ரகங்கள் எப்படி போடலாம், எந்த பருவத்தில் போடலாம், அது போட்டோம்னா நமக்கு என்ன நன்மை இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம ஒரு மகசூல் எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற தகவலெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம கூட சேலத்தில் இருக்க ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் முனைவர் ரஞ்சித் ராஜாராம் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
5: வணக்கம். சார்
4: இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆமணக்கு சாகுபடி அப்படிங்கிறது எந்தெந்த பகுதிகளில் ஓரளவுக்கு விவசாயிகள்கிட்ட பரிச்சயமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
5: குறிப்பாக வந்து ஆமண சாகுபடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் அதிகமாக பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, பெரம்பலூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. 3-4 வருடங்களாக பார்த்தோம்னா நம்ம தென் மாவட்டங்கள்லையும் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. குறிப்பாக அதுக்கு காரணம் வந்து இந்த வீரிய ஊட்டரகங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நமது ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஒய்ஆர்சிஹெச் ஒன் அப்படின்ற ஒரு வீரிய ஊட்டரகம் வந்ததுக்கு அப்புறம் ஆமணக்கு சாகுபடி

0: அப்படியே ஒரு புதிய மைல்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரகம் வந்து குறுகிய காலத்தில் அதிகமான விளைச்சல் தரக்கூடியது. 150 நாட்களில் வந்து அதனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிடும். குறிப்பாக ஆமணக்கு வந்து ஒரு நீண்டகால பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையான ரகங்கள் எல்லாமே வந்து ஒரு நீண்டகால பயிர் தான், 2-3 வருடங்கள் கூட இருந்து காய்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த விளைச்சலை இந்த விரிய ஓட்டு ரகங்கள் இந்த 6 மாசத்திலே கொடுத்து அதனுடைய ஆயுள் காலத்தை முடிச்சுக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ரகங்கள் தான் நம்மளுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட 3 விரிய ஓட்டு ரகங்கள் இருக்கு. OR CH1,
1: என்ன காலத்துல இதை போடலாம், என்ன மாதிரியான மண் ரகத்துக்கு இது சரியா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா வகையான மண்ணுகளுக்கும் சாகுபடிக்கு ஏற்றதுதான். அதுல வந்து என்னன்னா தண்ணி வந்து தேங்கி நிக்க கூடாது, அவ்வளவுதான். மத்தபடி இந்த ரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 வீரிய ஓட்டுறங்களும் அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள். OR CH1 எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய ஆயுள் காலம் 150 நாளிலே முடிஞ்சிடும். OR CH2 170 நாள், OR CH3 ஒரு 160 நாள் அதனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சிடும். இந்த காலகட்டத்தில் வந்து இதுகள்லாம் வந்து அதிகமான விளைச்சல் தரக்கூடியது. அந்த காய் கொலைகள்ல இருக்கக்கூடிய அந்த பெண்புக்குளின் சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு காய் கொலையில இருக்கக்கூடிய அந்த பெண்புக்குளின் சதவீதம் குறிப்பா வந்து சொல்லணும்னா 95% அதிகமாக பெண்புக்குளி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பெண்புக்கள் தான் வந்து காய்களாக மாறி விவசாயிகளுக்கு அதிகமான விளைச்சலை கொடுக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நல்ல உரம் ஏற்கும் தன்மையுடையதாக இருக்கும். இந்த அதிக விளைச்சல் தரதுனால இதுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நல்ல சத்துக்கள் நிறைய தேவைப்படும். உரம் ஏற்கும் தன்மை இருக்கிறதுனால விவசாயிகளுக்கு அதிகமான விளைச்சல் கிடைக்குது. முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் காய்கள் வந்து வெடிச்சு செதறாது. அதனால விவசாயிகள் வந்து 3 அறுவடை பண்ணிக்கலாம். 90வது நாள், அப்புறம் 120வது நாள், 150வது நாள், 1 மாசம் இடைவெளியில 3 அறுவடை பண்ணிக்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால டிலே ஆச்சுனாலும் இப்போ 90வது நாள் பண்ண முடியும். 100 நாள், 110 நாள் ஆனால் கூட காய்கள் வந்து வெடிச்சு செதறாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிறப்பாக தான் சொல்லணும் இந்த விரிய ஓட்டுறகங்கள்ல. அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம்னா நிறைய கிளைகள் கிளைக்கும் தன்மை உடையது.
1: இந்த வீரிய ஓட்டுறக ஆமணம் கூட மகசூல் திறன் எப்படிங்கறதையும் கொஞ்சம் சொல்லிருங்க. ஏன்னா இப்ப இதுல வந்து மாணவர்களையும் போடுவாங்க, ஒரு சிலர் இரவையில போடுவாங்க. போடும்போது இந்த பயிர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு உங்க மகசூல் எதிர்பார்க்கலாம்?
0: மகசூல்னு பார்த்தோம்னா சார், மானாவாரி நிலத்தில் ஒரு 700 ஒரு 800 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இரவை சாகுபடியில் ஒரு 1000 to 1200 கிலோ வரைக்கும் கிடைக்கும். 1500 கிலோ வரைக்கும் விவசாயிகள் எடுக்கிறாங்க. நல்ல பராமரிப்பு அப்படிங்கிறது முக்கியம். ஆமணக்கு வந்து மற்ற பயிர்களோட ஒப்பிடும்போது கொஞ்சம் பராமரிப்பு செலவு கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் இந்த முதல்ல அந்த 60 நாட்கள் அந்த பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக அந்த உரம் கொடுக்கறது, அப்புறம் அந்த களை எடுக்கிறது, அப்புறம் அந்த 20வது நாள்லையும் அந்த 40வது நாளில் வந்து அந்த ஆமணக்கு கோல்டு அப்படின்னு ஒரு கரைசல் வந்து தெளிக்க சொல்லுவோம். இது எதுக்குன்னா வந்து இந்த பெண்புக்களின் சதவீதத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக. இதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைக்கும்.
1: ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன பருவத்தில் நம்ம போட்டோம்னா சரியா இருக்கும் சார்?
0: மே ஜூன்ல பண்ணிருப்பாங்க. இதை விட்டாலும் இப்ப வந்து மானாவாரி நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள், நீர்ப்பாசன வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்ப அந்த ஆடிப்பட்டத்தில் எடுத்துக்கலாம். ஆடிப்பட்டத்தில் எடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு 20-30% மகசூல் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும் சார். கார்த்திகை பட்டம் நவம்பர் டிசம்பர்ல அந்த கார்த்திகை பட்டத்திலையும் விவசாயிகள் எடுத்துக்கலாம். அந்த பருவமழை கரெக்டா முடிஞ்சு பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த காலத்துல வந்து அந்த பூக்கள் பூக்கும் போது குளுமையான சீதோஷ்ண நிலையை வந்து இந்த ஆமணக்கு வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும். பெண்புக்களினோட சதவீதம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ஆமணக்கு வந்து காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா மாற்றிக்கக்கூடிய ஒரு பயிர்.
1: இப்ப இந்த ஆடிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஆமணக்கிறங்களை போடுற விவசாயிகள் இல்ல போடணும்னு நினைக்கிற விவசாயிகள் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்றீங்க?
0: ஆமா, கண்டிப்பா போடலாம் சார். இப்ப விவசாயிகள் நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப போன வருஷம் நாங்க ரிலீஸ் பண்ண அந்த OR CH3 வந்து பாத்தீங்கன்னா விதை இது வரைக்கும் ஒரு 3 டன் கிட்ட வெத்து தேர்ந்துருக்கு. விவசாயிகள் நிறைய ஆர்வமா வாங்கிட்டு தான் சார் இருக்காங்க. நம்ம சவுத் தமிழகத்துல இருந்து நிறைய விவசாயிகள் வாங்கிட்டு இருக்காங்க சார்.
1: ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு சார் தேவைப்படும்? அதாவது
0: ஒரு 2 கிலோ தேவைப்படும் சார். ஏன்னா இது வந்து அதிகமான இடைவெளியில தான் நம்ம பண்ணுவோம். அதுவும் ஒரு குத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 விதை வைப்போம். 2 விதை வச்சுமே நம்மளுக்கு 2 கிலோ போதுமானது ஒரு ஏக்கருக்கு.
1: இது உங்கள்ட்ட விதைன்னா எவ்வளவுன்னு கொடுக்குறீங்க ஒரு கிலோ விதை?
0: நம்ம ஆராய்ச்சி நிலையத்துல சார் 330 ரூபான்னு கொடுக்குறோம் சார்.
1: இப்ப அவங்க நேர்ல தான் வந்து வாங்கணுமா இல்ல வேற ஏதாவது?
0: நேர்ல வந்து விவசாயிகள் வாங்கிக்கலாம். இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் விவசாயத்துக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லயே வந்து TNU அக்ரிகார்ட் அந்த போர்ட்டல்ல போயிட்டு அதுல ஈஸியா அவங்களே எங்க இருந்தாலும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால விவசாயிகள் அதை பயன்படுத்தி கூட பண்ணிக்கலாம் ஈஸியா.
1: பொதுவா இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆடிப்பட்டத்துல இருக்கட்டும் இல்ல நீங்க கார்த்திகை பட்டது மாதிரி சொன்னீங்க, எவ்வளவு இடைவெளியில வந்து நம்ம போடலாங்க சார்? இல்ல ரெண்டுத்துக்கும் இடைவெளி கொஞ்சம் மாறுமா? அதையும்
0: ஆமா, இந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ வந்து ஆடிப்பட்டம் கார்த்திகை பட்டத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் 5 அடிக்கு 4 அடி அப்படின்ற எடுத்துக்கலாம். அதாவது வரிசைக்கு வரிசை 5 அடி, செடிக்கு செடி 4 அடி அப்படின்றத எடுத்துக்கலாம். இதே இப்ப வைகாசி பட்டத்துல எடுத்துக்கூடிய விவசாயம் விவசாயிகள் 4-3 அப்படின்ற இதுலயும் எடுத்துக்கலாம். இந்த இடைவெளி அதிகமா இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து ஊடுபயிரும் சாகுபடி பண்ணிக்கலாம்.

0: அது விவசாயிகளுக்கு அந்த ஒரு 6 மாசம் பயிர் அப்படிங்கறதுனால அந்த 90 நாளுக்குள்ள ஒரு வருமானம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு.
1: சரிங்க, இப்ப இது நம்ம போடுறதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி இது மாதிரி ஏதாவது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா சார்?
0: கண்டிப்பா சார், விதை நிறுத்தி அப்படின்றது விவசாயிகள் வந்து நிறைய இடத்துல பண்றதே இல்லை. ஆமணக்குன்னு இல்ல, பொதுவாக எந்த பயிர் எடுத்துக்கிட்டாலும் விதை நிறுத்தி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த விதைக்குள்ளார ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் தான் அந்த மண்ணில் விழும்போது ஒரு மரமாக செடியாக வளருது. அது வளரும் போது ஒரு ஆரோக்கியமான ஒரு செடியாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விதை நேர்த்தி பண்ணணும். இப்போ ஆமணக்கு பொறுத்து எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து நாளைக்கு காலையில வந்து விதை வந்து விதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விவசாயிகள் அப்படின்னா, இன்னைக்கு சாயந்தரமே விதையை ஊற வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து கார்பன்டசீம்ல வந்து நாங்கள் வந்து சீடு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு கிலோ விதைக்கு 2 கிராம்ன்ற அளவுக்கு எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா, அந்த விதை நேர்த்தி பண்ணும்போது விவசாயிகளுக்கு வந்து அந்த மண்ணில இருந்து பரவக்கூடிய அந்த பாக்டீரியா, அந்த வைரஸ் நோய்கள் தாக்காம கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமா வளர்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அது இல்லாத பட்சத்துல வந்து கார்பன்டசீம் பண்ணல அப்படின்னா ட்ரைகோடர்மா ஆஸ்பரலாம் பண்ணலாம். அதுவும் பண்ணா கொஞ்சம் விரைவாக முளைக்கிறதுக்கு, அதுவும் வந்து நல்ல ஒரு பயிர் ஊக்கியா இருக்கும். அது கொஞ்சம் நல்ல செடி வளர்ந்து நல்ல காய் காய்க்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
1: எவ்வளவு ஆழத்துல நம்ம விதை போடணுங்க சார்? தொழுவரம் இந்த மாதிரி போடுறதா இருந்தா தொழுவரம் போடலாமா?
0: தொழுவரம் எல்லாம் போடணும் சார், விவசாயிகள் அதுவும் பண்றது இல்ல. விதைக்கிறதுன்ற ஒரு 4 சென்டிமீட்டர் சொல்லுவோம். விவசாயிகள் அதனுடைய 4 காட்டி விரல்ல அவங்களுடைய பாதி விரல் அளவுக்கு வச்சு மண்ணுக்குள்ள வந்து உள்ளர அழுத்தி வச்சா போதும். இப்ப வந்து நம்ம 2 விதை ஊனுறோம் இல்லையா, 2 விதையை நம்ம அப்படியே விட்டுறது இல்ல. இது ஒரு 15 ல இருந்து 20 நாள் ஒரு செடியை வந்து புடிங்கிறோம்.
1: சரிங்க சார், இப்போ களை எடுக்கிறது ரொம்ப அவசியமா? எவ்வளவு நாள்ல களை எடுக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க சார்.
0: அதாவது களைக்கொல்லி கொடுக்கலாம் சார், அது வந்து விதைச்ச உடனே 3வது நாளே களை அடிக்கிறதா இருந்தா களைக்கொல்லி அடிச்சாயிரணும். ஃப்ளூ குளோரிலின் கொடுக்கலாம் சார், 800 ml ஒரு ஏக்கருக்கு தேவைப்படும். இதை வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில கலந்து ஒரு ஏக்கருக்கு வந்து தெளிக்கலாம். அது இல்லாத பட்சத்துல பெண்டிமெத்திலின் கொடுக்கலாம், இது கொஞ்சம் அதிகமான டோஸ் கொடுக்க முடியும். ஒரு 1300 ml ஒரு ஏக்கருக்கு தேவைப்படலாம். இதே 200 லிட்டர் தண்ணியில கலந்து அடிக்கணும் சார், அடிச்சு கட்டுப்படுத்தலாம். அது இல்லாம கை களையும் ஒரு 2 களை எடுக்கணும். 20வது நாள்ல ஒண்ணு, ஒரு 40வது நாள்ல வந்து ஒரு கை களையும் எடுத்துட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
1: இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆமணக்கு வந்து சாப்பிட்டு செய்யறோம், இதெல்லாம் பண்றோம், இதுல பூச்சி தாக்குதல் ஏதாவது இருக்குமா?
0: கண்டிப்பா இருக்கும் சார். நம்ம இப்ப ரோட்ல சைட்ல குப்பை மேட்ல அங்கெல்லாம் பாக்குற ஆமணக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப செழிப்பா இருக்கும். நம்ம எப்போ வந்து அதுல வந்து கொஞ்சம் ஜெனட்டிக்கல் மாடிபிகேஷன் பண்ணி ஹைபிரிடைசேஷன் பண்ணி ஒரு வீரிய ஊட்டு ரகமா நம்ம கொண்டு வரோமோ, சாகுபடிக்கு ஏற்றாதான் நம்ம கொண்டு வரோமோ, அந்த பட்சத்தில் வந்து அது பூச்சிகள் நோய்கள் தாக்குதலுக்கும் ஏதுவாக தான் இருக்குது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் 3 விதமான பூச்சி தாக்குதல் இருக்கு சார். இலையை உண்ணக்கூடிய பூச்சி இருக்கு, சார் உறிஞ்சிற பூச்சி, அப்புறம் காயை உண்ணக்கூடிய பூச்சி, காய்ப்புழு, இது 3 இருக்குது. நிலத்துல இறங்கி பார்க்கும் போதே தெரியும். ஆரம்ப நிலையில கட்டுப்படுத்திட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏக்கர்ல பாதி அளவுக்கு மேல வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிரும், ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் வந்து போராடிட்டு இருப்பாங்க. அதனால ஆரம்ப நிலையில இது பாத்துட்டோம்னா ஃபுல்லா ஒரு ஸ்ப்ரே கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: நம்ம ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் வேற நோய் பிரச்சனை
0: விவசாயிகள் தப்பிக்கிறதுக்கு இப்போ ஆமணக்கு சாகுபடி பண்ணிட்டு அடுத்த சீசன்லயே ஆமணக்கே போடாம ஒரு உளுந்தோ ஒரு தட்டப்பயிரோ அது போடலாம், இல்ல சோளம் மக்கா சோளம் ஏதாவது ஒரு பயிர் சுழற்சி பண்ணி கொண்டு வரணும். அது கொண்டு வந்தா இந்த வாடல் நோயில இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் சார். அது இல்லாம வந்து தண்ணி தேங்கக்கூடாது, தண்ணி வந்து அதிகமாக நிலத்துல தேங்கி இருந்தாலும் வாடல் நோய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காய்கள் நோய் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த காய்கள்ல வந்து தண்ணீர் நின்றுச்சுன்னா அப்போ வந்து மழை காலங்கள் தான் அந்த நோய் வரும். புரட்டாசி பட்டத்துல போடக்கூடிய விவசாயிகள் கூட கொஞ்சம் தப்பிச்சிருவாங்க. இப்போ இந்த ஆடி பட்டத்துல போடக்கூடிய விவசாயிகள் வந்து கரெக்டா அந்த 3வது 4வது மாசங்கள் அந்த பூ பூத்து காய் பிடிக்கிற பருவம் வந்து பருவ மழை காலத்துல வந்து மாட்டோம். சோ இப்ப அதிகமான மழைப்பொழிவு அடைமழை வந்து பெய்யுது, ஒரு 2-3 நாள் மழை பெய்யுது, அந்த காயில வந்து நல்லா தண்ணி நின்றுட்டு இருக்கு அப்படின்னா அந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. விவசாயிகளுக்கு அது ஒரு டானிக் பாட்டில் மாதிரி 100 ml கிடைக்குது. ஆமா சார், அது பயிர் ஊக்கின்னு தான் அதே சொல்றோம். அந்த பூக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக தெளிக்கிறோம். ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு 1/2 ml என்ற அளவுக்கு கலந்து காலை நேரத்திலயோ இல்ல மாலை நேரத்திலயோ வந்து தெளிக்கலாம். 1/2 ml அதிகமான பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி 2 ml 3 ml எல்லாம் கலந்துடக்கூடாது, ஒரு 1/2 ml கலந்தாலே போதுமானது.
1: சரிங்க சார், இப்ப அறுவடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயத்துல சரியா பண்ணோம்னா ஒரு நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் சார், அதை மட்டும் சொல்லுங்க சார்.
0: அறுவடை வந்து சார் 3 அறுவடை பண்ணிக்கலாம் சார். 90வது நாள்ல ஒரு அறுவடை, 120வது நாள்ல ஒரு அறுவடை, 150 நாள்ல 3 அறுவடை பண்ணிக்கலாம் சார்.
1: நிறைவா விவசாயிகளுக்கு இப்ப இந்த வீதி விட்டு ஆமணக்கு

0: சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, கேள்விகள் இருக்குன்னா அவங்களை தொடர்பு கொள்ளலாம்னா எப்படி தொடர்பு கொள்ளலாங்க சார்?
1: ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் சார். சேலம் மாவட்டத்தில் அதை சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நேரடியாகவே வரலாம், வந்து எங்களுடைய பேராசிரியரை பார்க்கலாம், குறைகள் என்னவோ அதை சரி பண்ணிக்கலாம் சார். 96 0054 7973
2: அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9600054 7973
1: இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சார்.
0: நன்றி சார்.
2: தரமான சான்றளிக்கப்பட்ட விதைகள், ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, பூச்சி கட்டுப்பாடு போன்ற தொழில்நுட்பங்களை கையாண்டால் வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடியில அதிக லாபம் பெறலாம்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று விளக்கம் கொடுத்தாங்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ரஞ்சித் ராஜாராம் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
4: வணக்கம் நேயர்களே, நாம இப்ப இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். நொறுக்கு தீனிகளோட பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது முறுக்கு தான். பெட்டி கடைகள்லயும் மளிகை கடைகள்லயும் கண்ணாடி பாட்டில்கள்ல வரிசையா அடுக்கி வச்சிருக்கிற முறுக்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போன அனுபவம் பலருக்குமே இருக்கும். முறுக்குன்னு சொன்னா அதோட வாசமே நம்மள சாப்பிட தூண்டும். மொறு மொறுன்னு இதமா நாக்குல கரையும், சுவையோ சுண்டி இழுக்கும். இப்படிப்பட்ட இந்த முறுக்க எப்படி தயார் பண்றாங்க, சுவைக்கான தனி காரணம் இருக்கா, என்னென்ன வகையான முறுக்குகள் இருக்கு, எப்படி எல்லாம் விற்பனை செய்யறாங்க, இன்னைக்கு உழைப்பவர் அரங்க நிகழ்ச்சியில இத பத்தி எல்லாம் தான் கேட்க இருக்கிறோம். மணப்பாறை எஸ் நாகராஜன் அவங்க கிட்ட.
5: நேயர்களுக்கு வணக்கம்.
6: வணக்கங்க
5: நாகராஜன் ஐயா, எத்தனை வருஷமா இந்த முறுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க?
6: எனக்கு விவரம் தெரிய 50 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 72, 22 வயசுல இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
5: இதுக்கு முன்னாடி யார் பண்ணிட்டு இருந்தா?
6: அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க.
5: முறுக்குல எந்தெந்த மாதிரியான வகைகள்லாம் நீங்க போடுவீங்க?
6: நாங்க போடுறது வந்து ஒரே வகை, ஆரம்பத்துல என்ன போட்டோமோ அது மட்டும் போட்டுட்டு இருக்கோம். இப்ப வர்றவங்க எல்லாம் வேற வேற மாதிரி டிசைன் மாத்தி போடுறாங்க. நாங்க வந்து கடைகளுக்கு கொண்டு போய் போட்டு சப்ளை பண்ணிக்கிறோம்.
5: இதுக்குள்ள எப்படி வந்தீங்க? அம்மா அப்பா வந்து தொழில் வியாபாரம் பண்ணாங்க, அம்மா அப்பா எங்க இருந்தாங்க?
6: அம்மா அப்பா எல்லாம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டில இருந்தாங்க, மணப்பாறைக்கு வந்தாங்க. அவங்க பாத்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
5: சொந்த ஊர் மதுரை தான்.
6: மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல சிற்றூர்.
5: அம்மா அப்பா எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க, எப்படி வந்து அந்த மாவெல்லாம் தயாரிப்பாங்க?
6: முத வந்து சம்பளத்துக்கு போய் போட்டுக்கிட்டு இருந்தாரு எங்க அப்பா. கல்யாணம் பண்ணி குழந்தை இதெல்லாம் வந்ததுன்னா அவரா தனியா செய்யலாம் அப்படின்னு சொல்லி தனியா செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் செய்யறத பார்த்து நாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம்.
5: சம்பளத்துக்குனா ஒரு இடத்துல இருந்து
6: ஒரு இடத்துல இல்ல, போடுற இடத்துல சம்பளத்துக்கு
5: அங்க இருந்து
6: வாங்கி வெளியே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் குடும்ப பெருசாக அவங்க தனியா பாத்துட்டாங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாங்க பாத்துக்கிட்டு.
5: உங்க கூட பிறந்தவங்க
6: 5 பேர், ஆம்பளை பையங்க என்னோட சேர்த்து, பொம்பளை பிள்ளைங்க 2.
5: 7 பேருமே இதே தொழில?
6: 4 பேர் மட்டும் இதே தொழில இருக்கோம், ஒரு ஆள் வந்து வேற தொழிலுக்கு போயிட்டா. அப்படி 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு.
5: இப்போ ஒரு முறுக்கு தயாரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவு அரைக்கணும், எல்லாம் பண்ணணும், அதனுடைய பதம் எல்லாம் இருக்கும். எப்படி நீங்க இதுக்குள்ள வந்து வந்தீங்க சொல்லுங்க அந்த கதையை கொஞ்சம்.
6: எங்க அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சரக்கு வந்து கடையில தான் வாங்கினா, இன்றைக்கும் கடையில தான் வாங்கிட்டு இருக்கோம். அதாவது வீட்டுல செய்யற மாதிரி இருந்தா 1 கிலோ அரிசி காய வச்சு அதை செஞ்சிடலாம், நாங்க 10 கிலோ 5 கிலோ போறதுனால கடையில தான் வாங்க முடியும்.
5: என்ன வாங்குறீங்க?
6: அரிசி மாவு, எண்ணெய், எள்ளுவமோ எல்லாமே கடையில தான் வாங்க முடியும்.
5: கடையிலேயே அரைச்சு வாங்கிக்கவீங்க?
6: கடையிலேயே.

0: அரைச்சு குடுக்கறாங்க.
1: சரி, அரைச்சிட்டு
0: அரைச்சிட்டு வந்து நாங்க அந்த மாவு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பக்குவம் பார்த்து பிணைஞ்சு சரக்கு போட்டு வியாபாரத்துக்கு கொண்டு போவேன், நான் கொண்டு போவேன்.
1: சரிங்க, இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு முறுக்கு செய்வீங்க?
0: ஒரு நாளைக்கு ஃபுல்லா போட்டா 2500 ரூபா 3000 ரூபா வரைக்கும் போடலாம். ஆனா அந்த அளவுக்கு நான் போட மாட்டேன், ஒரு 1000 ரூபா 1200 ரூபா இவ்வளவுதான் போடுவேன். ஏன்னா எனக்கு வியாபாரம் கம்மி. எல்லாரும் போடுற மாதிரி போட்டோம்னா 3000 ரூபாய்க்கு போடலாம்.
1: 2500 ரூபாய்க்கு போடணும் அப்படின்னா எவ்வளவு கிலோ மாவு வாங்குவீங்க? எத்தனை லிட்டர் எண்ணெய் வாங்குவீங்க?
0: 10 கிலோ மாவு வாங்கினோம்னா ஒரு கிலோவுக்கு 300 ரூபாய்க்கு விழுக்கும். 250 ரூபாய்க்கு கம்மி இல்லாம விழுங்க. வியாபாரத்துக்கு போறதுனால 10 கிலோ வாங்கினோம்னா 2500 ரூபாய்க்கு சரக்கு போடலாம்.
1: எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க?
0: காலையில எப்பயும் போல எல்லாரும் எந்திரிக்கிற மாதிரி 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 7 மணிக்கு அடுப்பு பத்த வச்சோம்னா ஒரு 2 மணி 2.5 மணி வரைக்கும் போடலாம்.
1: ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குமா உங்கள்ட்ட?
0: இல்லங்க, ஸ்டாக் இருக்கிற அளவுக்கு வியாபாரம் பாக்குறது இல்ல.
1: 2:30
0: கொண்டு போய் 2:30 செஞ்சு விட்டு வந்து
1: உடனே போட்டு உடனே செஞ்சு
0: போட்டோம்னா நாளைக்கு கொண்டு போய் லைன்ல கொடுத்து வந்துருவேன். 2 நாள் கழிச்சு தேவைப்பட்டால் போடுவேன், இல்லாட்டி தேவைப்படும் போது போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன்.
1: இந்த கடையில வாங்கினோம் அப்படின்னா முறுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்கல்ல?
0: வெயிட் பண்ணுவாங்க. நம்ம கொண்டு போய் போடுற வியாபாரம் எவ்வளவு நாள்ல விற்குங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை கணக்கு பண்ணி 2 நாள்ல வித்துருந்தேன்னா அவங்கள்ட்ட போன் போட்டு கேட்டுக்கிட்டு திரும்ப புதுசாக்கா கொண்டு போய் கொடுத்துக்கு.
1: இப்ப ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குள்ளதான் வந்து நீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்றப்ப அது உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமா தானே இருக்கும்?
0: நஷ்டமா வராது, லாபம் கம்மியா போகும். முதல் 500 ரூபாய் கிடைச்சா இப்ப 300 ரூபாய் கம்மியாயிரும், 200 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும்.
1: ஒரு நாளைக்கு 200 ரூபாய் போதுங்களா வருமானம்?
0: வருமானம் பத்தாத வருமானம். இந்த தொழிலை விட்டு நாங்க வேற தொழிலுக்கு போக முடியாது.
1: இப்ப மணப்பாற முறுக்கு அப்படின்றதுக்கு என்னங்கய்யா விசேஷம் அதுல?
0: அது எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க.
1: இப்ப உங்க முறுக்குன்னு ஏதாவது தனிப்பட்ட சுவை ஏதாவது சேர்ப்பீங்களா?
0: சுவைன்னு நாங்க சொல்ல முடியாது, சரக்கு நாங்க போட்டு தெளிவா கொடுக்கறோம்.
1: இப்ப பயன்படுத்தின எண்ணெயை பயன்படுத்த மாட்டீங்க?
0: ஓரளவுக்கு பயன்படுத்த மாட்டோம்.
1: இப்ப உங்க கூட உங்க மனைவியும் சேர்ந்து பண்ணுவாங்களா?
0: அவங்களும் சேர்ந்தா பண்ணுவாங்க. நான் முறுக்கு போடுவேன், அவங்க எடுப்பாங்க, பாக்கெட் போடுறதுலாம் அவங்களும் சேர்ந்தது.
1: இப்ப மணப்பாறை முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 4x8 முறுக்கு வச்சிருக்காங்க, 50 ரூபாய், சில பேர் 60 ரூபான்னு விக்கிறாங்க. அது எப்படி வந்து விலை கொடுக்கறீங்க?
0: அது வந்து நாங்க போடுற சரக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். 10 முறுக்கு அடிக்கி 15 ரூபாய் ரேட்டு, எங்க ரேட்டு 2 ரூபாய்க்கு தான் போடுறோம்.
1: ஒரு முறுக்கு
0: 2 ரூபாய்க்கு போடுறோம். அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். ஆனா 5 ரூபாய் முறுக்கு கேட்டாங்கன்னா 4 ரூபாய்க்கு போடுவோம் கடைக்கு, அவங்க 5 ரூபாய்க்கு வித்துக்குவாங்க.
1: இதுவரையில எத்தனை கடைகளுக்கு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க?
0: நாங்க வந்து எப்பயுமே வியாபாரம் போட்ட நாள்ல இருந்து ஒரே லைன் தான் போவோம், அதுல மாத்தி போக முடியாது. நாங்க பாக்குற கடையை மட்டும் ஒரு 10-12 கடை இருக்கு, அது மட்டும் பாக்குறோம்.
1: அவங்களுக்கு டெய்லி கொண்டு போய் சரக்கு கொடுப்பீங்களா?
0: டெய்லி கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். இந்த அளவுக்கு இப்ப வியாபாரம் இல்ல,
1: அதுக்கு மாற்று வழி என்ன பண்றது?
0: மாற்று வழி ஒன்னும் செய்ய முடியல என்னால. நாங்க இந்த வருமானத்தை வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இருக்கோம்.
1: காலையில 6 மணிக்கு எந்திருக்கீங்க, வழக்கம் போல ஒரு 12 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சு மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் ஃப்ரீயா தானே இருக்கும்.
0: ஆமாங்க.
1: அப்ப என்ன பண்ணுவீங்க?
0: அப்ப எல்லாம் சும்மா தான் இருக்கிற மாதிரி வருங்க. எங்க அப்பா எங்களை பழக்கி இந்த தொழிலுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து இந்த தொழில் மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அதனால நாங்க வந்து வேற தொழிலுக்கு போக முடியாது.
1: முறுக்கு அச்சில போடுவீங்களா இல்ல கைமுறுக்கும் பண்ணுவீங்களா?
0: கைமுறுக்கு போடுறவங்க வேற இருக்காங்க, நாங்க வந்து அச்சில போடுறோம்.
1: அச்சு முறுக்கு தான்
0: முள்ளு முறுக்கு மாதிரியும் பயன்படுத்துறதுக்கு, அதே தேன்குழல் முறுக்கும் இருக்கு, அது கேட்டாலும் போட்டு கொடுத்துருவோம். தீபாவளிக்கு ஆர்டருக்கு நாங்க அதை போட்டு கொடுத்துருவோம்.
1: பண்டிகை காலம் அல்லது விசேஷ காலங்கள், காதுகுத்து, கல்யாணம், சீமந்தம் இதுக்கெல்லாம் வந்து கேக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆர்டர் எடுத்து
0: எல்லாத்துக்கும் நாங்க எங்க வீட்டுல வந்து கேட்பாங்க, நாங்க போட்டு கொடுத்துருவோம்.
1: 100 முறுக்கு அல்லது 500 முறுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்க வந்து விலை நிர்ணயம் பண்ணுவீங்க?
0: நாங்க எப்பயும் போடுற அளவே கொடுத்துருவோம். நாங்க அவங்களுக்கு 5 ரூபா முறுக்குனா 5 ரூபாய்க்கு எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான். அதிர்ஷ்டம் போட்டு கொடுத்தாலும் 5 ரூபான்னா 5 ரூபா தான், ஒருத்தருக்கு கூட ஒருத்தருக்கு குறையாங்கிற மாதிரி போட மாட்டோம். நாங்க ஒரே டேஸ்ட்லயும் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும்.
1: இப்ப சீசன் இல்லாத டைம்ல கொஞ்சம் விலை அதிகமா வைக்கலாம் தானே?
0: வாங்க மாட்டாங்க இல்லங்க, கடையில நம்ம கொண்டு போய் 5 ரூபாய்க்கு தான் வைக்க போறோம், அவங்க 20 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். நம்ம 2 ரூபா சேர்த்து கேட்டோம்னா வேணாம்னு சொல்லிடுவாங்க, அவங்க ஆதாயத்தை தானே பாப்பாங்க. அதனால உள்ள வியாபாரம் எப்பயும் போல ஓடிக்கிட்டு இருக்கு.
1: இப்ப காலையில ஒரு 10 கிலோ மாவு நீங்க பிசைறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தேவையான எண்ணெய் வந்து ஒரு 5 லிட்டர் இருக்குமா?
0: 5 லிட்டர் குறிப்பா சொல்ல முடியாது, 5 ஊத்தணும்னா 1 லிட்டர் 1.5 லிட்டர் மிச்சம் இருக்கும்.
1: மிச்சம் இருக்கும். இது ஒவ்வொரு நாளும் நீங்க போய் வாங்கணும் இல்லையா? கடைகள்ல போய்
0: மணப்பாறையிலே உள்ள இருக்கனால அங்கனக்குள்ளேயே வாங்கிட்டு வந்துருவோம். இங்கிருந்து ரொம்ப அலைய வேண்டியதுலாம் இல்ல, 1.5 கிலோமீட்டர் போனா கடைவீதி.
1: வணிக பயன்பாடுக்காக வந்து சிலிண்டர் எல்லாம் இல்லாம இருக்கு, இந்த சூழ்நிலை எப்படி நீங்க கையாளுறீங்க?
0: நாங்க வந்து சிலிண்டர்ல எப்பயுமே போட மாட்டோம், விறகடுப்பு தான் வச்சு போடுவோம். அதனால எங்களுக்கு வந்து அது ஒண்ணும் தெரியாது, சிலிண்டர் நமக்கு தேவையில்லை.
1: விறகு கிடைக்குது,
0: ஏதோ ஓரளவுக்கு கிடைச்சு வாங்கி சேர்த்து வச்சுக்கோம்.
1: எங்க போய் விறகு எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க?
0: அங்கேயே டவுனுக்குள்ளே மணப்பாறையிலே கடை இருக்கு.
1: எப்ப கல்யாணம் பண்ணிச்சுங்க உங்களுக்கு?
0: 1983 கல்யாணம் பண்ணி.
1: அவங்க எந்த ஊருங்க?
0: சின்னாலப்பட்டி.
1: அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்க ஊர்ல?
0: அவங்க சும்மா பலசரக்கடை மாதிரி அவங்க அப்பா வச்சுக்கிட்டு.
1: அவங்க பேர் என்னங்கய்யா?
0: ஜெயந்தி.
1: 83 கல்யாணம் பண்றப்ப அப்ப அவங்க கேக்கலையா, வேலைக்கு எதுவும் போகலையா, நீங்க என்ன தொழில் பாக்குறீங்கன்னு அவங்க வீட்டுல கேட்டிருப்பாங்கல்ல?
0: அதெல்லாம் முதலே சொல்லிதான்
1: என்னன்னு சொல்லி சொன்னீங்க?
0: முறுக்கியாவரம் போடுறாங்க சொல்லிதான் செஞ்சாங்க.
1: அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க வீட்டுல
0: ஒத்துக்கிட்டாங்க.
1: எப்படிங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா இதே தொழிலே இருக்கப்ப ஒரு மாதிரி சலிப்பாகல?
0: வருமானம் வேணும் இல்லங்க, வருமானம் இருந்தா இந்த தொழில் சலிப்பா தெரியும், வருமானம் இல்லங்கும் போது இது தெய்வமா தெரியுது.

நல்ல சுவை, கமகமவென்ற மணம், மொறுமொறுப்பு, இப்படியெல்லாம் சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது முறுக்கு தான். இந்த முறுக்கு வகைகளை பாரம்பரிய சுவை குறையாம பாதுகாத்துட்டு வர இந்த உழைப்பாளியின் அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம் பாடலுக்கு பிறகு.

0: இன்னைக்கு நாம மணப்பாறை எஸ் நாகராஜன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம்.
1: மணப்பாறையில இருந்து முறுக்கு தயாரிக்கிறவர் கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த தொழில இருந்து வந்திருக்காரு. இப்ப ஒரு முறுக்கு பதமா அந்த மாவு பிசையணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் சொல்லுங்க.
2: 3 லிட்டர் தண்ணி வச்சோம்னா 25 கிராம் உப்பு போடணும். அதை நாக்கில் தொட்டு வச்சு பார்த்தோம்னா கசக்காம நார்மலா இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அரிசி மாவு நம்ம தேவைக்கேற மாதிரி 1 கிலோனா 3/4 லிட்டர் தண்ணி எடுத்து இது பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து அரிசி மாவு, எள்ளு, ஓமம், ஜீரகம் போட்டு பிசைஞ்சோம்னாலே போடுற திறமைக்கு வந்துருச்சுனாலே அது சரியாக வந்துடும். அதான் நம்ம எவ்வளோ தூரம் அதை தம் பண்ணி இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தரக்கூடிய ஒரு தன்மை வர்ற வரைக்கும் பதமாக இருக்கணும். அதான் நம்ம கையால் அமைக்க அதை சுற்றி பிடிக்கிற அளவுக்கு பதமாக இருந்தாலே அது எல்லாத்துக்குமே நல்லா வரும்.
1: சில பேர் வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு சேர்க்கறாங்க, சில பேர் வந்து உளுந்து சேர்க்கறாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாசி பயறுப்பு அதெல்லாம் கூட பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணலாமா?
2: செய்யலாம், செய்ய செய்ய டேஸ்ட் கூடிக்கிட்டே போகும். அதான் வீட்டுக்கு செய்யலாங்க. இந்த பொட்டுக்கடலை 2 கிலோ வாங்கி போடுறோம்னா 200 ரூபா, அதுக்கு தனியா நம்ம வந்து ரேட்டு சேர்க்க முடியாது. அதே மாதிரி அளவை குறைச்சோம்னாலும் கடைக்காரவங்க வாங்க மாட்டாங்க, ஒரே அளவு ஒரே விலை.
1: சரி, இப்ப மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, தான் பல வகையான முறுக்கு வந்து செய்யறாங்க. சிறுதானியத்துல நிறைய பண்றாங்க, கேழ்வரகு, கம்பு, சோளம், இதெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா?
2: நாங்க அது மாதிரி போடுறது இல்லங்க, அதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்ல. என்ன, நாங்க போடுற கடையில நாங்க போடுற முறுக்கு மட்டும்தான் வாங்குவாங்க.
1: இப்ப 50 வருஷமா அதே முறுக்கு தான் போட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மக்கள் வந்து வேற வாங்குறாங்க, விருப்பம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க இந்த முறுக்கோட இந்த முறுக்குகளையும் சேர்த்து பயன்படுத்தி பாக்கலாம்ல?
2: செஞ்சு பாக்குறேங்க.
1: வெளியில நீங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம்
2: நான் சாப்பிட மாட்டேன்.
1: அவங்க எப்படி உங்களுக்கு வந்து துணையா இருப்பாங்க உங்க தொழில்?
2: எல்லா வகையிலயும் துணையா இருப்பாங்க.
1: என்ன நல்லா பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க?
2: அதான் நான் சரக்கு போடும்போது அதை எடுத்து பாக்கெட் போட்டு பேக் பண்ற வேலையெல்லாம் அவங்கள சேர்ந்து.
1: ஒரு நாளைக்கு எத்தனை பேக்கிங் போடுவீங்க நீங்க?
2: முறுக்கு 100 பாக்கெட் போடுவேன், 80 பாக்கெட் கம்மி எல்லாம் போடுவேன். மத்தபடி மிச்சர் காராச்சவு கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். எல்லா சரக்கும் சேர்த்து ஒரு 1200 ரூபாய்க்கு வியாபாரம் வைக்கும். அவ்வளவுதான்
1: அன்னைக்கு ஒரு நாளைக்கு.
2: ஒரு நாளைக்கு அப்புறம் 2-3 நாள் கழிச்சு அதே அளவுக்கு ஏதோ போடலாம்.
1: இப்ப உடனே உடனே காசு கொடுத்துருவாங்களா கடைகள்ல? இல்ல வந்து வாரத்திலயா?
2: வாரத்துலங்கிற கணக்கே வேலை இல்லைங்க. 100 கொண்டு போறது எனக்கு 100 காசு வாங்குற மாதிரிதான். நான் கடைக்காரங்களை வச்சிருக்கேன், எல்லா கடையிலயும் போட்டு காசு வாங்கிட்டு வந்துருவேன்.
1: இப்ப ஒரு நாளைக்கு வந்து எனக்கு இல்ல நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா
2: அது கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம வர வேண்டியது மாதிரிதான் இருக்கும்.
1: அடுத்த நாள் வந்து நீங்க சரக்கு போடுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா
2: அத நம்ம சேமிப்புல இருந்து ஏதாவது எடுத்து கணக்கு பண்ணி போட்டுக்க வேண்டியது.
1: சேமிப்பு எல்லாம் இருக்கு வச்சிருக்கீங்க?
2: ஏதோ எங்களுக்கு தகுந்த மாதிரி.
1: குழந்தைங்க எத்தனைங்கய்யா?
2: 2 பொண்ணு குழந்தைங்க, ரெண்டுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்.
1: பாருங்களேன், ஒரு 50 வருஷமா இதே முறுக்குல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த முறுக்குல வேறுபட்டு நம்ம வெளியில போகல. ஆனாலும் நம்ம காரணம் லீவும் இருக்கு, வேற வேலை எதுவும் நம்ம பாக்கல. அப்ப நேரம் நமக்கு வேஸ்ட், நம்மளுடைய உழைப்பு இல்லாம இருக்கும். அன்னன்னைக்கு தேவைக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேலை பாக்குறோம் அப்படின்றப்ப ஒரு மாதிரி யோசிக்க தோணாது?
2: யோசிக்க தோணும், இருந்துட்டாலும் அந்த அளவுக்கு செய்ய முடியலங்கிறது.
3: என் பேர் ஜெயந்தி.
1: நாகராஜன் சாரோட மனைவி? ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அதை பண்ணிருக்கீங்க?
3: எங்க வீட்டுக்கார் முறுக்கு போடுவாங்க, நான் எடுப்பேன். எடுத்துட்டு பாக்கெட் போடுறது நாங்களே போட்டுருவோம் ஆரம்பத்துல இருந்து. முறுக்கி அவர் எங்க வீட்டுக்கார் பார்த்ததுலதான் நான் சொந்தமா வீடும் கட்டிட்டோம். நாங்க எந்த இது இல்லாம தான் வந்தோம், இருந்தோம், சொந்தமா வீடு கட்டிட்டோம். என் பிள்ளைகளையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நல்லபடியா முடிச்சிட்டேங்களா.
1: இப்ப எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு தொழில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்பா அந்த தொழில பண்ணாரு, சரி, அப்பாவுக்கு அடுத்து நான் அந்த தொழில பண்றேன். கிட்டத்தட்ட 50 வருஷமா நான் இந்த தொழில தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து என்னால மாற முடியல. ஒருவேளை நீங்க வந்து அவருக்கு சப்போர்ட்டா கொடுக்காம சரி இதுவே போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நிறுத்திட்டீங்களோ?
3: இதுலயே நல்ல வருமானம் தான் எங்களுக்கு. நானும் சந்தோஷமா தான் செஞ்சேன். ஆனா மாமியார் வீட்டுல ஒரு 5 வருஷம் இருந்தேன், நான் கூட தான் இருந்தேன். எனக்கு 5 குழந்தைங்க, 2 நாத்தனார்கள். நாங்க போய் எங்க மாமா மாமியார் தான் சரக்கெல்லாம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. சாப்பாடு ஆகி போறது எல்லா வேலையும் அவங்களுக்கு நான் பாத்தே வச்சேன். அப்புறம் 5 வருஷம் ஆகும். அப்புறம் நாங்க எங்களை தனியா போச்சாலும் நாங்க சேர்ந்து தனியா வந்தோம். கொஞ்சமா வியாபாரம் பார்த்து இப்ப நல்லபடியா வந்துட்டு எங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்துட்டோம். நாங்களும் ஒரு வீட்டை கட்டி செட்டில் ஆயிட்டோம். காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருக்கோம். நைட் 10 மணி வரைக்கும் கூட நான் பாக்கெட் போட்டு இருந்திருக்கேன். கொஞ்ச நாளா வந்து வியாபாரம் டல்லா இருக்கு.
1: இப்ப ஒவ்வொரு கடைகளுக்கும் போய் போடுறப்ப வந்து அவர் ஐயா வண்டியில போயிருவாருங்களா எப்படிங்க?
3: மொதல் வந்து சைக்கிள்ல போனாரு. எங்க வீட்டுக்காரு பேர மொதல் ரேடியோ நாகராஜன் தான். எப்பயுமே ரேடியோ வச்சிருப்பாரு சைக்கிள்ல. ஆரம்பத்துல எங்க மாமனார் சைக்கிள்ல போவார் லைனுக்கு, அவர் ரேடியோ வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. அடையாளம் வந்து முறுக்கார் வர்றாருனாக்கா ஆமா ரேடியோ வச்சிருப்பாருல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரக்கு போடும்போது பூரா பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருப்போம். எப்பயுமே எங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு ஒரு ஸ்டெம்பா இருக்கும், நல்லா இருக்கும். மனசு ஒரு கஷ்டமா இருந்தா கூட அது ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு
1: புதுசுல
3: ஒருக்க பேசி அப்ப சொல்லிச்சு எங்க அப்பா ரேடியோ சைக்கிள்ல வச்சிருப்பாருன்னு அதுவும் பேசும்போது சொல்லிச்சு.

0: ஐயா, இப்போ சொல்லுங்க, ரேடியோ அப்படின்றது உங்களுக்கு எப்போ வந்து உங்க கூட ஒன்றி வந்தது? அந்த ரேடியோவில் நீங்க என்னென்னலாம் கேட்டீங்க? உங்களுக்கு வந்து மன நிறைவு தந்தது எது?
1: ரேடியோன்னு சொன்னாங்க, 1970 ஒரு பிரபலமான கம்பெனி ஒரு ரேடியோ போட்டிருந்தாங்க, அறிமுகப்படுத்திருந்தாங்க. அந்த இது வந்து சைக்கிள்ல வைக்கிற மாதிரி ஒரு செட் பண்ணிருந்தாங்க. அதை முத முத நான் வாங்கினேன், 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அதை வாங்கி நான் வச்சிருந்தேன். அதை நான் வாங்கி வச்சதை பார்த்துட்டு எங்க அப்பா அந்த சைக்கிள் எடுத்துட்டு போனாரு. அவரு

0: இப்ப எஃப்எம் வந்ததுக்கு முன்னாடி எல்லாமே எஃப்எம்லயே வந்துருது இல்ல,
1: எல்லாம் எஃப்எம்ஏ கேட்டு
0: 936 எஃப்எம்ல தானே வருது. அதனால நான் எங்க வீட்டுல ரேடியோ 3 ரேடியோ வச்சிருக்கோம். ஒரு செட்டுக்கே 2 மணி நேரம் கணக்கு, அந்த செட்டை ஆஃப் பண்ணிட்டு அடுத்து 2 மணி நேரம் எல்லாமே வெளிநாட்டு செட்டு தான் வச்சிருக்கேன் நான்.
1: பரவாயில்ல. இந்த ரேடியோல எங்க போய் வாங்குனீங்க?
0: எல்லாமே எனக்கு ஒரு நண்பர் ஃப்ரீயா கொடுத்தாரு, சிங்கப்பூர்ல இருந்து வந்தாரு, அவரு கொடுத்தாரு. அப்புறம் ஒரு செட்டு தெரிஞ்சவங்க இடத்துல இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன்.
1: இப்போ முதல்ல 70களில் நீங்க வந்து ரேடியோ கேட்டிருப்பீங்க, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று இருக்கும். இப்ப நம்ம வந்து எஃப்எம் போட்டுட்டு இருக்கோம். இப்போ 70களில் கேட்ட நிகழ்ச்சிக்கும் இப்ப இருக்கிற நிகழ்ச்சிக்கும் ஏதாவது வேறுபாடு உங்களுக்கு தெரியுதா?
0: 70களில் கேட்ட நிகழ்ச்சி வந்துங்க உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் பாட்டு நாடகம் வேளாண்மை செய்தி அது மாதிரி சொல்லுவாங்க. இப்ப வந்து தொடர்ந்து எல்லாமே வருது, பாட்டாவே வந்துகிட்டு இருக்கு. அதனால மக்கள் அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயும் இந்த 936 எல்லா நிகழ்ச்சியும் நான் கேட்பேன்.
1: இப்ப மணப்பாறை முறுக்கு அப்படின்றப்ப அதனுடைய சுவைக்காக தான் அந்த முறுக்குக்கு நம்ம வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். அதுலயும் கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 50 ஆண்டுகள் இந்த முறுக்கு தொழில இருக்கீங்க. ஆனா அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த அப்ப மாவு பிசைஞ்சு அப்பயே இது பண்ணி அப்பயே விற்பனைக்கு நீங்க கொண்டு போயிடுறீங்க. அதனுடைய ஸ்டாக் எதுவுமே கிடையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைச்சா போதும், அதுக்கு மேல லாபம் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க.
2: மணப்பாறைக்கு சரக்கு போட வந்தது வந்து எங்க மாமனார் வந்து ஆரம்பத்துல முன்னாடி போட வந்தாராம். முத அது வந்து பேப்பர்லயும் நியூஸ்லயே வந்திருக்கு. ஒரு 2வது ஆளோ 3வது ஆளோ மணப்பாறைக்கு வந்தாராம். வந்து ஆரம்பத்துல இருந்து போட ஆரம்பிச்சதுல இருந்து அவர் போட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் பண்ணிருக்காரு. ஆனா பேப்பர்லயே வந்திருக்கு, எங்க மாமனார் பேர் எல்லாம் வந்திருக்கு. சி சாமி ரத்தன் நாடர்.
1: நீங்க உங்க முறுக்குல வந்து டேபிள் போட்டுவீங்களா?
2: ஆமா, நாங்க எங்க குலதெய்வம் பேரை போட்டு
1: எங்க
2: அப்பா பேரை போட்டு போட்டு
1: என்ன பேர் போடுவீங்க?
2: எஸ் நாகராஜன் அப்படின்னு தான் போடுவோம்.
1: இப்ப அந்த லேபிள் எல்லாம் நீங்க வந்து எப்படி வாங்கி வச்சுக்குவீங்களா?
2: வாங்கி வச்சுக்கோ, 10,000 லேபிள் போல அது பண்ணி வச்சுக்குவோம். வாங்கி வச்சுட்டு அது முறுக்குல போறதுலயும் ஒவ்வொரு பாக்கெட்லயும் ஒரு இது போட்டுருவோம், போட்டே நாங்க அது பண்ணுவோம்.
1: ஒரு காலகட்டத்துல முறுக்குன்றத நம்ம வந்து வியாபாரத்துக்கு செய்யறோம் அப்படின்றப்ப அதுக்குரிய சைஸ் ஒரே மாதிரி இருக்கணும்னு பயன்படுத்துவீங்க?
2: நான் முத முத எங்க வீட்டுல போடும் போதெல்லாம் நான் வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுல முறுக்கு போட்டுருக்கோம். நெளிவு கோணமானலாம் இருக்கும். இங்க வந்து பார்த்தா அழகா ரவுண்டா போடுற பார்த்தா எப்படா போடுறாங்க. நாலடியில் அவங்க போடுறத பார்த்தா இப்ப நானே நல்லா போடுற அளவுக்கு வந்து அந்த வட்டம்
1: கேக்குறேன். இப்ப ரெண்டு சுத்துனா ரெண்டு சுத்து தான்
2: ரெண்டு சுத்த போடுவாங்க, அந்த அளவு தான் போடுவாங்க. நம்ம வீட்டுல போடும்போது சும்மா சுத்துவோம், நெளிவுகா கோணமானலாம் வரும். இப்ப அது வட்டமா அந்த சுத்தி பழக்க வந்து அப்படியே தன்னால நமக்கு அந்த இது வந்துருது. எங்க மாமனார் எங்க குழந்தைங்க எல்லாம் போடும்போது அசியமா பாப்பே வந்த புதுசுல என்னடா இவ்வளவு அழகா போடுறாங்க. ஒரு கூட நிறைய சித்திரங்க. எங்க மாமனார் 2 தடவை லைன் போவாரு, காலையில 10 மணிக்கு ஒரு லைன் போவாரு, அப்புறம் ஒரு 3 மணிக்கு போல போயிட்டு அப்புறம் ஒரு லைன் போயிட்டு வருவாரு. கல்யாண புதுசுல ரொம்ப வியாபாரம். நைட் 2 மணி வரைக்கும் தான் நான் பாக்கெட் போட்டுருந்திருக்கேன். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம வந்திருக்கோம், நல்லா வியாபாரம் நடக்குது அப்படின்னு. என் நாத்தனா முறைகளுக்கெல்லாம் கூட நான் போனதுக்கு அப்புறம் தான் நகையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நானும் போய் கொஞ்சம் நம்ம குடும்பம் அப்படிங்கறதுல நான் செய்ய ஆரம்பிச்சேன். மாமியா மாமனார்லாம் அப்படியே புளிங்கி தொப்பதொப்பையா ஊத்தம், ஐயோ இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாப்பேன். ஏன்னா நான் 1 கிலோ மாவு 2 கிலோ மாவு போற வீட்டுல இருந்தா அம்மா வீட்டுல இருந்து வந்து தீபாவளிக்கு மட்டும் தான் நாங்க போட்டு பழக்கம். இங்க பார்த்தா நிறைய கூட கூடயா போடுறாங்களே, தொப்பதொப்பையா ஊத்துது, ஐயோ பாவம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருப்பேன். இல்ல அப்புறம் கூட எங்க சிட்டி மக்கள் சொல்லுவாங்க, உங்க வீட்டுல 5 குழந்தைங்க இருக்காங்க, 2 நாத்தனா இருக்காங்க, நீ எல்லாம் எப்படிப்பா செய்வ, பாப்பையா சாப்பாடுலாம் வாங்கி போட்டுருவாரு. நல்லா எங்க வீட்டுல 3 சம்பளத்தை சும்மா 300 அரிசி 200 அரிசி தான் போட்டு சாப்பாட்ட பழக்கம். இங்க எங்க மாமியார் வீட்டுக்கு வந்தா எல்லாமே கல்யாணம் செய்ய தக்கன பயங்கரங்களா இருந்தாங்க. அப்ப நான் 1.5 படி 2 படி தான் சோறாக்குவேன். 3 நேரத்துக்கும் சாப்பாடு ஆக்குற மாதிரி இருக்காப்ல இருக்கும். எல்லாம் செய்வேன், ஆனா சந்தோஷமா தான் செஞ்சேன் நான். எஞ்சி நைட்டு படுக்கத்துல 10:30 ஆயிரும். அப்புறம் மிச்சரு காரச்சவெல்லாம் நிறைய பாக்கெட் போடும்போது நைட் 2:30 மணி கூட ஆகும். பாக்கெட் போட்டு வச்சுட்டு தான் நாங்க படுப்போம். அப்ப அப்படியே தான் இருந்தோம். வியாபாரம் நல்லா நடந்தது.
1: ஒரு சுத்து 2 சுத்து சுத்துறோம், அந்த 2 சுத்துலயும் நீங்க நிறுத்திடுறீங்க. ஒரு பாக்கெட்டுக்கு 6 முறுக்கு வைக்கிறோம். இது வந்து 50 ரூபான்னு விக்கிறாங்க, ஒரு சிலர் 60 ரூபான்னு விக்கிறாங்க. அதுவே கொஞ்சம் பெருசா இருந்துச்சா 12 முறுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 120 அந்த ரேட்டுக்கு வைக்கிறாங்க. இப்ப அந்த பாக்கெட்டை வந்து தகம் பிரிச்சு வைக்கிறது, அதனுடைய பாலித்தீன் கவர் வாங்குறது, அதுக்குள்ள உடையாம வைக்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க?
2: தனித்தனியா பாக்கெட் வச்சிருப்பாங்க, 4, 5, 5, 6 அப்படின்னு ஒரு அளவு இருக்கும். நாங்க வந்து 10 முறுக்கு போடுறது 7 ஒரு பை இருக்கும், அந்த இதுல பண்ணுவோம். 25 முறுக்கு போடுறதா இருந்தா அது ஒரு மாதிரி கணக்கு பண்ணி பண்ணுவோம். 25 முறுக்குன்னா 4 ரூபா போட்டு 5 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருக்கும். அது கணக்கு பண்ணி போட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி போடுவோம். அதுக்குரிய பை ஒவ்வொரு பேருக்கும் பை வாங்கி வச்சுக்குவோம், வாங்கி அதை பாக்கெட் போட்டு.
1: ஒரு நாள்ல மாவு வாங்கி ஒரு நாள்லயே முடிக்கிறது அப்படின்னு டெய்லி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல.
2: யாவரம் பாத்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் தோணுது ஒழிய, யாவரம் இல்லாம நம்ம சும்மா உட்காந்துருக்கிறது மனசு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான்.
1: மக்கள் அந்த முறுக்கை விரும்புறது இல்லையா? இல்ல நமக்கு
2: இல்ல, ஸ்நாக்ஸ் நிறைய வந்துருச்சுல, பாக்கெட்ல அடைச்சு நிறைய பொருள் வந்துருச்சு. பெரிய பெரிய பாக்கெட்டா வரும்போது 10 ரூபாய்க்கு அதை தான் வாங்க நினைப்பாங்களே ஒழிய, 10 ரூபாய்க்கு போட்டு நம்ம கடைக்கு வந்து 5 முறுக்கு போட்டு 8 ரூபான்னு நாங்க கொடுக்கும் போது இது சின்னது தெரியுது, அது வாங்கினா நிறைய தெரியுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அது மேல காலத்துக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ்னா பிள்ளைகளும் சாப்பிட்டு பழகிடுச்சுங்க, சின்ன பிள்ளைகள்லாம் எல்லாமே டேஸ்ட் மாத்தி பழகிடுச்சுங்க. அந்த காலத்துலதான் முறுக்கு அதிர்சம் அப்படிதான் இருந்துச்சு தீனி, இப்ப எல்லா தீனி வந்துருச்சுல, அதனால வியாபாரங்க.
1: மணப்பாறை முறுக்கு அப்படின்றதுக்கு என்ன ஸ்பெஷல்?
2: அப்பெல்லாம் நாங்களும் உப்பு தண்ணியை கிணத்துல 2 மூணு கேள்வி.

0: இதா இருக்கும். அங்கதான் போய் நான் காலையில போனேன்னாக்க எங்க குடும்பத்துக்குலாம் இருக்கணும், சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இறப்போம். தண்ணி தண்ணி வாகுன்னு சொல்லுவாங்க, அப்ப தண்ணியோட டேஸ்ட் தான் இந்த முறுக்குக்கு டேஸ்ட் அப்படிம்பாங்க. ஆனா எங்க மாமனார் போடுற முறுக்கெல்லாம் அங்கனக்குள்ள வாங்கி சாப்பிடறதுக்கே எல்லாம் ஆள் இருப்பாங்களாம். கொடுத்துட்டு எப்ப போனாலும் ஒரு கூடை நிறைய பெரிய கூடையா இருக்கும், 2 மூட 3 மூட நெல் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த கூடை. அவ்வளவுதான் தூக்கிட்டு போவார், அம்பிட்டு வித்துட்டு தான் வந்துருவாரு. டெய்லி அது போவார், ஆனா காலையில ஒர்க்கு போவார், சாயங்காலம் ஒர்க்கு போவார். காலையில ஒரு தினம் அரிசி முறுக்கா கொண்டு போவார், சாயங்காலம் போறது குண்டு முறுக்குன்னு சொல்லி ஒன்று போடுவோம். கிழங்கு மாவும் கல்ல மாவும் போட்டு போடுவாங்க. போட்டா அது நல்லா உருண்டையா, அது ஒரு 3 சுத்து இப்படி மேல வரைக்கும் சுத்தி போடுவாங்க. அது நல்ல வியாபாரம் நடக்கும். இப்ப அது போடுறது இல்ல, அது ஒருத்தர் வேணாம் அப்படின்ட்டாங்க, அதனால அப்படியே அதை விட்டுட்டாரு. முந்தைய எல்லா முறுக்கும் போட்டுக்கிட்டோம், குண்டு முறுக்கு, ஓம்படி முறுக்கு, அரிசி முறுக்கு, இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த முறுக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்க மல்லித்தலை முறுக்கு, பூண்டு முறுக்கு, மிளகா பொட்டி போட்ட முறுக்கு, அந்த இதெல்லாம் இன்ன வரைக்கும் போட்டு
1: போடல. ஒருவேளை இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னா வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்குமோ?
0: இல்ல, போட்டு நம்ம ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, நம்ம போடுற வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சம் அது ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருந்தா என்ன
1: பண்ணுற, நம்ம கிளாஸ் ஆயிரும்
0: இல்லையா? கிளாஸ் ஆகிறாப்ல இருக்கும்.
1: அதனால முறுக்கு வியாபாரம் அப்படின்றது இல்ல, ஒரு தொழில். அந்த தொழில வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்து வேலை செஞ்சோம் அப்படின்னா கிடைக்கிற லாபம் நமக்கு போதும் அப்படின்ற வகையில ரொம்ப அழகா இணைந்து செயல்பட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றி மேடம்.
2: 50 ஆண்டுகளாக மணப்பாறை முறுக்கு போடுறதுல அனுபவம் வாய்ந்த எஸ் நாகராஜன் அவர்களின் அனுபவங்களை தான் உழைப்பவர் அரங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம கேட்டோம். இன்னமும் கூட மிதிவண்டியில வானொலி பெட்டியையும் கட்டிக்கிட்டு வியாபாரத்துக்கு போறாரு. உழைப்பிற்கு வயதில்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சுவையான முறுக்கினை தயார் செய்யும் அவருடைய உழைப்பும் வானொலியோடு அவருடைய அனுபவங்களும் நம் மனதில் நிறைந்திருக்க இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

நேர்களே, குட்டி ஆடுகளை வாங்கி குறுகிய காலம் வளர்த்து எடை கூட்டி விற்பனை செய்யறது பல விவசாயிகள் மேற்கொள்ளக்கூடிய லாபகரமான துணி தொழிலாக இருக்கு. கறிக்குட்டி வளர்ப்பின் சரியான முறைகளை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா ஆரோக்கியமான குட்டிகளாக வளர்த்து இறப்பு விகிதத்தை குறைச்சி தீவனம், தடுப்பூசி, நோய் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு முறைகளை திறம்பட செயல்படுத்த முடியும். குறைஞ்ச செலவில் அதிக உற்பத்தி திறன் லாபத்தை பெற்று கால்நடை வளர்ப்பை நிலையான வருமானம் தரக்கூடிய தொழிலாகவும் மாற்ற முடியும். கறிக்குட்டிகளை வாங்குறது தொடங்கி விற்கிறது வரைக்கும் தேவையான எல்லா தகவல்களையும் தாங்கி வரும் இன்னைக்கு இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சி. கறிக்குட்டி வளர்ப்பு குறித்து நம்மோடு தகவல்களை பகிர வராங்க சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி. சங்கர் அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் பிற்பகல் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:30 மணிக்கு துவங்கும்.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நமது நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு தரமான மருத்துவ சேவைகள் பொதுமக்கள்

மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை வரும் 23ஆம் தேதி வரை வழங்கலாம் என்று கூறினார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில், பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் இப்பணிகளை ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தனது விவரங்களை கைபேசியில் பதிவு செய்து தொடங்கி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டுப்பாட்டு அறையை திறந்து வைத்து அதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகளை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து இப்பகுதியில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் செயல்படும் தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டு அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். திருச்சி மாவட்டத்தில் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் மாவட்ட அளவிலான கலைப்போட்டிகள் வரும் 25ஆம் தேதி தெப்பக்குளம் பிஷப் ஹீபர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். குரலிசை, பரதநாட்டியம், ஓவியம், கிராமிய நடனம் ஆகிய போட்டிகள் இதில் இடம்பெறும். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் சுமித் நாகல் இத்தாலியின் ஃபெடரிகோவை தற்போது எதிர்கொண்டுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

இரவும் பகலும் இனியும் இனிய மாலை வேளையில் இதமான பாடல்களோடு பயனுள்ள தகவல்களோடும் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் ஆரவாரம். அரை மணி 3 நிமிடம் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

6:08 திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். இது ஆரவாரம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தும் உயர்த்தும் நோக்கத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாடு சங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த எழுத்தாளர்களினுடைய சிறந்த இலக்கிய படைப்புகள், 11 நபர்களது படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான படைப்புகளை வெளியிடுவதற்கான உதவித்தொகை வழங்கப்பட்டு வருது. இதில் ஆதி திராவிடர், பழங்குடியினர், மதம் மாறிய ஆதி திராவிடர் இனத்தைச் சேர்ந்த 9 எழுத்தாளர்கள் மற்றும் ஆதி திராவிட பழங்குடியினர் பிரச்சினைகள் பற்றி எழுதக்கூடிய ஆதி திராவிடர், ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத ஒரு எழுத்தாளர் மற்றும் பழங்குடியினர் பற்றி எழுதக்கூடிய ஆதி திராவிடர் பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அல்லாத எழுத்தாளர்கள் ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க. இது பற்றின விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தை பார்வையிடலாம். எழுத்தாளர்களுக்கான வயது வரம்பு எதுவும் இல்லை. கதை, கட்டுரை, கவிதை, வரலாறு மற்றும் புதினம் அப்படின்னு எந்த படைப்பாகவும் இருக்கலாம். 2025-26 ஆண்டுக்கு விண்ணப்பிக்க விரும்பக்கூடியவங்க முன்னரே சொன்ன அந்த இணையதள முகவரியை பார்வையிடலாம், அல்லது திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், ஆதி திராவிடர் நல இயக்குநரகத்தில் வேலை நாட்களில் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு 31 ஆகஸ்ட் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 தளத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டணிஞ்சிருக்கும் ஆரவாரம்.

0: இரவு உணவுக்கு தயாராயிட்டீங்களா? சாப்பிடறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாங்க.
1: பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஒரு சிலருக்கு அதிகமான அளவுல ரத்தப்போக்கு இருக்கு. இந்த மாதிரி உள்ளவங்க ரொம்ப அசதியாயி பலவீனமா இருப்பாங்க. அதிகமா ரத்தப்போக்கு இருக்கிறப்ப செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவோட இதழ்களை வெறுமன தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கிறப்ப உங்களோட ரத்தப்போக்கு குறையுங்க. வாழைப்பூ இருக்கு இல்லையா,

0: அதை வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா அதை அப்படியே சாறாக எடுத்து, அது ரொம்ப துவக்கும், அப்படியே குடிக்க முடியாது, அதனால் அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட நீங்கள் அந்த பூவை வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கலாம். ரொம்ப துவர்க்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக அதில் மிளகுத்தூள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லதொரு நிவாரணம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அசோக மரப்பட்டை பவுடர், இது வந்து நாட்டு மருந்து கடையில் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, பவுடராகவும் கொடுப்பாங்க, அந்த அசோக மரப்பட்டையாகவும் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு அப்படியே குடிக்கலாம். அந்த பவுடர் கிடச்சிதுன்னா அந்த பவுடரை தேனில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட ரத்தப்போக்கை குறைக்குங்க. இந்த மாதிரி சமயத்தில் மாதுளம் பழம் இருக்கு இல்லையா, அதோட ஓடையும் நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணி அதையும் தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா ரத்தப்போக்கோட அளவு வந்து கண்டிப்பாக குறையும், மிதமான அளவில் ரத்தப்போக்கு இருக்குங்க. இந்த மாதிரி அதிகமாக ரத்தம் போகிறதுனால இரும்பு சத்து குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும். இந்த இரும்பு சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ண முருங்கைக்கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 3-4 கண்டிப்பாக முருங்கைக்கீரை உங்கள் சாப்பாட்டில் இடம்பெறணும். அதே மாதிரி பேரிச்சம்பழமும் நிறையா எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை முதல் நாள் இரவே ஊற வச்சிடுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயத்தை அப்படியே நீங்கள் அரைச்சி மோரில் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைனா சும்மாவே கடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மோர் குடிச்சிக்கலாம். இந்த வெந்தயம் வந்து உங்களோட இரும்பு சத்து குறைபாடையும் நீக்கும், உதிரப்போக்கு அதிகமாக இருக்கு இல்லையா அதையும் நிறுத்தக்கூடிய தன்மை வந்து அதிக இருக்குங்க. இதனால முடி கொட்டுறதும் உங்களுக்கு மட்டுப்படும். கண்டிப்பாக வெந்தயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை உள்ளவங்களுக்கு முடி கொட்டுறது நிற்கும், முடியும் தழைத்து வளருங்க. நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை நிறையா நீங்கள் சாப்பிடலாம். தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய பப்பாளி, அன்னாசி, கரும்பு, இதெல்லாம் இந்த மாதிரி சமயங்களில் எடுத்துக்க வேண்டாங்க. ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக ஓய்வெடுங்க. அந்த மாதிரி சமயத்தில் அதிகமான வேலையை செய்யாமல் ரெஸ்ட் எடுத்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு விளக்கான சமயங்களில் 3 தனியாக உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல ஓய்வுங்கிறது கண்டிப்பா தேவை. அதனாலதான் அவங்க ரொம்ப நாள் ஆரோக்கியமா இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க.
1: மகளிர் நலனுக்கு ஏற்ற உணவுகளை குறித்து இன்னைக்கு எடுத்துரைச்சாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி. ரத்னம் அவர்கள்.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் ஆரவாரம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 6:24 ஆகுது. திருச்சிராப்பள்ளி சமயபுரம் SRV பள்ளி வளாகத்தில் நாளை வையத்தலைமைகள் கனவு மெய்ப்பட என்கின்ற இளையோருக்கான வளர்ச்சி நிகழ்வு நடக்க இருக்கு. அதில் நாளை காலை 10 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா, உணவு ஊக்கம் உறுதி உடல் நலம் அப்படிங்கிற தலைப்பில் மருத்துவர் கு சிவராமன் அவர்களும், மதியம் 2 மணிக்கு சூழலியல் தொழில்நுட்பம் குறித்து சூழலியல் எழுத்தாளர் நக்கீரன் அவர்களும் உரையாற்றவிருக்காங்க. மாலை நடைபெறக்கூடிய நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை இயக்குனர் திரு வீப ஜெயசீலன் அவர்கள் உரையாற்றவிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளையோருக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருக்கு. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க விரும்புகிறவர்கள் tnprivatejobs.tn.gov.in அப்படிங்கிற இணையதள முகவரியை பார்வையிட்டு பதிவு செய்து கொள்ளலாம். பாடல்களோடு பயனுள்ள தகவல்களையும் கேட்க இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். மத்தியிலே 936 கிலோஹெர்ட்ஸ் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது.

0: பெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31 தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் இம்மையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை கருவி இன்னைக்கு இது பொதுமக்களின் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல சில பகுதிகளில் இந்த கிரானிக் அல்சர்ஸ் வரும், நீண்ட நெடுங்காலமா இருக்கிற டயபிட்டிஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. வாரிகோஸ் வெயின்ஸ், கால ரத்த நாளங்கள் பெரிதளவுல இருந்ததுன்னா கால புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இந்த கருவி மூலமாக சிகிச்சை அளிக்கிறது கண்டிப்பாக அவங்க அந்த புண் எளிதில குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருவி நம்ம இன்னைக்கு மருத்துவ பயனாளிகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. அரசு துறையில தமிழ்நாட்டுல 3 இடத்துலதான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல கீழ்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில, ஓமந்தூரார் மருத்துவமனையில இருக்கு. விரைவில் சிவகாசி மருத்துவமனையிலையும் நம்ம இந்த ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் மிஷின் நம்ம ஆரம்பிக்க போறோம்.
0: ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த

0: தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நாகை மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ எம் ஷாஜகான் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட டி கே நம்பி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவா மையத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் இன்று திறந்து வைத்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தையொட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டு அவரது சிலைக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சுகபுத்ரா இன்று வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாகன சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்ஹி சுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

தேசத்தின் முதல் வானொலி, மாநிலத்தின் இரண்டாவது நிலையம், முத்தமிழ் வளர்ப்பதில் என்றும் முதலிடம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி வளர்ச்சிப் பாதையில் இந்தியா என்ற கருப்பொருளில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக பண்பாட்டு மையத்தில் புகழ்பெற்ற தென்னிந்திய ஓவிய கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தஞ்சாவூரில் ஒன்று கூடி இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருந்தனர். அந்த ஓவியங்களின் தொகுப்பு சிறப்பு கண்காட்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனைகள் கலைநயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம், வந்தே பாரத் ரயில் சேவை, டிஜிட்டல் இந்தியா திட்டம், யுபிஐ பண பரிவர்த்தனை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் ஓவியங்கள் வாயிலாக உயிரோட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதிய இந்தியாவின் உருவாக்கத்தை எடுத்துரைக்கும் இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர்.

0: தஞ்சாவூர் நகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாத திருவோண நட்சத்திர நாளை முன்னிட்டு ராமானுஜ தரிசன சபா, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஆகியவற்றின் சார்பில் 27 பெருமாள் கருட சேவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 92வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்திருந்த 44 நபர்களுக்கு அமைச்சர் வினோத் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டம் அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்து திட்ட பலன்கள் வழங்கப்படாதது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு முழக்கங்களுடன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை தமிழக வேளாண் துறை அமைச்சர் வினோத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மகளிருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை முற்றிலும் ஒழிப்போம் என முழக்கமிட்டபடி ஓடியது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த செய்தியை பொதுமக்களிடம் எடுத்து சென்றனர். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் துறை தஞ்சாவூர் துணை மண்டல அலுவலகம் சார்பில் நடப்பு ஆண்டு ஜூலை முதல் வாரம் அனுசரிக்கப்படும் தூய்மை இந்தியா வாரத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணியானது சீனிவாசபுரம் கிரிசாலையில் அமைந்துள்ள தேசிய புள்ளியியல் துறை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் தேசிய புள்ளியியல் துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொட்டுமாறு வலியுறுத்தினர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுதல் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை, நெல், வாழை, மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு நடப்பு 2026 ஆண்டு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள பொது காப்பீடு நிறுவனம் மற்றும் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பயிர் காப்பீடு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஜூலை 31 தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே ஜூலை 31 தேதிக்குள் காப்பீடு செய்து கடைசி நேரத்தில் பதிவு செய்வதில் ஏற்படும் பல்வேறு சிரமங்களை தவிர்க்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவு

0: சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது 23க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 818 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 138,000 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரபேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜு ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20 தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415 மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்

0: வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி ஆதித்யநாத் பட்டியலிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டாநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ணசுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹி சூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. நேரம் 7:25 நேயர்கள் இணைக்கலாம்.
2: உழவர் உலகம்
3: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி வள்ளல்மணியை வளர்த்து.
2: இன்றைய நிகழ்ச்சியில் கறிக்குட்டி வளர்ப்பு. சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆடுகள் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் வி. சங்கர் அவர்களுடன் நீர்முகம், மெல்லிசை அறிவிப்புகள் ஆகியன இடம்பெறும்.

0: நிகழ்ச்சியில் முதலில்
1: இங்கிட்டு வா, திரும்ப ஆளகட்ட விடுறானா பாரு.
2: என்ன முத்தக்கா, ஆடு இப்பதான் மேய்ச்சலுக்கு போகுதோ?
1: அதான் பாக்குறல, தெரியுதுல்ல. அப்புறம் என்ன ஒரு கேள்வி, நீயும் தானே ஆட்டை அவுத்து விட்டுட்டு இங்க எங்கிட்ட வந்து பேசிட்டு கிடக்குற?
2: ஆமா ஆமா, சும்மா உங்ககிட்ட வம்பளுக்கலான்னு இப்படி ஒரு எட்டு பார்த்தேன்.

0: உடனே என்னென்னமோ பேசுற.
1: ஆடி பிறந்துருச்சுன்னு ஆனந்தத்துல அப்படியே அக்காட்ட வந்துட்டியாக்கும்.
0: ஆமா ஆமா, கோயிலு கோயிலா அப்படியே போலாமேனு தான், வேற என்ன,
1: போய்தானே ஆகணும். பருவ கால சூழ்நிலை சரியில்லைல்ல, மழை எதிர்பார்க்கறப்ப பெய்ய மாட்டேங்குது.
0: நீ சொல்றது சரிதான்க்கா, பருவ சூழ்நிலை நல்லா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு மழையும் பெஞ்சிருக்கும், அந்த மேட்டாங்காட்டுல சோளம் துவர கடலை இதெல்லாம் போட்டிருக்கலாம். என்ன பண்றது, எல்லாம் தலைகீழா நடக்குதுக்கா.
1: இப்பெல்லாம் பூங்கொடி யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னேனு புயல் தான் முன்னாடி வருது, மழை பின்னாடி தானே வருது.
0: ஏக்கா மழைன்னதுதாக்கா எனக்கு நினப்புக்கு வருது.
1: அப்படி என்ன நினப்புக்கு வருது?
0: ஆமாக்கா, ஆட்டுக்கெல்லாம் இந்த குடற்புழு நிக்க மருந்து நீ குடுத்துட்டியா? பருவமழை பெய்யற காலம் தானே இனி, ஏதோ இந்த எல் நினவால மழை தள்ளி போகுது போல.
1: பூங்கொடி குடுக்காம இருப்பேனா? மழை தள்ளித்தானே போகுதுன்னு நீயே சொல்றல, மழை வந்த அப்புறம் தானே குடற்புழு நீக்க மருந்த குடுக்கணும். அப்ப குடுத்துக்கலாம்.
0: சரி சரி, ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: சொன்னா தானே தெரியும்.
0: நேத்துக்கு சந்தையில இருந்து நானும் 10 குட்டி புடிச்சிட்டு வந்தேன். அதுவும் அம்புட்டு செம்புளி குட்டியாக்கும்.
1: இரு பாக்குறேன். அந்த குட்டி தான் இதெல்லாமா? அதான் வெள்ளை வெள்ளையா தெரியுது.
0: ஆமாக்கா, பாத்தியா ஒவ்வொன்னும் 10 to 15 kilos தாண்டிருச்சு.
1: என்ன பேசுறவ நீ, இப்பதான் அரசாங்கம் மானிய திட்டம்லாம் அறிவிச்சு நடைமுறைப்படுத்தி வந்துட்டு இருக்கே, லோன கீனா போட்டு ஒரு 100 to 150 குட்டி வாங்கிட்டு வர வேண்டியதானே?
0: அப்படி எல்லாம் வாங்க கூடாதுக்கா. நானே இப்பதான் ஆடு வளர்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன்.
1: ஓ,
0: சிறுதுளி பெருவெள்ளம்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகரிக்கணும்.
1: பலே பலே, ஏதோ பெரிய அனுபவசாலி மாதிரி இல்ல பேசுற
0: அப்படிங்கற.
1: ஆமாங்கற.
0: சரி முத்தக்கா, நம்ம கோபாலகிருஷ்ணன் சார் இருக்காருல்ல?
1: ஆமா இருக்காரு.
0: அவங்க சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆடுகள் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி சங்கர் சார் கிட்ட பேசுறாங்க. கேள
1: பேசுறாங்க கேளுன்னு சொல்றிய பூங்கொடி, எங்க என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆளையே காணமே யாரையும்.
0: ஏக்கா நீ சரியான டியூப்லைட்டுங்கறத நிரூபிக்கிறக்கா.
1: இங்க பாரு பூங்கொடி, ஒரு நிமிஷம், ஆட்டை வேற அவுத்து விட்டுட்டேன். இன்னாரத்துக்கு எல்லாம் வேலிக்குள்ள போய் நுழைஞ்சிருக்கோம். அதை சரி பண்ணிட்டு வரேன் உன்னோட பஞ்சாயத்துக்கு.
0: ஏக்கா அதான் செல்லு கையில வச்சிருக்கில்ல, அதை போட்டு விட்டுட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே போயேன் ஆட்டு பின்னாடியே.
1: ஓ, நீ போன்ல பேசுறாருன்னு சொன்னியா?
0: நல்ல வேலை, இப்பயாச்சும் புரிஞ்சுச்சே உனக்கு.
2: உழவர் நண்பர்களுக்கு வணக்கம். வெற்றிகரமான பண்ணை நடத்துறதுக்கு வந்து சில தொழில்நுட்பங்கள் ரொம்ப அவசியமானது. அதுவும் நம்ம வந்து இப்ப ஒரு விஷயம் செய்யறோம்னா வணிக ரீதியா அதுல எப்படி வெற்றி பெறலான்றத பார்க்கும்பொழுது தான் இது நம்ம என்ன செய்யலான்றதுக்கான ஒரு ஐடியாவே நமக்கு கிடைக்குது, அதுக்கான யோசனையும் நமக்கு கிடைக்குது. ஆடு வளர்ப்புல கறிக்குட்டி மட்டும் வளர்க்கறதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. ஏன்னா சந்தை வந்து அப்படிதான் இருக்கு, குறிப்பிட்ட சமயத்துல பாத்தீங்கன்னா அதற்கான தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அது சார்ந்து புதிதாக இயங்க ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணைகள் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கறிக்குட்டி வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயம்லாம் செய்யலாம், எப்படி அந்த குட்டிகளை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும், அதுக்கு தடுப்பூசி ஏதாவது பிறந்தா போடணுமா, இல்ல அதுக்கு வயிற்று சுத்தம் பண்றதுக்கு அப்பப்ப நம்ம வந்து குடல் புழு நீக்கத்துக்கு ஏதாவது மாத்திரை கொடுக்கணுமா, எந்த வயசுல நம்ம வாங்கினா கரெக்டா இருக்கும், வாங்குற குட்டியை எந்த சமயத்துல நம்ம வித்தா சரியா இருக்கும், என்ன விலைக்கு விற்கலாம், சந்தையில போய் வாங்குறது சரியா இருக்குமா இல்ல தனிநபர்கிட்ட வாங்குறது சரியா இருக்குமா, இல்ல வேற என்னென்ன சிக்கல்கள்லாம் இடர்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்றதுக்காக மேச்சேரியில இருக்க ஆடு ஆராய்ச்சி நிலையத்தோட உதவி பேராசிரியர் டாக்டர் சங்கர் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்
2: கறிக்குட்டி ஆடு வளர்ப்பு அப்படிங்கறது வந்து நிறைய இடத்துல பண்ணையாளர்கள் பண்றாங்க சார், தேவைகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சந்தைக்கு ஏத்த மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க. பொதுவா நான் அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, முதல்ல கறிக்குட்டி மாதிரி தான் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா வெள்ளாடுகளா வளர்க்கறது நல்லதா இல்ல செம்மறி ஆடா வளர்க்கலாமா, ரெண்டுமே இந்த மாதிரி கறியாடு வளர்க்கறதுக்கு சரியா இருக்குமாங்க சார்?
3: அதாவது கறிக்குட்டி இறைச்சிக்காக வளர்க்குள்ள வெள்ளாடும் வளர்க்கலாம், செம்மறியாடுமே வளர்க்கலாங்க. வெள்ளாடு பொறுத்தவரை அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா செம்மறியாடு அளவு வளர்ச்சி வளராது. இப்போ செம்மறியாடு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6-7 kilos நம்ம வளர்க்குறத பொறுத்து வெயிட்டு உற்பத்தி ஆக வாய்ப்பு இருக்குது. வெள்ளாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 3 to 3.5-4 kilos வரை தான் வந்து உற்பத்தி ஆக வாய்ப்பு இருக்குது. தனியாடாக வளர்த்துனீங்க அப்படின்னா ஒரு ஆடு ரெண்டு ஆடு வச்சு வீட்டில் வளர்க்கக்குள்ள நல்லாவே வெயிட் வரும். ஆனால் பண்ணையமாக பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே வெயிட்டில் ஒரே இதில் வந்து ஆடுகள் வந்து கிடைக்காது. ஒரு ஆடு வந்து அதிக வெயிட்டாக இருக்கும், ஒரு ஆடு கம்மி வெயிட்டாக இருக்கும். செம்மறி ஆடு வந்து பண்ணை வளர்ப்பில் வளர்க்குறது மிக சுலபமானது. தீவனங்களை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம்னாவே போதும். வெள்ளா

0: மாடுகள் பொறுத்தவரை என்னன்னா, அதுக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை கழிச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால வெள்ளாடு பண்ணக்குள்ள கூடிய ஒரு அனுபவம் எடுத்துக்கிட்டு முதல்ல வந்து பண்ணக்குள்ள செம்மறியாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளாடு பண்ணால் ஒரு அனுபவம் கிடைக்கும். எடுத்தோடனே வெள்ளாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த பண்ணை ஆரம்பிக்குள்ள குறைந்த எண்ணிக்கையில், அதாவது 10 முதல் 20 வரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 50 100 போகணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்ல பார்த்துட்டு அதையே 50 100 ஓட்டு எடுத்த உடனே வந்து வாங்குறாங்க. அனுபவம் இல்லாமல் நம்ம வாங்கணும் அப்படின்னா வருமானத்தை தரும்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு அனுபவத்தை மட்டும்தான் தரும்.
1: நல்லா சொன்னீங்க சார். அதாவது யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்னு நிறைய வருது, பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அதே உண்மையான நம்புறோம்னா அது நமக்கு வந்து அனுபவத்தை தராது. நம்ம நேரில் வளர்க்கும் போது அது அனுபவமாக மாறிடும், வருமானத்தை தராமல் போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அனுபவம் கற்றுக்கிறது வேறங்க சார், வருமானம் வர்றது தான் ரொம்ப முக்கியம். அனுபவத்தை முதல்ல கற்றுக்கிறதுக்கு என்ன செய்யலாங்க சார்? முதலீடு போடாமே முதல்ல எங்கேயாவது போய் பார்க்கணும்னா எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கலாம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்? இப்ப நீங்க சொன்னீங்க செம்மறியாடு வந்து எந்த வகையில இது சிறப்பா இருக்கும், முதல்ல இந்த அனுபவத்தை எடுத்துக்கிறதுல செம்மறியாடு தான் நல்லது. நமக்கு வெள்ளாடை பொறுத்த வரைக்கும் சில நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சமாளிக்கிறது கஷ்டம். அதே மாதிரி பண்ணை முறையில வளர்க்கும் போது ஒரே நேரத்துல வெயிட்டோட வர்றது கஷ்டம் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க. அனுபவத்தை பெறுவதற்கு என்ன செய்யலாம்?
0: அனுபவத்தை பெற வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இந்த இறைச்சிக்கான ஆடு வளர்ப்பு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாச்சுன்னா கொரோனா நேரத்தில் புரதச்சத்தோட தேவையை வந்து மக்கள் அறிய ஆரம்பிக்கும்னா அதனால கறி அதிகமாக சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் தான் நிறைய பேர் வந்து இந்த தொழில் முனைவோராக இந்த தொழிலாக ஒரு வந்து ஆரம்பிச்சதுனாவே கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான். ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி சந்தையில் வாங்குறோமா இல்லை வியாபாரி மூலமாக வாங்குறோமா இல்லை விவசாயிகிட்டையும் நம்ம வாங்குறோமாங்கிறத முடிவு பண்ணோம். எடுத்து உடனே போய் வியாபாரிகிட்டையும் நம்ம விவசாயிகிட்ட டைரக்டாக வாங்கினா அவங்ககிட்ட வாங்க முடியாது, டைரக்டாக வந்து கொடுக்க வந்து கொஞ்சம் டைம் வாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து விவசாயியும் வியாபாரிகளுக்கு விற்று அந்த வியாபாரி மூலமாக தான் ஆடு வந்து சந்தைக்கோ இல்லை மற்ற விவசாயிகளுக்கோ போகுது. அதனால நம்ம வந்து இந்த பண்ணை எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் எங்கெங்க தீவனம் உற்பத்தி பண்ணுறாங்க, ஆடு எங்கெங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அனுபவத்தை வளர்க்குறதுக்காக ஒவ்வொரு சந்தை போனாலும் பரவாயில்ல, விவசாயிங்க இது மாதிரி வளர்க்குற இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரு மாதம் 2 மாதங்கள் வந்து நம்ம அலைஞ்சி நம்ம அந்த அனுபவத்தை எங்கெங்கே எதுன்னு ஒரு டேட்டா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தொழிலில் ஈடுபடுற ஒரு 20% அளவு அனுபவம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அனுபவம் வந்து எல்லா இடத்துக்கும் நம்ம போய் ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ணணும். எடுத்த உடனே 100 ஆடு வாங்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 ஆடு 30 ஆடு பண்ணணும். பெரும்பாலும் விவசாயிகளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பரன் வந்து எடுத்தோடனே வாங்கி செட்டு போட்டுறாங்க. முக்கியமாக ஒரு 10 லட்சரூபா 5 லட்சரூபா லோன் போட்டு வாங்குறாங்க அப்படின்னா அதில் 5 லட்சம் 6 லட்சம் செட்டுக்கே போட்டுறாங்க, மீதி ஆடுக்கு வந்து ஒரு 6 லட்சம் 7 லட்சம் போடுறாங்க, தீவனத்துக்கு ஒரு 3 லட்சம் போடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 லட்சரூபா உள்ள ஆடு வந்து நீ திரும்ப விற்கக்குள்ளே 10 லட்சம் 11 லட்சத்துக்கு தான் உங்களால் விற்க முடியும். அப்போ எல்லாமே போய் உங்களுக்கு வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 70,000 அவ்வளோதான் வரும், ஒன்று 1 லட்சம் அவ்வளோதான் மேக்ஸிமம் வரும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஷெட்டில் போடுற காசை வந்து அதிகமாக ஃபஸ்ட் எடுத்தோடனே போடக்கூடாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே பரன் போடாமல் தரையில் வளர்த்து ஒரு அனுபவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரன் எப்போ தேவையோ அப்போ வந்து பரன் போட்டால் பரவாயில்லையா இருக்கும். விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானியம் வந்து கவர்மெண்ட் மூலமாக வந்து 35% மானியம் கிடைக்குது, 50% மானியம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி மானியத்துக்காகவே லோன் போட்டு நம்ம வளர்க்கணும்னு நிறையா விவசாயிகள் வராங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு தானே நான் ஈஸியாக வளர்த்தலாம், 10 ஆடு எங்கள் அப்பா வளர்த்தாரு தாத்தா வளர்த்தாரு அப்படின்னாங்க. அந்த காலத்தில் ஆடு வளர்க்குறது வந்து ஈஸி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறாங்களோ இல்லையோ ஆடு வந்து ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊட்டு ஈஸியாக ட்ராவல் ஆகுது. அப்போ வந்து ட்ராவல் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நோய் பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நோய் மேலாண்மை பற்றி தெரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆடு வளர்ப்பு நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா நல்ல வருமானம் கூடிய தொழிலாக இருக்கும்.
1: கறிக்குட்டிக்காக நம்ம ஆடுகள் வளர்க்கும் போது முதல்ல நீங்கள் சொன்னது வந்து 2 விஷயம் செய்யக்கூடாது. ஒன்று வந்து பெரிய எண்ணிக்கையில் நம்ம உடனே வாங்கி வளர்க்க ஆரம்பிக்கக்கூடாது, குறிப்பிட்ட அளவில் ஒரு 20 ஆடு 15 ஆடு 20 ஆடு 25 ஆடு இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்றீங்க. ரெண்டாவது முதலீட்டை உடனே பெருசாக போட்டு பெரிய பரன் அமைக்கிறது அதெல்லாம் வேணாம், ஒரு சின்ன அளவுக்கு செடு போட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னீங்க. இது ரெண்டும் முக்கியமான ஒரு தகவலாக அவங்க வச்சுக்கலாம். அதை தாண்டி குட்டிகளை வாங்கும்போது என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும் சார்? ஏன்னா இப்போ பொதுவாக என்னென்னா பெரும்பாலும் அவங்க வேறு வழி இல்லை, நீங்கள் சொன்னப்பல இப்போ இந்த இடைத்தரகர்கள் இருக்காங்க இவங்க இருக்கிறாங்கன்னா சந்தைகளில் தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. குட்டிகளை வாங்கும்பொழுது எவ்வளோ கவனத்தோடு வாங்கணும், அது நீங்கள் சொன்னப்பல எண்ணிக்கை கம்மியாக இருக்கும்போது நம்ம ஓரளவுக்கு அதை சரியாக பண்ணிட முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த குட்டிகளை வாங்கும்போது என்னென்ன விஷயத்தில் கவனத்தில் வச்சுக்கணும் அவங்க?
0: மொதல் இப்போ தான் பண்ணையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா குட்டிகள் வாங்கக்குள்ள குறைஞ்சபட்ச இடம் வந்து 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற ஆடுகள் வந்து அது தன்னைத்தானே பார்த்துக்கும், தீனி எடுக்கிறதுலையும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் நிறையா பேர் வந்து செலவு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு 9 கிலோ 10 கிலோ அப்போ தான் பால் மறந்த குட்டியை வந்து எடுப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா டக்குன்னு தீவன முறையே நம்ம மாற்றக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஜீரண கோளாறோ இல்லை சளி நுரையீரல் தொற்று

0: தொற்றுவோ அதிகம் ஏற்பட வாய்ப்பு வந்து அதிகம். முக்கியமாக வந்து ஆடு இறப்பு வந்து ரெண்டே ரெண்டு தாங்க, நுரையீரல் தொற்றுகள் அதிகமாக வரும், இல்லை அப்படின்னா வயிறு தொற்றுகள் வந்து அதிகமாக வரும். இந்த ரெண்டு தொற்றுகள் தான் அதிகமாக வந்து ஆடுகள் இறக்க வாய்ப்பு உண்டு. இந்த ரெண்டு தொற்றுகள் வந்து 15 கிலோக்கும் இருக்கிற ஆடுகளுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மின்னு சொல்ல வரோம். அதனால் குறைஞ்சபட்சம் நம்ம வந்து 15 கிலோக்கு மேலே இருக்க குட்டியை வாங்குற மாதிரி நம்ம பண்ணணும். தீவனம் கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அதோட உடல் எடையில் ஃபஸ்ட்டு நம்ம தீவனம் கொடுக்கக்குள்ள ஒரு 3%, அதாவது ஒரு 10 கிலோ குட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு 300 கிராம் கொடுக்கணும். இதே 20 கிலோ குட்டி இருக்குன்னா வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது வந்து 600 கிராம் தீனியை வந்து எடுத்த ஒரு ஃபஸ்ட் நாளே வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கக்கூடாது. ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு 50-100 கிராம் கொடுத்துட்டு ஒரு 10 நாள் 12 நாள் ஆகல அந்த 600 கிராம் நம்ம வந்துடணும். வெயிட் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு அந்த தீவனமும் நல்லா சாப்பிட்டு பழகிடுச்சு அப்படியாருனா 3-3.5% நீங்கள் தீவனத்தை உயர்த்தணும். 3%-4% உயர்த்தணும். 4% உங்கள் ஆடு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் 4-5 கிலோ வந்து நார்மலாகவே வெயிட் கெயின் வந்து நல்லாவே வரும். அதனால் தீவனங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடுதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து உடல் எடை வந்து அதிகரிக்கும். நிறையா விவசாயிகள் வந்து தீவனம் செலவுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தீவனத்தை வந்து கம்மியாக போட பார்க்குறாங்க. அவ்வளோ கம்மியாக போடக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வரேன், ஒரு ஆட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 600 கிராம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 400 கிராம் தான் கொடுப்பீங்க. 10 நாளுக்கு 400 கிராம் கொடுக்குள்ள 4 கிலோ ஆயிரும். அந்த 4 கிலோவுக்கு அதோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/4 கிலோ வளரும். அதே 4 கிலோவை 8 நாள் கொடுத்தீங்கனாவே அதோட வளர்ச்சி வந்து 1 கிலோ வரும். அதே தீவனம் தான் 10 நாள் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு 3/4 கிலோ தான் வளர்ச்சி வரும். ஆனால் அதே தீவனத்தை 8 நாள் கொடுக்கக்குள்ள வளர்ச்சி இன்னும் கூடுதலாக இருக்கும். இது வந்து ஆரம்பத்திலே செய்யக்கூடாது. குட்டி வந்து உங்கள் தீவனத்துக்கு படிப்படியாக தயாராகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா வெயிட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்குள்ள 2.5%-3% வரை கொடுக்கணும் தீவனம். 3%-3.5%க்கு மாற்றணும், 3.5%-4%க்கு மாற்றிக்கணும். அப்புறம் படிப்படியாக தீவனத்தை உயர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ தீவன செலவு எவ்வளோ ஆகுங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ உடல் எடையை அதிகரிக்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 150-170 ரூபா வரை ஆகும். 1 கிலோ உடல் எடையை அதிகரிச்சிங்கன்னா மார்க்கெட் விலை பார்த்தீங்கன்னா 400 ரூபா உங்களுக்கு கூடும். அப்போ தீவனத்தோட உங்களுக்கு வந்து உற்பத்தி செலவோட விற்கிற வருமானம் அதிகமாக கிடைக்கும். அதனால் தீவனங்களை முடிஞ்ச அளவுக்கு அதோட பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று குட்டியை வந்து பிரிச்சிடணும், வாங்கினோன்னு பிரிச்சிடணும். உடல் எடைக்கு தகுந்த மாதிரி 12 கிலோ 13 கிலோ இருக்க குட்டியெல்லாம் ஒரு பேஜாகவும், 15-17 கிலோ இருக்கிற இதெல்லாம் ஒரு பேஜாகவும் பார்த்து பிரித்து வச்சுட்டு அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீவனங்களை வகுக்கணும். அப்படி கொடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு வந்து வளர்ச்சி அதிகமாகும். வளர்ச்சி அதிகமாக நல்லா வளர்கிற ஆடு மிக நல்லா வளர்கிற ஆடோட கூட சேர்த்து விட்டீங்கன்னா சின்னதாக இருக்கிற ஆடுங்க வந்து இன்னும் நல்லா வளர்ச்சி ஆகும். ஏன்னா தீவனம் நீங்கள் குரூப்பே பிடிக்காமல் போடக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா நல்லா வளர்ந்த ஆடுகள் வந்து அதிகமான தீவனத்தை சாப்பிட்றோம், வளர்ச்சி குறைந்த ஆடுகள் வந்து சத்து குறைந்த தவிடு தான் அதிகமாக சாப்பிடும். அப்போ வந்து என்ன பார்க்குதுன்னா உங்களுக்கு நல்ல தீவனங்கள் வந்து பெரிய ஆடுகள் சாப்பிட்டு அது சீக்கிரமாக வளர்ந்துடும், சின்ன ஆடுகள் வந்து தீவனத்தை சாப்பிடாம விட்டு இன்னும் வீக் ஆகும். அப்போ வந்து ஒட்டுக்கா வளர்க்குள்ள உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இந்த குரூப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே மாதிரி ஒரு குரூப்பில் வந்து 20-30 ஆடுக்குள்ளே தான் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். 50 ஆடு 100 ஆடு ஒரே குரூப்பாக போடக்கூடாது. ஒரே வெயிட்லேயும் 20-30 ஒரு பேட்ச் ஒரு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிவைடர் போட்டுட்டு அடுத்து 20-30 அப்படி பண்ணக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஆடு எவ்வளோ தீவனம் போடுறீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ண முடியும். 100 ஆடுக்கு போட்டிங்கன்னா அது பெருசு சின்னது இருக்கும், உங்களுக்கு எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த தொழிலில் பெரும்பாலான விவசாயிகள்கிட்ட பண்ணுற தப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தீவனம் போடுறங்கிறத ரெக்கார்டே பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதிகமாக கொடுக்குறாங்களா கம்மியாக கொடுக்குறாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி உடல் எடைக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணும், ரெக்கார்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆடு வந்ததுலேருந்து எவ்வளோ வெயிட் இருக்குன்னு ஒரு நம்ம வெய்மெண்ட் போட்டு ஒரு நோட்டை எடுத்துக்கணும், அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தீவனம் போடுறோம் அப்படின்னு இந்த 3-4 மாதங்கள் போடுறோம் அப்படிங்கிறது அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கணும். முடிச்சுட்டு இதெல்லாம் போட்டு எவ்வளோ தீவனம் செலவாயிருக்கு, இதில் லேபர் கூலி எவ்வளோ ஆயிருக்கு, இதெல்லாம் போட்டு ஆட்டுக்கு 1000 ரூபா வருமானம் வர மாதிரி இருந்தால் கூட இந்த தொழில் வந்து மிக சிறந்த தொழிலாக இருக்கும். இதில் வந்து முக்கியமான இது நோய் மேலாண்மை மட்டும் கற்றுக்கணும், ஆடுகளை இறக்காமல் பார்த்துக்கிட்டோமாவே போதும், இதில் வருமானம் வரும்.
1: அதாவது ரொம்ப முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது குட்டிகளாக வாங்கும் பொழுது நம்ம வந்து 15 கிலோவாவது குறைந்தபட்சம் அந்த குட்டி இருக்கணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். காசு கம்மியாக இருக்குன்றதுக்காக சின்ன குட்டிகளை வாங்கிட்டு அதை வளர்க்குறதுக்கு பின்னாடி சிரமப்படக்கூடாது, இழப்பு ஏற்படுறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் சொன்னப்போ இறப்பு ஏற்படலைனாலே நமக்கு பெரிய லாபம் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட மொதல் கவனம் எதில் இருக்குன்னா இறப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கணும். அப்போ அதுக்கு பெரிய குட்டியாக இருக்கணும். ரெண்டாவது குரூப்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம எவ்வளோ பெரிய பண்ணை வேணாலும் வச்சுருக்கலாம், ஆனால் அந்த பண்ணையை சரியான முறையில் மேலாண்மை பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான தகவல்களை சரியாக வச்சுக்கிறது. அதுக்கு முக்கியமானது குரூப்பிங்கு. அதிகபட்சம் 20 ஆடு வச்சுக்கலாம் ஒரு குரூப்புக்குள்ளே அப்படின்றீங்க. ஒரே இடையாக இருந்தாலும் சரி, இல்லை வெவ்வேறு இடையாக இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் 20 தாண்டக்கூடாது, அதுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க.
2: பூங்கொடி, ஏ பூங்கொடியோ, எங்கே தான் இருக்கேன்?

0: என் ஆடு இங்க இங்க பள்ளத்துல எல்லா வயல்ல நிக்குது. இங்க ஓட்டிட்டு வா, புல்லு நிறைய கிடக்கு.
1: வாரேக்கா, நீ அங்கேயே இரு. ஏ, எங்கடி ஓடுற? ஏ வில்லையா, இங்க வா. நெத்தையும் உன்னையும் காண ஓடிக்கிட்டேதான் இருக்கிறான் அவன். வா, அங்க நிறைய புல்லு இருக்குதான், நம்ம எல்லாரும் போலாம் வாங்க.
0: பூங்குடி வந்துட்டியா? நல்லா தான் ஆட்டுக்கிட்ட பேசியே கூட்டிட்டு வர. நான் கூட ஆடு வளர்ப்பு தானேன்னு ஏனோ தானோன்னு நினைச்சேன். ஆனா சேலம் மாவட்டத்துல இருக்க மேச்சேரி ஆடுகள் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் வி சங்கர் சார் சொன்ன பறவு தானே தெரியுது.
1: கேக்கா, வெள்ளாட்ட காட்டிலும் செம்மறி ஆட்டுக்குட்டிய வாங்கி வளர்த்தா பெரிய பராமரிப்பு கிடையாதான், நோய் தாக்கம் குறவான். அதுவும் முத முத குட்டி வாங்கும் போது குறைஞ்ச எண்ணிக்கையில தான் வாங்கணும். நீ பாட்டுக்கு காசு நிறைய கிடைக்குமேன்னு 100, 150 வாங்க கூடாது நீ சொன்ன மாதிரி. இது மட்டும் இல்ல, தீவனம் கொடுக்கணும், அதை பதிவு செய்யணும், இப்படின்னு நிறைய இருக்குது.
2: எம்புட்டு விவரம் சொல்றாரு, இதையெல்லாம் நாம கடைபிடிக்கிறோமா?
1: நீ உனைய கேள்வி கேட்டுக்க முத்தக்கா. அப்படியே அந்த ஆடு எங்கேயாவது போயிட போதுக்கா, பாத்துக்கா.
0: பூங்கொடி, என் ஆட்டு மேல உனக்கு ரொம்ப தான் கரிசனா.
1: ஏக்கா மறந்துட்டியே, என்னாடும் அங்கதான் மேயுது.
0: அட, ஆமால, அத மறந்து புட்டு நான் பாட்டுக்கு பேசுறேன். சரி, இந்த ஆடுங்களுக்கு தடுப்பூசி போடணும், நோய் தடுப்புக்கு என்ன பண்ணணும், தீவனம் எம்புட்டு வைக்கணும், இதெல்லாம்.
1: அட, இருக்கா, கேட்டுக்கிட்டு இருந்த மியூசிக் வர நின்னு போச்சு, ஏதாச்சும் பேசுறாங்களேன்னு கேப்போம்.
3: இதை தாண்டி பொதுவாக ஒரு பண்ணையில நம்ம வேற என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் சார்? இந்த மாதிரியான அடிப்படையான கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தீவனம் கிடைக்கிறதுலயா இருக்கட்டும், சில சமயம் அவங்களோட டிசைன்லயே சில தவறுகள் இருக்கும், தீவனம் கொடுக்கறதுலயோ தண்ணி கொடுக்கறதுலயோ இல்ல மித்த விஷயங்கள்லயோ சில தவறுகள் எல்லாம் இருக்கும். நீங்க நிறைய பண்ணைகள்ல பாத்திருப்பீங்க, அதுல பொதுவாக என்னென்ன தவறுகளை அவங்க தவிர்க்கலாம், அதையும் கொஞ்சம் சொல்லிருக்கேன்.
4: இதுல பொதுவா நம்ம தவிர்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா, பறனே நம்ம வச்சிருந்தா கூட குட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு முதல் 45 வந்து பாத்தீங்கன்னா கீழே வளர்க்குறது தான் மிக சிறந்தது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அது வெளியூர் குட்டிகள் பல்வேறு இடத்துலேருந்து வராங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆடுகள் வந்து வளர்க்கப்படுது. மேச்சேரி செம்மறி ஆடு வளர்க்கப்படுது, நெல்லூர் சுடுப்பி வளர்க்கப்படுது, அடிக்கறிஞ்சின்னு சொல்கிற பட்டணம் ஆடுகள் வளர்க்கப்படுது, இன்னும் அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மெட்ராஸ் ஷெட்டு அது வளர்க்கப்படுது. ஒவ்வொரு இன ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஆடுகள் வந்து வளர்க்கப்படுது. இப்போ என்னன்னா, வெவ்வேறு ஊர்லேருந்து வர்றதுனால காலசீல நிலைக்கு பழகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 30-40 ஆகும். ஆடுகளுக்கு வந்து உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி வேறு வகையான தீவனங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்க புது தீவனங்கள் வந்து கொடுக்கக்குள்ள அந்த தீவனத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 20-25 ஆகும். அப்போ அந்த நிலையில நீங்க பறனிலே ஏத்துனீங்க அப்படின்னா பறனோட ஸ்ட்ரெஸ், அதுல வரக்கூடிய ஒரு அழுத்தம், தீவனத்தினால் வரக்கூடிய அழுத்தம், அப்புறம் கூட்ட நெரிசலால் வரக்கூடிய அழுத்தம், இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும்னா உங்களோட ஆடுகளோட நோய் எதிர்ப்பு தன்மையை குறைச்சிடும், இம்யூனிட்டியை வந்து குறைச்சிடும். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால முதல் 45 வந்து நம்ம கீழே வளர்த்துட்டு அதுக்கப்புறம் பறனில் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை வந்து நல்லா இருக்கும், ஆடுகள் இறப்பு குறையாது. இந்த செம்மறி ஆடுகளுக்கு முக்கியமாக வரக்கூடிய நோய் வந்து துள்ளுமாறி நோய். அதனால இந்த ஆடுகள் வந்த உடனே ஒரு கால்நடை மருத்துவரை அணுகி போடணும். நிறையா விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்களே வந்து மருந்து வச்சுக்கிட்டு மெடிக்கலில் சொல்கிற மாதிரி ஊசி போட்டுட்ருக்காங்க. இதனால் என்ன தவறாகுதுன்னா, ஒரு மருந்து எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த கால்நடை மருத்துவருக்கு தான் கரெக்டாக தெரியும். அதனால வந்து நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி அவரே வந்து போட சொல்லுங்க. ஏன்னா இதில் பெரிய முதல் நீங்கள் வந்து 5-10 வரை போட்டிருக்கீங்க. இந்த முதலை வந்து கரெக்டாக கண்காணிக்க வந்து ஒரு கால்நடை மருத்துவம் படித்த ஒரு டாக்டரை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா பெரும்பாலும் இதில் நான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டருக்கே படிக்காமல் டாக்டர் டாக்டர்னு சொல்லி ஊருக்குள்ளே இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து ஆட்டு தொழிலில் ஈடுபடுத்த வேணாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஊசி போட்டு போயிடுவாங்க, டக்குன்னு வந்து இறப்பு அதிகமாக வந்துச்சுன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அதனால் முறையான பயிற்சி பெற்ற கால்நடை மருத்துவரை அணுகி புல்லு மாதிரி தடுப்பூசி வந்து போட்டுக்குங்க. கால சோதனைக்கு தகுந்த மாதிரி இந்த பிபிஆர் ஆட்கொல்லி நோய் தடுப்பூசி போட்டுக்கலாம். பெரும்பாலும் விவசாயிகள் பண்ணுற தப்பு வந்து எல்லாருமே என்ன பண்ணுறதுனா இந்த பிபிஆர் தடுப்பூசி இறக்குன்னு ஒன்றே வந்து போட்டுடுறாங்க. இப்போ சப்போஸ் ஆடுக்கு வந்து கழிச்சல் இருக்குது, ஏற்கனவே பிபிஆர் நோய் அதில் இருக்குது, வந்த உடனே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அந்த பிபிஆர் நோய் இன்னும் அதிகமாக வாய்ப்பு உள்ளது. அதனால் வந்த உடனே பிபிஆர் நோயான தடுப்பூசி போடக்கூடாது. பிபிஆர் நோய் வந்து எந்த காலத்தில் அதிகமாக வரும் அப்படின்னா குளிர்காலங்களிலும் மழைக்காலங்களிலும் மட்டும்தான் அதிகமாக வரும். அந்த டைமில் வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக போட்டுக்கணும். ஆடு இறங்கணுன்னே அன்னைக்கே போடுறது வந்து முற்றிலுமே தவறு. அது வந்து ஒரு 5-10 வரை கழிச்சு போட்டீங்க அப்படின்னா பிபிஆர் நோய் தடுப்பூசி மிக சிறந்தது. முக்கியமாக வரக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா வெய்ய காலங்களில் அம்மை நோய் வரும். அதனால வெய்ய காலங்களுக்கு முன்னாடி

0: வந்து அம்மை நோய் தடுப்பூசி நம்ம போட்டுருணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் இந்த மற்ற ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீலநாக்கு நோய்கள் வர வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி நீலநாக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற இடத்துல நம்ம நீலநாக்கு நோய் தடுப்பூசி போட்டுருணும். மழை காலங்களுக்கு முன்னாடி வந்து துள்ளுமாரி நோய் எல்லா செம்மறியாடுகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் துள்ளுமாரி நோய்க்கான தடுப்பூசிகள் எல்லா செம்மறியாடுகளுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இறைச்சிக்கான ஆடு வளர்க்குறக்குள்ளே கண்டிப்பாக போடணும். பிபிஆர் வந்து மழைக்கு மற்றும் குளிர்காலங்களில் வந்து கண்டிப்பாக போடணும். மற்ற நேரங்களில் தேவை ஏற்பட்டின் கால்நடை மருத்துவர் அணுகி போட்டுக்கலாம்.
1: சரிங்க சார். அதே மாதிரி இந்த நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள், சளி தொந்தரவு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளிர்காலத்திலேயோ இது மாதிரி மழை காலத்திலேயே வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாங்க சார் பணியாளர்?
0: அதாவது நம்ம ஒரு ஷெட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஷெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் வளர்த்துடணும். நம்ம எல்லாம் நம்ம இப்போ பேனல் ஷீட் வந்துருச்சு, நிறையா பொருட்கள் வந்துருச்சு. ஆனால் எந்த ஒரு பொருள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாகற மாதிரி தான் இருக்குது. குளிர்ச்சியாகிற மாதிரி பொருள் வந்து இல்லவே இல்லை. இப்போ கோழியில் பார்த்தீங்கன்னா இன்வரான்மெண்ட் கண்ட்ரோல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஒரே மாதிரி டெம்பரேச்சருக்குள்ளே உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம இடத்துல வந்து ஒரே மாதிரி டெம்பரேச்சர் வர வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக வந்து மரங்களை வந்து வளர்க்கணும். குளிர்ச்சி தரக்கூடிய மரங்கள்னா அதில் முக்கியமாக நான் சொல்கிறது வந்து புங்கன் மரம் வளர்க்கலாம், புளிய மரம் வளர்க்கலாம், ஆலமரம் இந்த மாதிரி செட்டு சுற்றி நம்ம வந்து வாகமரம், வேப்ப மரம் இதெல்லாமே வந்து வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டு சுற்றி முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து மரங்கள் வளர்க்குள்ள மரங்களோட மூலிகை குணங்கள்லாம் அந்த இலை மூலமாக உங்கள் ஆட்டுக்கு காற்று வரக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு 4 மாதங்களிலும் பண்ணையை வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டு கேப் விடணும். ஒவ்வொரு பண்ணைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப குட்டி உடனே வந்து விடக்கூடாது. 15 நாட்கள்லேருந்து 20 நாட்கள் வரை கேப் வந்து ஒவ்வொரு ஆடு நீங்கள் மாத்தக்குள்ளேயும் விடணும். அப்போ விட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் பண்ணையில் வந்து நோய் எதிர்ப்பு மேலாண்மையை வந்து நம்ம சீராக பண்ண முடியும்.
1: குறிப்பாக இதில் தீவனம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா நமக்கு சரியான நேரத்தில் ஒரு சரியான எடை வந்து அதில் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு கரெக்டான தீவன மேலாண்மை வந்து நம்மகிட்ட இருக்கணும். சரியான முறையில் அதை நம்ம அந்த ஆடுகளுக்கு கொடுக்கணும். இப்போ தீவன மேலாண்மையை பொறுத்திருக்கும் என்னென்ன விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும் சார்? ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம பரனில் வளர்க்கும் போது அதிகபட்சம் வந்து இதுக்கு நம்ம அடர் தீவனங்கள் தான் கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நம்ம என்ன மாதிரியான திட்டத்தை வச்சுக்கிறது சரியாக இருக்கும் சார்?
0: இப்போ நம்ம வந்துங்க சார் இனப்பெருக்கத்துக்காகவோ இல்லை மற்ற ஆடுகள் வளர்ப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம பாரம்பரியமாக பண்ணது வந்து மரத்தலைகள் இல்லை புல்கள் இல்லை தானிய வகைகள் பயிர்கள் இதெல்லாம் வந்து அதிகமாகவும் அடர்த்தியானது வந்து கம்மியாக ஒரு 100 கிராம் 150 கிராம் கொடுப்போம். அது பொறுமையாக வந்து வரும், அது குட்டி போடும், நல்லா இது பண்ணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்துல நம்ம 15 முதல் 20 கிலோ வர வெயிட் எடுக்கணும் அப்படின்னா இது மெயினாக வந்து அதிகமாக அடர்த்தியானங்கள் வந்து நம்ம போடணும். அதாவது இப்போ ஒரு நாளைக்கு நான் உடல் எடையில் இவ்வளோ கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி அந்த உடல் எடையில் அடர்த்தியானதோட அளவு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 50 முதல் 60% வரை இருக்கணும். அப்படி இருக்கக்குள்ள தான் வெயிட் கெயின் வந்து நல்லா வரும். அப்போ வந்து அடர்த்தியானங்களை அதிகமாகவும் மற்ற உலர்த்தியானங்கள் பொருட்களில் வந்து குறைவாகவும் வந்து இந்த வகையான ஆடுகள் கொடுக்கணும். எடுத்தோடனே அடர்த்தியானத்தை அதிகமாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வயிறு உப்பச்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் ஆடே வந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த ஆடுகளை வந்து நம்ம வெயிட்டு நல்லா ஒரு 10 to 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அடர்த்தியானதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக கொடுக்கக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராது. படிப்படியாக தான் அந்த அடர்த்தியான அளவு வந்து அதிகமாகணும். பொதுவாக வந்து அடர்த்தியானம் தனியாக வைக்கோலோ இல்லை புற்களை தனியாக கொடுக்கக்கூடாது. ரெண்டும் கலந்த கலவையாக பண்ணி ஒரே டைமில் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லது. குடற்புழு நீக்கம் வந்து நார்மலாக கால்நடைக்கு பார்த்தீங்கன்னா 2 முதல் 3 மாதங்களுக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படும். ஆனால் இந்த வகையான ஆடுகளுக்கு வந்து குறைந்தபட்சம் 45 நாட்களுக்கு to 50 நாளில் வந்து நீங்கள் ஒரு குடற்புழு நீக்கம் பண்ணீங்க அப்படின்னா 3 டைம் பண்ணுற மாதிரி வரும். அப்போ பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்பத்தி வந்து அதிகமாகும். ஏன்னா ஒட்டுண்ணியின் நண்பன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது செம்மறியாடு தான் சொல்ல முடியும். ஏன்னா எப்பயுமே செம்மறியாடில் ஒட்டுண்ணிகள் வந்து அதிகமாக இருக்கும். வெள்ளாடுகளை காட்டிலும் செம்மறியாடுகளில் ஒட்டுண்ணிகள் வந்து அக ஒட்டுண்ணி புற ஒட்டுணி எதுவுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஒட்டுண்ணியோட அளவை நம்ம குறைச்சினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆடோட வளர்ச்சி வந்து துரிதமாக சீக்கிரமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம அதுக்கு தேக மாதிரி கொடுக்கணும். கம்பல்சரியாக 45 நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆடுகளோட வளர்ச்சியை பொறுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பரவாயில்ல.
1: சரிங்க சார். இந்த ஒட்டுண்ணியை பொறுத்த வரைக்கும் பீரியாடிக்கலா செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் சார்?
0: ஒட்டுண்ணியை பொறுத்தவரை அதோட வாழ்க்கை சுழற்சி தான் முக்கியம். ஏன்னா ஒட்டுண்ணியோட வாழ்க்கை சுழற்சி எப்படின்னா, முட்டையிலேருந்து லார்வா வரும், லார்வாலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே பெரிய ஒட்டுண்ணியாக வளரும். இது ஒவ்வொரு ஒட்டுண்ணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அளவு இருக்கும்.

0: பத்து நாளில் வரும், ஒவ்வொரு ஒற்றுநிலைக்கும் இந்த இது மாறும். அப்போ வாழ்க்கை சுழற்சி முறையில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒட்டுண்ணியோட எண்ணிக்கையை வெகு அளவு குறைச்சிடலாம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒட்டுண்ணி குறைக்கிறதுக்கு ஒட்டுண்ணி கொல்லி மருந்து தான் வந்து நம்ம கொடுக்கணும். இதை கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆடுகளில் இருக்க ஒட்டுண்ணியை நீங்கள் குறைச்சிடலாம். ஆனால் வெளியே இருக்க அக ஒட்டுண்ணி, அதாவது ஷெட்டில் இருக்க ஒட்டுண்ணியை எப்படி வந்து குறைக்கணும் அப்படின்னா, ஷெட்டுக்கு வந்து நம்ம ஒரு மருந்து அடிக்கிறதோ இல்லை வந்து தீ தெளிப்பான் மூலமாக, அதாவது ஃப்ளேம் கன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கூட ஒரு தீப்பந்தம் மூலமாக தீப்பிடிக்காத இடத்துல தீப்பந்தத்தை காட்டுவது, ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் ஒரு இரண்டு நாட்கள் தொடர்ந்து காட்டுவதனால அந்த முட்டையோட அளவை குறைக்கலாம். அப்ப குறைக்கும் உள்ள பாத்தீங்கன்னா ஒட்டுணியோட எண்ணிக்கை வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும்.
1: நீ சொன்னப்பல விவசாயிகள் அவங்களுக்கான ஒரு சரியான முறையில வேளாண்மை உத்திகளை கடைபிடிச்சாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்பாக இருப்பது இந்த கறிக்குட்டி வளர்ப்பு. கறிக்குட்டி வளர்ப்பை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது வெள்ளாடு

0: இந்த கறிக்குட்டி வளர்ப்பு. கறிக்குட்டி வளர்ப்பை பொறுத்தவரைக்கும் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, செல்லாடு செம்மறியாடு ரெண்டும் சரியா இருந்தா கூட முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அனுபவத்தை தரக்கூடியது செம்மறியாடா தான் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் வெள்ளாடு சமாளிக்கிறதுல நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு வரலாம். ரெண்டாவது தீவனத்தை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு தீவன மேலாண்மை இருக்கணும். நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திட்டமிட்ட சரியான தடுப்பூசி மேலாண்மை வந்து இருக்கணும். அந்த குறிப்பாக மழைக்காலம் குளிர்காலம் வரும்போது பிபிஆருக்கு அவங்க மறக்காம ஊசி போடுறது ரொம்ப அவசியமானது. அது இல்லாமல் இந்த பேட்ச் மாதிரி நம்ம வச்சுக்கிறது, சரியான குரூப்பிங் செய்யறது, சரியான பதிவேடுகளை பராமரிக்கிறது, இதன் மூலமாக நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த கறிக்குட்டி வளர்ப்பு. குட்டிகளை வாங்கும்போது கவனத்தோடு நம்ம வாங்கணுன்றது ரொம்ப முக்கியமானது. இறப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி அப்படின்னா இந்த தொழில் தான். அதனால ரொம்ப முக்கியமானது யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக்கில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருதுன்றதை நம்பாமல் நேரடியாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசோட கால்நடை மருத்துவரையோ அணுகி இதை எப்படி செய்யணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பெற்று அவங்க இறங்கினாங்கன்னா இதில் வெற்றி உறுதி. இது சம்பந்தமாக வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவை அப்படின்னா எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாங்க சார்?
1: 7 0 1 0 7 7 15 21, அதாவது 70 10 77 15 21 இந்த எண்ணில் வந்து என்னை தொடர்பு கொள்ளும்.
0: நன்றிங்க சார்.
1: நன்றிங்க.
2: என்ன பண்றது, பொறப்பு அப்படி
3: ஒத்துக்கிட்டா சரி.
2: ஆனா ரொம்ப தெளிவா பேசினாரு கறிக்குட்டி வளர்ப்ப பத்தி.
3: சொல்றதெல்லாம் நல்லாதான் சொல்ற. இனிமேலு வெளியில இருந்து ஆட்டுக்குட்டிய வாங்கிட்டு வந்தீனா உடனே எல்லா ஆட்டோட சேர்த்து விடுவனியே?
2: மாட்டேன் பூங்கொடி, மாட்டேன். வெளியில இருந்து குட்டிய வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்து அப்புறம்தான் எல்லா ஆட்டுக்குடையும் சேர்த்து விடுவேன். பூங்கொடியே, ஆடு வளர்க்கும் போதும் வருமானம் வாங்கிக்கும் போதும் நல்லா தான் இருக்கு.
3: நல்லா தான் இருக்கும்,
2: ஆனா ஓடி பிடிக்கத்தான் முடியல.
3: உனக்கு தான் வயசாயிருச்சு, இனிமே அப்படித்தான் இருக்கும்.
2: சந்தடி சாக்குல எனக்கு வயசாயிடுச்சுன்னு எப்படியோ சொல்லிட்ட. சரி சரி, ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை பூங்குடி.
3: என்ன உண்மைக்கா?
2: உனக்கும் வயசாகும், இன்னும் ஒரு 2 வருஷம் தான்.
3: இது உனக்கு தேவையா இல்ல? இது உனக்கு தேவையா பூங்குடி?
2: தெரியுதுல, எல்லாருக்கும் ஒரு நாள் வயசு ஆகத்தான் செய்யும்.
3: ஆமா ஆமா, ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இம்பூட்டு பேச்சாக்கா.
2: சரி சரி பூங்கொடி, நீ ஏதோ எனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொன்ன, அதனால ஏதோ மன்னிச்சு விடுறேன். நம்ம முனைவர் வி சங்கர் சார் சொன்ன மாதிரிலாம் நம்ம ஆட்டு பண்ணையிலையும் கடைபிடிச்சாதான் 4 காசு கூடுதலா எடுக்க முடியும்.
3: இப்ப வாச்சு புரிஞ்சுச்சாக்கா உனக்கு? நான் ஏன் அதை கேளு இதை கேளுன்னு சொன்னேன்னு?
2: புரியுது பூங்கொடி, நம்ம தங்கச்சி நல்லதான் சொல்லும். இருந்தாலும்
3: இருந்தாலும்
4: நேயர்கள் இதுவரை கேட்டது கறிக்குட்டி வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்றவர் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆடுகள் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி சங்கர் அவர்கள். உடன் உரையாடியவர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
5: நிகழ்ச்சியில் இனி

0: மெல்லிசை கேட்டீர்கள். இனி அறிவிப்புகள்.
1: சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி வெண்பன்றி வளர்ப்பு குறித்த ஒரு நாள் பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய். பயிற்சியில் பங்கு பெறுபவர்களுக்கு பயிற்சி கையேடு சான்றிதழ் வழங்கப்படும். இப்பயிற்சியில் வெண்பன்றி இனங்கள் தேர்வு, குடியிருப்பு மற்றும் பண்ணை அமைப்பு, தீவன மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு, சுத்தம், வளர்ப்பு, சந்தைப்படுத்துதல் மேலாண்மை ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு 0427 என்ற சேலம் மாவட்ட முன்னிணைப்பு எண்ணோடு 24 10 408. என் மீண்டும் ஒருமுறை 0427 என்ற சேலம் மாவட்ட முன் இணைப்பு எண்ணோடு 24 10 408 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் அறிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நாள் வயதுடைய கிராம பிரியா வனராஜா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. ஒரு கோழி குஞ்சின் விலை 25 ரூபாய். குஞ்சுகள் வழங்கப்படும் தேதி வரும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியாகும். கோழி குஞ்சுகள் தேவைப்படுவோர் 0431 என்ற திருச்சிராப்பள்ளியின் முன்னிணைப்பு எண்ணோடு 23 31 715. என் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற திருச்சிராப்பள்ளியின் முன் இணைப்பு எண்ணோடு 23 31 715 என்ற எண்ணில் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
0: அறிவிப்புகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையை எளிதாக்கவும் அவர்களின் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை வழங்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பஞ்சாப் ஜலந்தரில் 5470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டி புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதன் ஒரு பகுதியாக அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். நீலகிரி, குன்னூர், கள்ளக்குறிச்சி, சின்னசேலம் ரயில் நிலையங்கள் இதில் அடங்கும். முன்னதாக நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் இன்று துவக்கி வைத்தார். வங்கி சேவைகள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒவ்வொரு தகுதியுள்ள குடிமகனுக்கும் சென்றடைவதை உறுதி செய்வதே மத்திய அரசின் நோக்கம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களின் கீழ் 3000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடனுதவிகளை 100,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள் உள்ளிட்டோர் முறையான வங்கி சேவைகளை பெறும் வகையில் இந்த முன்னெடுப்பு கொண்டு செல்லப்படுவதாக எடுத்துரைத்தார். பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி என்ற இலக்கை எட்ட பாதுகாப்பான பணியிடங்களை உறுதி செய்வதன் அவசியத்தை மத்திய மகளிர் நலன் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கவும் உள்ளடக்கிய தேசிய வளர்ச்சியை எட்டவும் பணியிடங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்துவது அடிப்படை தேவை என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் இதற்கான இணையவழி சுய கணக்கெடுப்பு பதிவு இன்று தொடங்கியது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிப்படையாக இந்த கணக்கெடுப்பில் உள்ள தகவல்கள் அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு தரமான மருத்துவ சேவை

0: சேவைகள் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், மருத்துவத்துறையின் முன்னெடுப்புகள் காரணமாக 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்கள் கூடுதலாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப் பொருள் ஒழிப்பில் அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் பொறியியல், பலவகை தொழில்நுட்பம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணாக்கருக்கு பிணையில்லா கல்விக்கடன், மாவட்ட அளவிலான கல்விக்கடன் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் வாயிலாக விரைவான சேவை வழங்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இதன் மூலம் பொருளாதார காரணங்களால் உயர்கல்வி பாதிக்கப்படாமல் மாணாக்கர் கல்வியை தொடரும் வாய்ப்பு உறுதி செய்யப்படுவதுடன் உயர்கல்வித்துறையில் மாணாக்கர் சேர்க்கையும் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பதற்காக நடைபெற்று வரும் பல்வேறு கட்ட ஆய்வுப் பணிகள் முடிவடைந்த பின் கப்பல் கட்டும் தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழா பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், அனைத்து அடிப்படை வசதிகளையும் பக்தர்களுக்கு வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் சாம்பா மிளகாய் மதிப்பு கூட்டும் ஆலை மற்றும் திருச்சுழி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கு நாளை திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று இவற்றை ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டில் மத்திய அரசின் குடிமைப்பணி முதல்நிலை தேர்வு மாணாக்கருக்கு ஊக்கத்தொகை வழங்குவதற்கான மதிப்பீட்டு தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாளை முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், தூத்துக்குடி, ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மேற்கொண்ட சோதனையின்போது கணக்கில் வராத பரிசுப் பொருட்களும் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி மணப்பாறை கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் முகாம் இன்று நடைபெற்றது. பல்வேறு துறைகளின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு சேவைகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆடி வெள்ளியையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆடி மாத பிறப்பையொட்டி பொதுமக்கள் தேங்காய் சுட்டு விநாயகருக்கு படைத்து கொண்டாடினர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் PV சிந்து சீனாவின் யூஃபி சென்னை நாளை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. இனி ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
2: Hello, I'm Mike Perkins of the BBC Sports Centre with the latest World Cup news. Officials in New York and New Jersey have issued an air quality health alert because of wildfire smoke. It comes just days before the World Cup final, with haze caused by Canadian wildfires blanketing the New York region. Residents have been urged to reduce outdoor exertion and stay indoors if possible. Spain spent Thursday training outdoors in New Jersey, while Argentina will begin training in New Jersey on Friday. USA defender Tim Ream thinks the success of the World Cup shows that one day Major League Soccer could overtake the Premier League as the biggest in the world. The MLS resumed this week, having been paused since the start of the tournament.
3: I think it has the potential. We continue to talk about the growth. There's so many things that can still be done to help the game grow, and young players' development, the league continuing to push its way into the upper echelons of sport in this country. But yeah, without a doubt, I think you look at the potential of the country and where we could take the sport. And listen, I'm not sitting here saying, oh, it'll happen in 10 years, it'll happen in 20 years, but it has the potential to get there.
2: World Cup winners' rings will be presented to the victorious team in the final. Argentina take on Spain on Sunday, with Donald Trump expected to attend. Winners' rings are a tradition in American sport. And a shirt worn by Brazil legend Pelé during the 1958 World Cup final has sold for $4.9 million at auction in New York. Diego Maradona's shirt, worn when he scored the Hand of God goal against England at the 1986 World Cup, remains the most expensive ever. That cost $9.5

0: $5 million 4 years ago. And for more World Cup news, go to bbc.com/football.
1: World Football Update from the BBC.
2: இதுவரை FIFA உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் குறித்த நிலவரம் ஒளிபரப்பாக கேட்டீர்கள்.

0: இசை பலருக்கு விருந்து, சிலருக்கு மருந்து. துன்பம் இயற்கையினாலும் அந்த துன்பத்தை போக்க இயற்கையே நமக்கு கொடுத்த பரிசு தான் இனிய இசை அப்படின்னு சொல்லலாம். இனிய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். 8 மணி 9 நிமிடம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைஞ்சிருக்கோம். 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இடைக்கால பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய விருப்பமாக பங்கேற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தொட்டு வரலாம்.
1: 043-1 என்ற திருச்சியோட முன் இணைப்பு என்னோட 240-102-1 இவங்க அறிமுகமான நேயர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேயர்களுக்காகவும் இந்த எண்கள் காத்துக்கிட்டே இருக்கு. தொட்டு வாங்க, நேரலையில எங்களோட பங்கு பெறுங்க.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டுட்ருக்கோம் இரவு இசை இனிமை.
1: அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: விவேகானந்தன் கும்பகோணம்மா.
1: கும்பகோணத்துல இருந்து பேசுறீங்க. நலமாமா?
2: நலமா இருக்கும். நீங்க எல்லாம் நலமா?
1: நலம்மா, நலம்மா.
2: ஆடி வெள்ளி வாழ்த்துகள்.
1: நன்றிமா, நன்றிமா.
2: தேங்க்யூமா.
1: உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
2: எனக்கு நாடோடி ஜெனரல் படத்துல இருந்து ஜானகி அம்மாவோட வாய்ஸ்ல இளையராஜா இணைந்து பாடிப்பாரு. இளையராஜாவே இயற்றி இசையமைத்து பாடின பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாடல் கொடுங்கம்மா.
1: உங்களுக்காகவே பாடல் ஒலிக்க காத்திருக்கேன்.
2: தேங்க்யூமா, தேங்க்யூ.
1: இணைந்திருங்கள் நேயர்களே. இரவு

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 8:20 கடந்து இரவு இசை இனிமையில் 80 மற்றும் 90களின் பொற்கால ராகங்களில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை தெரிவிக்கவும் எங்களோடு உரையாடவும் நமது தொலைபேசி எண்கள் காத்துக்கொண்டிருக்கிறது.
1: 4-3-1 முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். இதுவரைக்கும் பண்பலையில் பேசினதே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க 240-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வாங்க. 8:21 ஆயிடுச்சு. இப்போ இனிப்பில் யார் வராங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேரு?
2: கருமண்டபம் விமலா மேடம்.
0: விமலாமா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
2: ரெட்டைவால் குருவி படத்துல இருந்து கண்ணன் வந்து பாடிக்கின்றான், அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: உங்களுக்கான பாடல் ஒலிக்குதுமா.
2: நன்றிமா.
0: நன்றிமா.

0: நேரம் 8:45:45 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இரவு இசை இனிமையில்
1: இனிப்பில் வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: இரவு வணக்கத்துடன் மணப்பாறை கா சந்திரசேகர்.
1: சந்திரசேகரன் ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: ராணுவில் இருந்து சொன்னால் தானே புரியும்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாங்கய்யா. இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. நீங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் இப்ப எல்லோரும் கேட்டு ரசிப்போம்.

அழகின் முகத்தில் கோபம் எனது அதன் அதிகம்.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: எட்டு மணி 32 நிமிஷம். திருச்சி FM ரெயின்போ 102.1 மத்திய அலை

0: 1936 கிலோகட்சிலையும் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இடைக்கால கீதங்களை நேர்கள் அவங்களுடைய விருப்பமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னா சொல்லி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 246 101 240 101 அப்படிங்கிற எண்களை தொட்டு வரலாம். இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சங்கீதா பேசுறேன் மேம்.
1: சங்கீதாமா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா?
2: மணப்பாறை வட்டம் கண்ணுடையான்பட்டி கிராமம் மேம்.
1: கண்ணுடையான்பட்டியில இருந்து பேசுறீங்க. உங்களுக்கு என்ன பாடல்மா வேணும்?
2: ஆடியில செய்தி சொல்லி அந்த பாட்டு, விஜயகாந்த் பாட்டு வேணும்.
1: சரிங்கம்மா, இனிப்புல.
2: ஆ சரி,
1: இனிப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
2: ஆ தேங்க்யூ மேம்.
1: நீங்க கேட்ட பாடல் இதோ ஒலிக்குதுமா.

0: காலத்தின் சுவடுகளில் பதிந்த கவிதைகள், மனதின் ஆழத்தில் உறங்கும் இனிய நினைவுகள். 60 மற்றும் 70களில் அந்த பொற்கால ராகங்களை மீண்டும் ஒருமுறை ரசிக்க தயாரா? இன்று இரவு 10 மணிக்கு உங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒலிக்கவிருக்கிறது ஞாபகம் வருதே. அந்த காலத்தின் இனிமையான பாடல்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்ப கேட்டு ரசிக்க நீங்கள் எங்களுடன் நேரலையில் பங்குபெற சுழி 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றும் ஒரு எண்ணான 246-102-1 இந்த எண்ணோடு தொட்டு 10 மணிக்கு மறவாமல் கேளுங்கள். ஞாபகம் வருதே.
1: இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் பணியை விரும்பி கேட்ட அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 8:39 கடந்து இது இரவு இசை இனிமை.
1: இப்ப இனிப்புல வரக்கூடிய நேர் யார் அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருமணமிட்டிருந்து அம்சொல்லி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: சிந்து நதி பூல இருந்து மத்தாலம் கொட்டுது மனசு சார்.
1: கண்டிப்பாக கொடுத்துடலாம். இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வந்து பெண் தோழிகள் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற என்னை தொட்டு வரலாம். அதனுடைய முன்னிணைப்பினோட 246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். அறிமுக நேரா இது வரைக்கும் பேசலை அப்படின்னு சொல்கிறவங்க
0: 240-102-1 இந்த எண்ணையும் தொட்டு வரலாம். இப்போ நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கவே இருக்குது.

0: இரவு நேரத்தை இன்னும் இனிமையாக்கிட்டு இருக்கு இரவு இசை இனிமை. நேர்கள் 80-90 காலகட்டங்களில் வெளியான திரைப்படங்கள்லேருந்து அவங்க விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. 8:44 இப்போ இணைப்பில் யார் வராங்க அப்படின்னு கேட்டுடலாம்.
1: வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்பட்டம் நல்லூர்லேருந்து வீரமணி பேசுகிறேன் மேம்.
1: வீரமணி அம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
2: எனக்கு நீ வருவாயா படத்துலேருந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்க, அந்த பாட்டு வேணும் மேம்.
1: அருமையான பாடல்மா, பாடல் கேட்டலாம். நன்றிமா இணைப்பில் வந்ததற்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு இசை இனிமை.

0: உங்கள் திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை தருவது வானலைகளில் என்றும் வாலி.
1: மூத்த கவிஞர் முத்துலிங்கம் பதிவு செய்திருந்தார் ஒரு செய்தியை. என்ன சொல்லியிருந்தார் என்றால், பாபநாசம் சிவனுக்கும் ஆத்மநாதனுக்கும் பிறகு சங்கீதம் தெரிந்த ஒரே பாடலாசிரியர் வாலிதான் என்று பதிவு செய்திருந்தார். அதுதான், எல்லோருக்கும் இசைக்கு மெட்டுக்கு எழுதக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆனால் வாலி ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்ததால் அவரை சுற்றி நடந்த சங்கீத கச்சேரியின் மூலம் அவர் நிரம்ப தெரிந்து கொண்டார் என்று அவரே பதிவு செய்திருக்கிறார்.
0: கவிஞர் வாலி அவர்களின் நினைவு நாளி, கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் பகிர்வுகள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை இரவு 8 மணிக்கு வானலைகளில் என்றும் வாலி.
2: என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி

0: 8:50 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இது இரவு இசை இனிமை இனிமையான 80-90களில் உள்ள பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு நேயர் இணைப்புல காத்திருக்காங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் குறிவு கொண்டாட்டி என்ன ஆர்வம்
1: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
2: சார்? படம் மந்திர புன்னகை, அதுல ஜானகி பாடின மந்திர புன்னகையோ அந்த பாட்டு சார்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு நேயர் என்ன பாட்டு கேட்க போறாங்கன்னு கேட்டு
1: தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: நான் திருச்சி செல்வன்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
1: சரவணன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: தைப்பொங்கல் படத்துல இருந்து பணிவிலும் நிலவில் பாட்டு.
1: இது உங்களுக்கான பாடல் ஒலிக்க காத்து இருக்குது ஐயா.
0: நன்றிங்கய்யா இணைப்பில் வந்ததுக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

0: India announced its 20-member squad for the FIH Women's Hockey World Cup 2026 today. Midfielder Salima Tete will lead the Indian side at the prestigious tournament to be held in Belgium and the Netherlands from August 15 to 30th. Goalkeepers Savita and Bichu Devi Karibam have retained their places in the squad. India have been drawn in Pool D alongside China, England and South Africa. The team will begin its campaign against China on August 16 at the Wagenaar Hockey Stadium in Amstelveen before taking on South Africa on August 18 and England on August 20. In badminton, two-time Olympic medalist PV Sindhu has advanced to the semifinals of the Japan Open 2026. Sindhu progressed after Japan's former world champion Nozomi Okuhara withdrew from the women's singles quarterfinal, giving the Indian shuttler a walkover. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches development projects worth around 25,000 crore rupees from Haryana, Punjab and Chandigarh. Flags off India's first hydrogen-powered train from Jind. Prime Minister said Centre is committed to ease of living and new opportunities for every citizen with the spirit of Nagarik Deva Bhava. Government convenes all-party meeting on Sunday ahead of the monsoon session of Parliament. President Draupadi Murmu to embark on three-nation visit to Moldova, North Macedonia and Romania from Sunday. Legendary West Indian cricketer Gary Sobers passes away. And Indian team announced for FIH Women's Hockey World Cup to be held in Belgium and Netherlands next month. Salima Tete named the captain. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லையப்பர் அவர்களுடனான நேர்காணலின் மூன்றாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
4: டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பத்தியான உங்களுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்கு. உலக அளவுல என்ன மாதிரி இருக்கு, சென்னையில எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது கூட நீங்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா பண்ணிருந்தீங்க. டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், நம்ம கால் அகற்றிடுவாங்களோ, அதிகமாக போகும் போது ஏதாவது பிரச்சனை வந்துருப்போம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா டாக்டர்? அவங்களுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தியான ஒரு ஸ்கோப், அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
5: பயமே வேண்டாம், அதாவது ரொம்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு நூல் எழுதாங்க. சில பேர் டோட்டலா அவேர்னஸே இல்லாம இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு எப்ப வந்தாலும் காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதே தெரியாம செருப்பு இல்லாம கண்ட கண்ட இடத்துலயும் நடந்துட்டு கல் மணல் எல்லாம் குத்திட்டு நான் ட்ரெக்கிங் போனேன், வாக்கிங் போனேன் அப்படி எதெல்லாமோ சொல்லிட்டு புண்ணோட வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்க இதே இப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதா இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு எண்டு இப்படி இருக்காங்க, இன்னொரு ரெண்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டர், ஓவர் ப்ரொடெக்டர், ஹைப்பர் ப்ரொடெக்டர், ஐயோ அங்க பண்ணா புண்ணு வந்துடும், இங்க வந்தா இது வந்துடும் அப்படி சொல்லி. ரெண்டுமே தேவையில்லை, நார்மலான ஆக்டிவிட்டிஸ் வச்சுட்டு நம்ம ரெகுலரா நம்ம ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாலே சரியா போகும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், எப்படி ஹார்ட் காம்ப்ளிகேட் ஆகலாமோ, எப்படி கிட்னி வரலாமோ, எப்படி கண் பாதிக்கப்படலாமோ, அது மாதிரி காலும் பாதிக்கப்படலாம். அதனால அவங்கள காலை என்னைக்கும் சுத்தமா வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் கூட காலை கழுவுறதே இல்லை. என்ன சொல்றாங்க, தண்ணி படக்கூடாது, எங்க பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல சொன்னாங்க, எடுத்த வீட்டுல சொன்னாங்க, நாங்க எவ்வளவு தூரம் சொன்னாலும் தண்ணீர் வச்சு சுத்தமா கழுவுங்க, அழுக்கு தண்ணி தான் படக்கூடாது, நல்ல தண்ணி வச்சு சோப் போட்டு நல்லா கழுவுங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே தண்ணீர் விட்டு கழுவுறதுதான் புண்ணு ஆறதுக்குரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சு விடுறோம். அந்த மாதிரிலாம் அவேர்னஸோட இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகர் லெவலை என்னைக்கும் கண்ட்ரோலா வச்சுக்கணும், அது ஒரு டயபெட்டிக் டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கணும். டெய்லி மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ் சொல்றாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கணும். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் மாதிரி நானும் ஒரு நியூஸ் படிச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு டோஸ் இன்சுலின் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரனால நிறைய வந்து டயபெட்டிக் மக்களுக்கான இனிப்பான செய்தி அப்படின்னு அதை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படி சொல்லி இப்ப டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ரிவர்ஸே ஆகாத ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிசிஷியன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால பயம் எதுக்குமே தேவையில்லை.
4: இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டு போகணும் கூட எனக்கு

0: தோணுது. இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்து உண்மையிலேயே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுதா?
1: படுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுது.
0: இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதனால
1: நிறைய பேஷண்ட் ஒபீசிட்டி உள்ளவங்க பாதி பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டை தான் இருப்பாங்க. நாங்கள் லைபோசக்ஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பாதி பேஷண்ட் டயபெட்டிக்ஸாக தான் இருப்பாங்க. டயபெட்டிக் ஃபுட்ல உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறல எல்லா பேஷண்ட்டுமே டயபெட்டிக்ஸ் எல்லாருக்கும் பண்ணத்தான் செய்யும்.
0: ஒரு காலை முழுமையாக அகற்றதுக்கு அப்புறம் கூட அது பண்ண முடியுமா டாக்டர்? அந்த மாதிரி
1: அது காலை முழுமையாக அகற்றதுக்கு அப்புறம் அப்படிங்கிற வேர்டை நீங்க பயன்படுத்தக்கூடாது. காலை முழு அகற்ற விடக்கூடாது. சேவ் லிம்ஸ் பிரிவென்ட் ஆம்புடேஷன், இதுதான் எங்களுடைய மோட்டோவை. நம்ம ஒன்னு அவேர்னஸோட இருக்கணும், ஒன்னு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏர்லியரா போகணும். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த ஒரு 10 வருடங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, வேற நான் ரிட்டையர்ட் ஆகி இப்ப பண்ற எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு கூட 1 or 2 ஃபிங்கர்ஸ் கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா சேவ் லிம், அதுதான் இப்போ எல்லா பிளாஸ்டிக்ஸ் மோட்டோவுமே அதுதான். ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம வந்து பார்த்தலாம், கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
0: இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி இன்னொரு கவனம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், கைனக்ல இருக்கக்கூடியவர்கள். அந்த சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அல்லது அதற்கான ஒரு தேவை வருகிறது என்றால் அதற்கான சிகிச்சை முறைகள்
1: உண்டு. சமீபத்தில் கூட ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்டோட பைக்ல போறப்போ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ தைல பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்கின் லாஸ் இருந்தது. இன்னொரு தைலேருந்து எடுத்து கிராஃப்ட் போட வேண்டியிருந்தது. அவங்க 5 months ஓல்டு பிரெக்னண்டா இருந்தாங்க. அது நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டீஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, அனஸ்தட்டிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மைல் ரிஸ்க் இருக்கத்தான் செய்து, சேஃபான ட்ரக்ஸ், குழந்தையோ அம்மாவோ பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க அந்த சர்ஜரியில இருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அம்மாக்கள் தானே, அவங்க பிரெக்னன்ட் மதர்ஸ் ஆல்சோ மதர்ஸ், அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்க, தண்ணி கொட்டிக்கிடுறாங்க, காலில் பட்டுது, பாதத்தில் பட்டுது, குழம்பு சாம்பார் கொட்டிடுது, அப்போ எல்லாம் பாதம் எல்லாம் இதாகி வர்றாங்க, கால்ஸோட வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறோம், கொஞ்சம் ரிஸ்கை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம பண்றோம், சக்சஸ் ஆகத்தான் செய்யுது.
0: இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய விகிதம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
1: அவேர்னஸ் நிறைய ஆனதுனால விகிதமும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது.
0: மற்ற நாடுகள்ல இப்ப நீங்க பல நாடுகள் பயணப்பட்டிருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் ஏதாவது இருக்கா? ஒன்னு. ரெண்டாவது, வேர்ல்டுலயே வந்து சென்னை குறிப்பா தமிழ்நாடு, அதே போல இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கு, அது குறிப்பாக மெடிக்கல் டூரிசம் அதிகமாக இருக்கு. அதுலயும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹப்பாவே இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
1: பிளாஸ்டிக் சர்ஜரி பிறந்த இடம் இந்தியா, அதை மறந்துடவே கூடாது. அந்த காலத்துல சுஸ்ரத் மகாராஜ் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியவே வந்து உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினாங்க. அந்த காலத்துல வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஆன்டி சோசியல் ஆக்ட் பண்ணுங்க, மூக்கை வந்து எடுத்து விட்டுருவாங்க. சுஸ்ருதா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றியிலிருந்து சதை எடுத்து அந்த மூக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் பண்ணாத சர்ஜரியில் அந்த காலத்துல அவ்வளவு சர்ஜரி பண்ணிருக்காரு. அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்பிள்லாம் நம்மகிட்ட வந்து ஆளும் போது இந்த கலைகளை, அவர் எழுதின புக்கு இருக்கு சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற அவர் எழுதின புக்கு, அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துட்டு போய் தான் மற்ற ஊர்கள் எல்லாம் கலைகள் ஆரம்பமானது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஊர்ல இருந்து தான் வெளியூருக்கு போயிருக்குது, மக்களுக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. சென்னையில வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நல்ல முறையில டெவலப் ஆயிருக்கு, எல்லாம் 60s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாவே எல்லாம் செயல்பட்டு இருந்தோம்,
0: அதனாலதான் இது ஒரு ஹப்பா
1: வந்து மாறிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா வகையிலுமே நல்லா டெவலப் ஆகி, அழகு சிகிச்சையிலிருந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலிருந்து எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள், நீங்கள் காஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மினிமம்.
0: அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? இப்போ சாதாரண ஒரு ஆவரேஜ் அல்லது மிடில் இன்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண, இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அன்னப்பிளவு ஏற்பட்டிருக்க குழந்தைக்கு அப்படின்னா பண்ணணும், அவருக்கு தேவை இருக்கு, அத்தியாவசியமாக இருக்கிறது என்றால் அவங்க இதை செய்ய முடியுமா? அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன?
1: எல்லா சர்ஜரியுமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக எல்லாருக்கும் பண்ணித்தர்றாங்க, நம்பர் 1 பாயிண்ட், அதுல மாற்றமே கிடையாது. பட் இருந்தாலும் சில பேர் சில தனியார் மருத்துவமனையில போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறப்போ, தனியார் மருத்துவமனையும் எங்க போனாலும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல சர்ஜரி பண்ணிக்கலாம், பணம் இல்ல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சர்ஜரி இல்லைன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களால எவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும் அது இந்த ஸ்டேஜ்ல இருக்குது. இப்ப நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போறாங்க, நிறைய இருக்கிறாங்க, சர்ச்சா

0: சாதாரண ஒரு 10 பெட்டட் ஹாஸ்பிட்டல் கூட இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் தான் பண்ணணும், 1000 பெட்டட் அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட பண்றாங்க. பணத்துக்காக யாருக்கும் இன்னைக்கு ஆபரேஷன் இல்ல அப்படிங்கறது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க ஏத்துக்கலாம்.
1: இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கறதே வந்து ஒரு மல்டிபிள் டேலண்டா உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா துறை விற்பனர்களையும் உள்ள கொண்டு வர, நீங்க குறிப்பிட்டீங்க ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறையை சார்ந்தக்கூடிய மருத்துவரை கூப்பிடணும். கர்ப்பிணி பெண்ணுனா அது சார்ந்திருக்கூடிய துறை சார்ந்த மருத்துவரை கூப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கு பிறகாக பக்க விளைவுகள் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டாக்டர். பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா?
0: பக்க விளைவுகள் வந்து இப்ப ஒரு ஸ்கின் கிராப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொடையில இருந்து தோல் எடுத்து ஒரு கையில உள்ள ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த தொடையில ஒரு புண்ணு வந்துரு இல்லையா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு சின்ன விளைவு. இது வந்து கிராப்ட்ல வந்து அது ஆறிடும்னாலும் கொஞ்சம் தழும்பு அங்க கொஞ்சம் சின்ன தழும்பு வரும். பிளாப் பிளாப்னா கொஞ்சம் பெரிய சதையோட எடுத்து கொண்டுட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது அங்க கொஞ்சம் வந்து அதனுடைய டிஃபிஷியன்சி குறையும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நரம்பு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டோனர் நரம்பு எடுக்கிறோம்னா அங்க கொஞ்சம் சென்சேஷன் குறையும், கம்மியா இருக்கும். பட் இது மாதிரியான பக்க விளைவுகள்
1: இது இப்ப எல்லாருக்கும் காமனா அப்படி நீங்க சொல்லிட முடியுமா, இல்ல வந்து அது பிரச்சனை உள்ளவர்களுக்கு தனியா இருக்கும்? இப்ப டயபெட்டிக் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அப்படிதான் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: பொதுவா வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க பிளட் சுகரையும் நார்மலா மெயின்டைன் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அவங்க என்னடா நம்ம ஒரு புண்ணோட வந்தோமே டாக்டர் இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் சதை எடுத்து வச்சிருக்கிறாரு அப்பெல்லாம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க கிளைசமிக் கண்ட்ரோல் ஒழுங்கா இருக்கிறது இல்ல. டயபெட்டாலஜிஸ் பாத்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம் வூண்ட் ஹீலிங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான். அல்லது நம்ம கிராஃப்ட் எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நம்ம கிராஃப்ட் போட்டாலும் சூரிய வெளிச்சத்துல அதுல எல்லாம் அது படும்போது அதுல கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும், அப்படி நார்மல் ஸ்கின்ன விட வரும். ஈஸியா பிரேக் டவுன் ஆயிரும், அது கொஞ்சம் திருப்பி ஒர்க் அப் ஒன்னா வரும். ஒர்க் அப் பண்ணிட்டாலும் கூட நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரும். நான் கண்ட்ராக்சர் பத்தி ஏற்கனவே சொன்னேன், சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா ரெக்கரன்ஸ் திருப்பி வரும். இதுதான் பக்க விளைவுகள், மத்தபடி ஒண்ணு இல்ல.
1: ரெக்கவரி டைம் ஏதாவது ஒண்ணு இருக்கா இந்த மாதிரி? நம்ம
0: நம்ம என்ன சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கறத பார்த்து ரெக்கவரி டைம் மினிமம் ஒரு 4-5 டேஸ்ல இருந்து 2-3 மந்த்ஸ் அதுக்கு ரெக்கவரி டைம்.
1: அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து
0: ஆமா அதெல்லாம் நம்ம முதலேயே பேஷண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடும். செஷன்ஸ் வச்சு எல்லாத்துக்கும் செஷன்ஸ் வச்சு இப்ப எல்லாம் நாங்க எல்லாம் என்ன பண்றது, ப்ரீவியஸா சர்ஜரி பண்ணிட்டு போனாங்களே அவங்க ஒரு வாலண்டியரா, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்கள வச்சு அந்த சர்ஜரி திருப்பி யாருக்கு தேவையோ அவங்க கூட நாங்க வந்து பேச சொல்லுவோம். சோ அவங்க எங்க கூட பேசுறத கூட சில பேர் நினைப்பாங்க டாக்டர் எல்லாம் பாசிட்டிவா தான் பேசுவாங்க. சோ பேஷண்ட் டு பேஷண்ட் பேசுறப்ப ஈஸியா பேசிக்கிறாங்க, பேசுறதுக்கு அவசியமே இல்ல. எல்லா பேஷண்ட்மே அவங்கவுங்க சொந்தமா பிளாக் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதுல இப்ப அவங்களே படிச்சுட்டு வராங்க. சிட்டியை பொறுத்த மட்டும் எஜுகேட்டட் மாஸ பொறுத்த மட்டும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கறது இப்ப பிகேம் வெரி வெரி வெரி வெரி லெஸ் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃபிளட்டட் வித் கம்யூனிகேஷன்ஸ். எங்க திரும்பினாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. சோ நான் டாக்டர்கிட்ட என்ன அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேக்குறது உங்க டவுட்ஸ் என்ற முதல்ல நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷன்ல எல்லாட்டாலும் கம் பேக் அகெயின், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, இன்னும் கோத்ரூ பண்ணுங்க, நீங்க எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சாட் ஜிபிடில போடுங்க, அதுக்கு என்ன அது சொல்லுதுன்னு சொல்லி கேளுங்க, அப்புறம் எங்க கூட வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க, பிளாக்ஸ்ல படிங்க. பேஷண்ட் நீங்க கேன்சர் சொன்னீங்களே, கேன்சர் பிரஸ்ட்ல வந்து ரொம்ப முக்கியமானது. இப்ப கேன்சர் பிரஸ்ட் மக்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. சோ கேன்சர் சர்ஜன் வந்து பிரஸ்ட வந்து எடுத்துருவாங்க, நாங்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரஸ்ட கிரியேட் பண்ணி தருவோம். பொதுவா அதுல அது யங் ஏஜ் என்ன ப்ராப்ளம் அந்த விஷயம், திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தா என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அத வந்து ஒரு பெனிஃபிஷியரான பேஷண்ட் கூட பேசிக்கலாம், அவங்க பிளாக்ஸ்ல அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், தென் ஃபைனலா வந்தாங்கன்னா ஈஸியாகும்.
1: நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அதிகமான இது பத்தி ஒரு விழிப்புணர்வு இருக்கு, அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பத்தியான விழிப்புணர்வு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மருத்துவர்கள்ட்ட எப்படி கலந்தாலோசிக்கிறது, அவங்க கிட்ட என்ன மாதிரி கேட்கறது, இதை பத்தியான விழிப்புணர்வு எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க சொன்னீங்க முதல்ல பேசும்போது Tier 3, Tier 4 சிட்டிஸ் அந்த மாதிரி நகரங்கள்ல கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, அவர்கள் எல்லாம் எப்படி இதை அணுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு டாக்டர்.
0: அவங்களுக்கும் இப்ப இந்த நெட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தான் ஊடுருவி இருக்கு, அது கிராமம் டவுன் Tier 1, Tier 2 அப்படிலாம் பாக்குறது இல்ல. சோ டிஜிட்டல் வேர்ல்டு எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ். இதுக்கும் மேலேயும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி

0: வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே, இதெல்லாம் நாங்க கொண்டாடுறோம். இன்னமும் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கதான். இட்ஸ் ஆல்வேஸ் அன் இம்ப்ரூவிங்.
1: இந்த வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அன்னைக்கு பல்வேறு தகவல்களை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. பொதுவா இத பத்தியான மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன பொதுமக்களுக்கு?
0: எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதை ஃபாலோ பண்ணா போதும். எல்லாருமே நான் சொன்னது மாதிரிதான், இந்த மாதிரி தண்ணி ஊத்தக்கூடாது சார், நீங்க தண்ணியே படக்கூடாதுன்னு எங்க பாட்டி சொன்னாங்க சார், தண்ணியே படலன்னு ஒரு இன்ஃபெக்டர் கூண்டு எடுத்துட்டு வருவாங்க. சோ பாட்டி சொல்றாங்க, பட் இருந்தாலும் அதுல அது உண்மையா அப்படிங்கிற சிந்திச்சு செயல்படலாம். அது மாதிரி ஒரு கண்ட்ராக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி படுத்தா சரியா போயிரும்னாங்க, இதை சாப்பிடக்கூடாதுனாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவியலற்ற சில செயல்கள் செய்யறாங்க. அப்படி இல்லாம அதையும் நல்ல முறையில அணுகி வந்து வந்து அதுக்கு அந்த துறையில அனுபவத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை சந்திச்சு அவங்களுடைய சந்தேகத்தை முழுக்க தீர்த்து பண்ணது நல்ல முறையில இருக்கணும். இதுதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேக்குள்ள மெசேஜா நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும்.
1: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் வந்து நம்முடைய லிசனர்ஸ்க்காக வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே ஆன இன்னைக்கு அது பத்தியான விவரங்கள், யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்து இதை செய்ய தேவை இருக்கு என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர்.
0: மிக்க நன்றி.

நேரம் 9:30 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz. அமைதியான இந்த இரவு நேரத்தில் மனதிற்கு இதமான பாடல்களோடு உங்களோடு இணைகிறது இனிய ராகம். நாள் முழுவதும் ஓடியாடி களைத்திருப்பீர்கள். இப்போது அந்த அலைச்சல்களை எல்லாம் ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு இசையோடு உங்களை மீட்டெடுக்க வேண்டிய நேரம். நான் உங்களோடு பயணிக்கிறேன், உங்கள் அன்பு தோழி

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில். இது இனிய ராகம். இசை என்பது காற்றின் மொழி. சொற்கள் இல்லாத இடத்திலெல்லாம் ராகங்கள் பேச தொடங்குகின்றன. இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

இதயத்தின் துடிப்பும் இசையின் தாளமும் ஒன்றாய் இணையும் போதுதான் வாழ்வு இனிக்க தொடங்குகிறது. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது இனிய ராகம்.

மௌனத்தின் மடியில் பிறக்கும் மெல்லிசை நம் மனதின் பாரத்தை மறக்க செய்யும் மருந்தாய் மாறுகிறது. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியோடு.

பாடல் என்பது வெறும் வரிகள் அல்ல, நாம் தொலைத்த நினைவுகளை மீண்டும் தேடித்தரும் ஒரு பயணம். இணைந்திருக்கிறோம் திருச்சி ராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது இனிய ராகம்.

ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு நிறம் உண்டு. கவலைகளை நீக்கி கனவுகளை தீட்டும் வர்ணங்கள் அவை. பாட்டுக்கு மொழி தேவையில்லை, அன்பும் இசையும் தெரிந்த இதயம் இருந்தால் போதும், அது எல்லா இடத்திலும் கசியும். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில். நிறைவு பாடலாக இனிய ராகத்தில் அடுத்த பாடல்.

நிறைவு பெற்றது இனிய ராகம். நேரம் 10 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி அரங்கிசை. அரங்கிசையில் இன்று குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் வயலின், பக்கவாத்தியம் வளையப்பட்டி சுப்பிரமணியம் தவில். அரங்கிசையில் முதலாவதாக ஞான விநாயகனே என துவங்கும் சரவணவா நந்தா பாடல், ஆதிதாளம் கம்பீர நாட்டை.

அரங்கிசையில் அடுத்ததாக கனகசபாபதிக்கு என துவங்கும் கோபாலகிருஷ்ண பாடல் அட்டானா ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசையின் அடுத்த பாடல் இடது பதம் என துவங்கும் பாபநாசன் சிவன் பாடல் கமாஸ் ராகம் ஆதி தாளம்.

நேரம் 10:20. அரங்கிசையின் அடுத்ததாக என்ன தவம் என துவங்கும் பாபநாசம் சிவன் பாடல் காப்பிராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாருக்குள்ளே என துவங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ஜோன்புரி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 10:31 கடந்து இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் அரங்கிசையோடு. அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாயே யசோதா என துவங்கும் ஊத்துக்காடு வெங்கடகவி பாடல், தோட்டி ராகம், ஆதி தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸில் அரங்கிசையில் இதுவரை குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன் வயலின், வளையப்பட்டி சுப்பிரமணியம் தவில்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 துவங்கும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.